நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் மத்திய அலை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும், எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெர்ட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 20ஆம் தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி மாதம் 27ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி புதன்கிழமை. இனி நவரச கன்னட ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

0: நவரச கன்னட ராகத்தில் மங்கள இசை கேட்டீர்கள். இனி
1: குறள் அமுதம்.
2: கடவுள் வாழ்த்து முதலாவது அதிகாரம் நான்காவது குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: உள்ளத்தில் மகிழ்ச்சி நிறைந்து உதட்டில் புன்னகை மலர, இன்று நம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலை வரிசைகள் தரும் நிகழ்ச்சிகளின் நிரல் இதோ. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூம். 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்த ராகம். 6:35 வேளாண்மை செய்தி சுருள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7:00 மலரும் காலை மலர். இதில் தமிழ் அமுதம் வழங்குகிறார் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள். தொடர்ந்து சேவை செய்திகள், காய்கனி விலை நிலவரம், இதய மருத்துவர் டாக்டர் ப விஜயசேகர் அவர்கள் பங்கேற்கும் மருத்துவ நேரம் ஆகியன இடம்பெறும். 8:00 இதய ராகம். 8:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் இதய ராகம். 8:50 சர்மரோக நிவாரண செய்வாள் வழங்கும் இன்று ஒரு தகவல். காலை 9:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் வசந்த் தலைப்பில் அதுவா இதுவா. இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா. 10:00 போடு ஆட்டம் போடு. 10:30 இருபட பாடல்கள். முத்து கண்ணெதிரே தோன்றினால் திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். முற்பகல் 11:00 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமில் உங்களோடு நாங்க. நண்பகல் 12:10 மங்கையர் உலகம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம் என்ற தலைப்பில் தோழிகள் உரையாடலாம். 12:50 பாப் கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். ஒரு மணிக்கு காவிய கானங்களோடு மதுர கீதம். 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம். மீனவர்களின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு. உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அர்ச்சனா அவர்கள். 2:30 கிராம சமுதாயம் கற்றாழையில் மதிப்பு கூட்டல். புவனா குணசேகர், ஆர் அமலிகேத்ரின் ஆகியோர் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 3:00 இசைத்தூரல். 4:00 வசந்தன் கோவின் வண்ணக்கோலங்கள். 4:30 திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். 6:15 நலம் தரும் யோகா. இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிளா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள். 7:00 முதல் அலைவரிசையில் காலை மணி 10:45 உற்சாகம் உச்சம். சட்ட படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் பேராசிரியர் ஜி சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். ஏழு உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவு காடு வளர்ப்பு காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம்

தமிழ்மாறன் அவர்களோடு ஒரு சந்திப்பு. 8 மணிக்கு இரவு இசை இனிமை, 9:15 இனிய ராகம், 10 மணிக்கு ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் FM ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கு இடையே காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நலத்திட்டங்கள் குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயமுத்தூர் இ அறவாளி அவர்கள். 9 மணிக்கு அரங்கிசையில் சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டு ரசிக்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் சசிகுமார் அவர்களின் வயலினிசை கேட்டு ரசிக்கலாம். மாலை 5:30 NCERT வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. இரவு 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்தி மடல் இடம்பெறும். 9:15 செய்தி சுடர், 10 மணிக்கு அரங்கிசை, திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் வழங்கப்படும். டி ஹெச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இவை அவ நமது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ்ச்சியாயிருங்கள். இனி கேட்கலாம்

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பதை கொண்டாடவும் நீண்டகாலம் பிரதமராக பதவி வகிக்கும் திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. ஜவஹர்லால் நேருவை பின்னுக்கு தள்ளி பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். அதிக நாட்கள் பிரதமர் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். நீட் மறுதேர்வு வரும் 21 நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 வாகனங்கள் 5,35,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 உயிரிழந்தனர். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. இனி வருவது பாரதி பண்.

0: part. On the second leg of his visit to Finland, Dr. Jaishankar will attend the 14th edition of the Kularantha Talks. The theme of this edition is A World in Transition, Global, Regional and Local Perspectives. The minister will also hold meetings with his counterpart and leadership of Finland. The U.S. military has launched strikes against Iran in response to the downing of a U.S. Army Apache helicopter off Oman coast. U.S. officials said the helicopter was brought down by an Iranian drone and the two pilots were rescued. Following the U.S. strikes, explosions were heard in the Iranian cities of Sirik, Minab, Bandar Abbas and on Keshem Island, which bordered the Strait of Hormuz. President Donald Trump said the U.S. response to Iran downing a U.S. helicopter is very strong, very powerful. Iran has also launched missiles and drones towards U.S. targets in the region. Iranian Foreign Minister Abbas Araghchi said that no attack from the U.S. will be left unanswered. Iranian Foreign Minister asked foreign forces to leave Strait of Hormuz or be at constant risk. In men's cricket, India A defeated Sri Lanka A by 8 runs in a close contest in the opening clash of Tri-Nation A series at the Rangiri Dambulla International Stadium in Sri Lanka yesterday. Opting to bat first, India scored 277 for 6 in stipulated 50 overs, riding on Rituraj Gaikwad's 101 runs. Fast bowler Mohammad Siraj has been withdrawn from India's squads for the upcoming T20 international series against Ireland and England. The men's selection committee has named Prasidh Krishna as Siraj's replacement for both T20I series. And that is the end of this news bulletin.
1: Kalai Thendral Thodarkirathu. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் க. அம்சப்ரியா அவர்கள்.
3: கர்ணையனும் பூங்கொத்து. மனித வாழ்க்கை ஒரு பூந்தோட்டம் என்றால் அந்த தோட்டத்தை அழகுபடுத்தும் மலர்கள் பல பல. கர்ணை எனும் பூங்கொத்து எப்போதும் வாசனை உள்ளதாகும். பூ என்று கூறாமல் பூங்கொத்து என்று கூறும்போதே பல மலர்கள் ஒன்று சேர்கிறது, அதுவே அழகாகிறது. அந்த மலர்களில் கர்ணை என்பது ஒரே ஒரு உணர்வு அல்ல. அன்பு, இரக்கம், பொறுமை, மன்னிப்பு, உதவும் மனப்பான்மை இவை அனைத்தும் சேர்ந்ததுதான் கர்ணை எனும் பூங்கொத்தாகும். கலித்தொகையில் ஒரு பாடல் உண்டு. உன்கடன் வழிமொழிந்து இரக்கங்கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அதாவது செல்வரிடத்தில் குறைவாக பேசி கடனாக பொருள் பெறும்போது காட்சியளிப்பது ஒருவகை முகம். ஆனால் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்கும்போது தோன்றுவதோ வேறு வகை முகம். இப்படி முகமாறும் மனிதர்களிடம் அகப்பட்டு கொள்ளும் இன்னொரு வகை மனிதர்களுக்கு தேவை வழிகாட்டுதல் என்னும் கருணையாகும். ஒருவர் துன்பத்தில் இருக்கும்போது அது அவர்களுடைய பிரச்சனை என்று விலகிச் செல்வது எளிது. ஆனால் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று சொல்ல ஒரு இதயம் வேண்டும். அந்த இதயமே கருணை. கருணை என்பது பெரிய பெரிய உதவிகளால் நிரூபிக்கப்படுவது மட்டுமே அல்ல. பசியுடன் நீளும் ஒரு கரத்திற்கு ஒருவேளை உணவு தருவதும், அன்பான ஒரு சொல்லை தேடி அலையும் தனிமையாளருக்கு கைப்பிடியளவு சொற்களை அள்ளித்தருவதும், தாகத்தோடு சுற்றியலையும் ஒரு பறவைக்கு பாத்திரம் நிறைய தண்ணீர் வைப்பதும் பெரும் கருணை செயல்கள்தான். ஒருவர் மனவேதனையில் இருப்பவர்க்கு ஆறுதலாக சில நிமிடங்களை ஒதுக்குவதும், ஒரு நம்பிக்கையான புன்னகையை பரிசாக்குவதும் பெரும் கருணைதான். பசியினால் இளைத்தோர்க்கும் நோயினால் வாடியோர்க்கும் இன்று வரை வழிகாட்டியாக இருப்பது வள்ளலார் காட்டிய கருணைதான். பலரும் கருணை காட்டுவதால் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று எண்ணுகிறார்கள். உண்மையில் ஒருவரை வலிமையாக்குவது மற்றவர்கள் மீது காட்டும் கருணைதான். மற்றவர்களின் காயங்களைக் கண்டு மனம் பதறும் ஒரு இதயமே தைரியத்தின் அடையாளம். கருணை என்னும் மலர் தோட்டத்தில் வெறுப்பு இல்லை, பகை இல்லை, மனிதநேயம் மட்டுமே உண்டு. கருணையை இன்னும் நெருக்கமாக பார்ப்போமா? அதோ கயிற்றுக்கட்டலில் படுத்திருக்கும் முதியவர்களுக்கு சில அன்பான உபசரிப்புகளை பரிசளிக்கலாம். பெற்றோரிடம் பொறுமையாக பேசலாம். உடன் பிறந்தவர்

0: அவர்களிடம் பிடிவாதம் மறந்து விட்டு கொடுக்கலாம். பாதையில் பார்வையற்றவர்களின் பயணத்தில் வழிகாட்டலாம். இப்படி கூறிக்கொண்டே போகலாம். இப்படி நினைத்து பார்க்க பயிற்சி எடுப்போம். உறங்கச் செல்லும் முன் ஒரு நாள் முழுவதும் நாம் செய்த செயல்களை நினைத்து பார்ப்போம். இன்று நாம் யாருக்கு உதவி செய்தோம்? இன்று நாம் யாருடைய மனதை மகிழ்ச்சியடையச் செய்தோம்? இன்று நாம் யார் யார் இதயத்தில் வாசனையான மலர்களாக விரிந்தோம்? இப்படி சில வினாக்களை கேட்டுக்கொண்டால் கருணை எனும் பூங்கொத்து நமக்குள் மலர்ந்திருக்கும். கருணையின் அடையாளமாக உலகம் நினைவுபடுத்தும் பலரும் உண்டு. எல்லா உயிர்களும் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் புத்தரின் சிந்தனை உலகிற்கான கருணையாகும். உன்னை நீ எப்படி நேசிக்கிறாயோ அப்படியே மற்ற உயிர்களையும் நேசி என்று தனது வாழ்க்கை தத்துவத்தை கூறிய மகாவீரருக்கு தத்துவமே கருணை. பசியால் வாடியவர்களுக்கு அன்னதானம் செய்ததே வள்ளலாரின் பெருங்கருணை. கருணையே மிகப்பெரிய வலிமை என்று காந்தியடிகள் உலகிற்கு நிரூபித்தார். நம் காலத்தில் கருணை தாய் அன்னை தெரசா வறியவர்கள், நோயாளிகள், மற்றவர்கள் என யாவருக்கும் கருணையோடு வாழ்ந்து காட்டினார். பெரிய காரியங்கள் செய்யாவிட்டால் சிறிய காரியங்களையாவது செய்து கொண்டிருக்க வேண்டும். இறுதியாக இந்த உலகிற்கு அதிகமாக தேவைப்படுவது அறிவோ பணமோ புகழோ அல்ல, கருணைதான் தேவை. நாம் பிறரிடம் காட்டும் கருணை ஒரு வகை, நம்மீது காட்டும் கருணை இன்னொரு வகை. நம்மிடம் இருக்கும் பொருத்தமற்ற குணங்களை நீக்குவதும் பொருத்தமானவற்றை தக்க வைத்திருப்பதும் நம்மீது நாம் காட்டும் கருணையாகும். கருணை எனும் பூங்கொத்தினை நம் இதயங்களில் வளர்ப்போம். நம் செயல்களால் மலரச் செய்வோம். உலகம் கருணையால் நிரம்பி வழியட்டும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் க. அம்சப்ரியா அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது திருச்சிராப்பள்ளியின் வானொலி அலைவரிசை. என்றென்றும் தருமே உங்களுக்கான இன்னிசை.

அன்பு மலர்ந்து ஆனந்தம் பொங்கி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்க வருகிறது ஆனந்த ராகம். முதல் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது.

இனிமையாய் உதயமான இந்த நாளில் இன்னல்களின்றி இன்பங்கள் பெருக இறைவனை இன்னிசையால் வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்த ராகம்.

சாரா நவ்ரோஜி பாடிய பாடல் கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராக. நேர்களே, திருச்சி காட்டூர் புனித அந்தோணியார் ஆலய 58 ஆண்டு திருவிழாவில் குடும்பங்களும் புனித அந்தோணியாரும் என்ற தலைப்பில் இன்று மாலை மறையுரை நடைபெறும். திருச்சி உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவிலில் உள்கோடை திருநாள் விழாவில் இன்று மாலை 5:30 தாயார் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடு, மாலை 6:45 தாயார் உள்கோடை மண்டபம் சேருதல், இரவு மணி 7:15 திருவாராதனம், வெள்ளிச்சம்பா அமுது செய்தல், தீர்த்த கோஷ்டி. ஆனந்த ராகத்தின் நிறைவாக பித்துக்குழி முருகதாஸ் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: இறைமனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். இனி
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு வைகாசி திங்கள் 27 நாள் புதன்கிழமை. இப்போது வேளாண்மை செய்திச் சுருள். பொதுவாக விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்களில் பூச்சி தாக்குதல் பொருளாதார சேத நிலையை தாண்டும் பொழுது மட்டுமே பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது அவற்றின் நச்சுத்தன்மையானது அவர்களையும் சரி சுற்றுச்சூழலையும் சரி பாதிக்க வாய்ப்பு உள்ளது. எனவே விவசாயிகள் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறுகிறார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
2: விவசாயிகள் நிறைய பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுல நிறைய முறைகள் இருக்கு. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 10-15 முறைகள் இருக்கு. எடுத்த உடனே விவசாயிகள் முதல் முறை சொல்லணும்னா ஒரு பவுடர் வடிவில் இருக்கக்கூடிய முறைகள். அது அந்த பவுடர் வடிவங்கள உள்ள பூச்சிக்கொல்லிகளை தெளிக்க முடியாது, தூவ மட்டும்தான் முடியும். அதுவும் தூவுனா காற்று இல்லாத நேரத்துல தான் தூவணும். இல்ல பனி பெய்ஞ்சிருந்தா அந்த நேரத்துல தூவுனா நிறைய அந்த பூச்சிக்கொல்லிகள் போய் இலையில நல்லா ஒட்டிக்கும். அடுத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா நீர்மம், அதாவது திரவ வடிவத்துல இருக்கும். அந்த பூச்சிக்கொல்லிகளை என்ன பண்ணும்னா தெளிக்கணும். அதாவது ஸ்ப்ரேயர்னு சொல்லக்கூடிய தெளிப்பான் மூலியமா தெளிக்கணும். தெளிக்கும் போது கண்டிப்பா வந்து காற்றுக்கு எதிர் திசையில தெளிக்க கூடாது, காற்றோட திசையில மட்டும்தான் தெளிக்கணும். அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளை குறுனை வடிவத்துல வருது. அந்த குறுனை வடிவத்துல உள்ள பூச்சிக்கொல்லிகளை வேர்க்கு அருகில கிட்ட அப்படி வேற ஒட்டி சுத்திலும் போடலாம், இல்ல ரவுண்டு போட்டு போடலாம், பட்டை வடிவில் போடுறது. அதே போல இலை குருத்து, இப்ப பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் அது மாதிரி நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குருத்து அந்த ஹோல் அப்ளிகேஷன் சொல்லுவாங்க, அங்க போடலாம். இல்ல செடிக்கு அருகில அப்படியே போட்டு விட்டு போவாங்க. இது வந்து குறுனைகளை அது மாதிரி பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தலாம். அடுத்து நாலாவது பாத்தீங்கன்னா விதை சேர்ப்பு பண்றாங்க. அடுத்து ஐந்தாவது வேர்க்குழிகள். உதாரணத்துக்கு ஒரு பூச்சிக்கொல்லிகள் அது நினைச்சு திரவத்துல வச்சுட்டு அது உள்ள போய் அந்த பயன்படுத்தக்கூடிய தாவரத்தை வேர்க்குழிகள் இப்ப நெல்லுக்கெல்லாம் பண்ணுவாங்க, அதாவது விதை நிறுத்தி பண்ணும்போது பண்ணுவாங்க. அதுலயே நம்ம இந்த பூச்சிக்கொல்லிகளை கலந்து முடிச்சதுக்கு அப்புறம் தனியா ஒரு பாத்திக்குள்ள இந்த வேர்க்குழிகள் பண்ணலாம். அடுத்து கரும்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கருணை நேர்த்தி. ஏன்னா வந்து கருணை வந்து மண்ணில் போட்டதுக்கு அப்புறம் அந்த பூச்சிகள் மிக முக்கியமான பூச்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து அந்த செதில் பூச்சி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல அந்த கரையான் டெர்மைட்னு சொல்றது, இது ரொம்ப முக்கியமான பூச்சி. அடுத்து ஏழாவது பாத்தீங்கன்னா தண்டு. இப்ப வந்து வாழையில இருக்கு, அது வாழைக்கு ஊசி போடலாம். நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா போய் டாக்டர்கிட்ட ஊசி போடுற மாதிரி வாழைக்கு ஊசி மூலமா செலுத்தலாம். ஏன்னா வந்து அதுல தண்டு கூன் வண்டு இருக்குது, ரெண்டு வண்டுகள் இருக்கு, அதை தவிர்க்கிறதுக்கு அந்த ஊசி போடுறது. அடுத்து தண்டு பட்டை, தண்டு பட்டையில கட்டி விட்டுறலாம். தண்டு பட்டையில பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லிகளை ஸ்வாபிங்னு சொல்லுவாங்க, அதை கட்டி விடலாம். இல்ல நேரடியா தண்டுலயே கட்டி விடலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர் மூலியமா செலுத்துறது. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா வந்து இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா வந்து ஊசி போடுறோம், ரொம்ப முடியல அப்படின்னா வந்து குளுக்கோஸ் சேர்த்துறாங்க, ஏன்னா சீக்கிரமா உடம்பு நிவர்த்தி ஆகும் சொல்லிட்டு. அதே போல வேர் மூலியமா செலுத்தினோம்னா மிக சீக்கிரமா வந்து இந்த பயிர் கிடைச்சிடும். உதாரணத்துக்கு தென்னை மரத்துல பாத்தீங்கன்னா வேர் மூலியமா தென்னையில வந்து செலுத்துவாங்க. அப்ப வந்து மருந்துகள் எல்லா இடத்துக்கும் போவோம். அதுல முக்கியமான கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வேர் மூலியமா தென்னையில செலுத்திட்டாங்கன்னா 45 நாளுக்கு அந்த பயிர்ல இருந்து தேங்காய் பறிக்க கூடாது, இளநீர் பறிக்க கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து மாத்திரை வடிவத்துல இருக்கு பயன்படுத்தலாம். அடுத்து வந்து விஷப்பொறி, முக்கியமா எலி. எலிக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவுல விஷம் கலந்து வச்சிடறது. ஆனா வந்து எலிகள் ரொம்ப கில்லாடி, அதனால முதல்ல என்ன பண்ணணும், நல்ல உணவு முதல்ல ஒரு 4-5 வைக்கணும். எதா இருந்தாலும் கருவாடா இருந்தாலும் சரி, இல்ல சாப்பாடு இருந்தாலும் சரி, இல்ல வந்து தக்காளி வைக்கிறனாலும் விஷம் இல்லாத வைக்கணும். 3 வச்சுட்டு அடுத்து 5-6 மட்டும்தான் அது விஷ உணவு வைக்கணும். இதே போல இந்த எலிகள் இல்லாம போடாப்டான்னு சொல்லக்கூடிய புகையிலை புழு, புகையிலை புழுகளுக்கும் இதே மாதிரி விஷ உணவு வைக்கலாம். அது வந்து

0: செஸ்ஸு இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த கூடையே வந்து ஜாகரின்னு சொல்லக்கூடிய வெள்ளம், வெள்ளத்து கூட விஷ உணவு கலந்து அங்கங்க வச்சிடலாம். சாயங்கால நேரத்தில் வச்சுட்டா, ஏன்னா அது இரவு நேரத்தில் தான் வந்து பூச்சிகளை சேதாரம் உண்டு பண்ணும். அப்ப அந்த நேரத்தில் வைக்கும் போது அந்த வாசத்துக்கு தான் மெயினா வந்து இறந்து போயிடும். கடைசியா பாத்தீங்கன்னா வாயு வடிவில் வைக்கலாம். அதாவது நம்ம பெரிய பெரிய குடோன்ல பாத்தீங்கன்னா வந்து நெல்லோ இல்ல அரிசியோ வந்து போட்டு வச்சிருப்பாங்க. அதுல ஃபியூமிகேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதுல வந்து இந்த அலுமினியம் பாஸ்பேட்னு ஒரு டேப்லெட்டா பயன்படுத்துவாங்க. அது உள்ள போட்டு மூடிட்டோம்னா அந்த வாயுக்கள் உள்ள போய் அந்த ரூம் முழுக்க அது பரவி அது நச்சுக்கள் அதுங்க பரவி பயன்படுத்தலாம். இல்ல மண்ணுல ஏதாவது பிரச்சனை, அதாவது இந்த மண்ணுல தாக்கக்கூடிய பூச்சிகள் இருக்கு, கரையா இருக்கு, இல்ல வந்து வேர் புழுக்கள் இருக்கு, இல்ல இந்த நெமட்டோட்னு சொல்லக்கூடிய நூறு புழுக்கள் இருக்கு, இது எல்லாமே வந்து நம்ம அந்த வாயு வடிவத்துல உள்ள பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தணும். தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா என்ன, அலைபேசியில தொடர்பு கொள்ளலாம். 96 55 27 70 10. மறுபடியும் சொல்றேன், 96 55 27 70 10. நன்றி.
1: விவசாயிகளுக்கு பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் முறைகளை இதுவரை எடுத்துரைத்தார் திருச்சிராப்பள்ளி அன்பில் தர்மலிங்கம் வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய வேளாண் பூச்சியியல் துறை இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் வி. ராதாகிருஷ்ணன் அவர்கள். வேளாண்மை செய்தி சுருள் நிறைவுறும் நேரம் இது. நிகழ்ச்சியில் தொடர்வது
2: வேளாண் உறவுகளுக்கு மித்ராவின் இனிய வணக்கம். இன்றைக்கு 10ஆம் தேதிக்குரிய வானிலை தகவலை தெரிந்து கொள்ளலாம். தென்னிந்திய பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலோட கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா திருநெல்வேலி மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதிக மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் விவசாய பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்தணும். அடுத்ததாக குறுவைப்பட்டத்துல 1 ஹெக்டேர் அளவுல நெல் சாகுபடி செய்யறதுக்கு 20 சென்ட் அளவுல நாற்றங்கால் தயார் செய்தா போதுமானது. இந்த நாற்றங்காலுக்கு குப்பை எரு 1 டன் அளவுக்கு கொடுக்கணும். அதே போல நாற்றுகளை பறிக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி 1 சென்ட்டுக்கு 1 கிலோ DAP மற்றும் 4 கிலோ ஜிப்சம் கொடுக்கணும். இப்படி செய்து நாற்றுகளை பறிக்கும் பொழுது வேர் அறுபடாம இருக்கும். அடுத்ததாக நம்முடைய வேளாண் விளைபொருட்களை நல்ல விலை கிடைக்கக்கூடிய சந்தைகள்ல சந்தைப்படுத்தணும். அப்பதான் முழுமையான லாபம் கிடைக்கும். கள்ளக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நிலக்கடலை ஏலம் நடந்துச்சு. முதல் தர நிலக்கடலை 1 குவிண்டால் 10,836 ரூபாய் அப்படிங்கிற அளவுல விற்பனையாச்சு. இதே மாதிரி உங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மூலமாக வேளாண் விளைபொருட்களை லாபகரமாக விற்பனை செய்ய முடியும்.
1: நிகழ்ச்சியில் இனி விதை ஏற்றுமதியாளர், விதை உற்பத்தியாளர் மற்றும் விவசாயிகளின் கவனத்திற்கு. விவசாயத்தில் விதைதான் மிக முக்கியமான அடிப்படையான இடுபொருளாகும். விதை பரிசோதனையின் மூலம் விதைப்புக்கு தகுதியான விதைகளின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. விதை குவியல்களின் தரத்தை அறிந்து விதைகளை விற்பனை செய்ய விதை பரிசோதனை அவசியமாகிறது. கோயமுத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இந்தியாவிலேயே பொதுத்துறை விதை பரிசோதனை நிலையங்களில் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின், அதாவது இஷ்டா இன்டர்நேஷனல் சீட் டெஸ்டிங் அசோசியேஷன் அங்கீகாரம் பெற்ற முதல் விதை பரிசோதனை நிலையம் என்ற பெருமை குரியது. விதைகளை ஏற்றுமதி செய்வதற்கு இஷ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வக விதை பரிசோதனை மிகவும் அவசியமாக கருதப்படுகிறது. கோயமுத்தூர் விதை பரிசோதனை நிலையம் இஷ்டா அங்கீகாரம் பெற்ற ஆய்வகம் என்பதால் சர்வதேச தரத்திற்கு விதை மாதிரிகளை உறுதி செய்யும் பொருட்டு ஏற்றுமதிக்கு தகுதியான OIC ஆரஞ்சு நிற விதை குவியல் சான்றிதழ், BIC நீல நிற விதை மாதிரி சான்றிதழ் வழங்கும் தகுதியை இவ்வாய்வகம் பெற்றுள்ளது. விதை ஏற்றுமதியாளர்கள் இஷ்டா எனும் பன்னாட்டு விதை பரிசோதனை குழுமத்தின் அங்கீகாரம் பெற்ற விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறையின் கீழ் இயங்கும் கோயமுத்தூர் விதை பரிசோதனை நிலையத்தில் நீல நிற சர்வதேச விதை மாதிரி சான்றிதழ், ஆரஞ்சு நிற சர்வதேச விதை குவியல் சான்றிதழை பெற்று விதை ஏற்றுமதி செய்து அதிகப்படியான வருவாய் பெறுமாறு கோயமுத்தூர் விதை பரிசோதனை அலுவலர் கேட்டுக்கொள்கிறார்.

0: உழவர்களுக்கான அறிவிப்பு கேட்டீர்கள். இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில் இயற்கையோடு இணைவோம். இயற்கை உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் உணவு காடு வளர்ப்பு காவிரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களுடன் ஓர் சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சி இன்று இரவு மணி 7:25 உழவர் உலகத்தில். நேயர்களே, கேட்டு பயன் பெறுங்கள்.
1: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நாம் இணைய கேட்கலாம்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி முதல் 1964ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் உள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் துணை முதல்வர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் வரும் 2047ஆம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இன்றைய கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் திரு விஜய் நேற்று தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று பணியில் ஈடுபட உள்ளனர். பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் புதிதாக 2,500 பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் திரு விஜய் தமது உரையில் குறிப்பிட்டார். இந்த சிறப்பு படை பெண்களுக்கு எதிரான குற்றங்களை முன்கூட்டியே தடுப்பதுடன் ட்ரோன் வாயிலாக கண்காணிப்பு பணியிலும் ஈடுபடும் என்று அவர் தெரிவித்தார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டிருப்பதை வரவேற்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அறிவிப்புகள் செயல்பாட்டிற்கு வந்து ஒவ்வொரு பெண்ணுக்கும் அரணாக அமையும் என்று தாம் நம்புவதாக திரு கமல்ஹாசன் அதில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி

0: குறிப்பிட்ட 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய அரசின் முத்ரா வங்கி கடன் திட்டத்தின் மூலம் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பயனடைந்து வருகின்றன. வேலூர் மாவட்டத்தில் இந்த கடன் திட்டம் தொடங்கப்பட்டது முதல் இதுவரை 41,000 மேற்பட்ட பயனாளிகளுக்கு சுமார் 492 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திருமதி லில்லிபாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் முத்ரா லோன் என்ற ஒரு ஸ்கீம் மூலமாக எந்த ஒரு தொழிலும் புதியதாக தொடங்குவதற்கு எந்த பிணையமும் இல்லாமல் புதுசா லோன் வாங்குறதுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கிறோம். அது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாவட்டத்துல இதுவரை பயன்பெற்ற பயனாளர்கள் 41,395 பெற்றிருக்காங்க. அவங்களோட மொத்த லோன் அமௌண்ட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 492.57 கோடி பணம் வங்கியின் மூலமாக கடன் பெற்று அவரோட தொழிலை ஆரம்பிச்சிருக்காங்க.
1: இந்த திட்டத்தின் மூலம் தனது தொழிலை மேம்படுத்த முடிந்ததாக பயனாளி ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய நேம் ராஜேஷ், வேலூர். நான் டிஜிட்டல் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் முதலீடு இல்லாதனால நான் இந்தியன் பேங்க்ல அப்ளை பண்ணி முத்ரா லோன் மூலமா லோனு ஒரு 10 லட்ச ரூபா லோனை போட்டு அதை சப்சிடியோட பண்ணி அந்த லோனை பெற்று அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல முறையில இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதே மாதிரி என்னால ஒரு சிலருக்கும் நல்ல பெனிஃபிட் கிடைக்குது.
1: தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக திருநெல்வேலி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை தமிழகத்தின் பெரும்பாலான இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும் என்றும் அந்த அறிக்கை தெரிவித்தது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தென்காசி மாவட்டத்தில் பரவலாக மழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் நிலையில் தென்காசி மாவட்டத்தில் தொடரும் மழை. இங்குள்ள குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். மேலும் அடைவினார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்து வருவதால் விவசாய பெருமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தொடரும் மழையின் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை என்பதும் முற்றிலுமாக பாதித்துள்ளது. ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசந்தில்.
1: இருவரி செய்திகள். ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர்களில் அதிக நாட்கள் பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். நீட் மறுதேர்வு வரும் 21 நடைபெறவுள்ள நிலையில் தில்லியில் உள்ள தேசிய தேர்வு முகமை அலுவலகத்தை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பாராமுல்லா மாவட்டம் யுரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்ததில் ராணுவ வீரர்கள் 2 உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 உயிரிழந்தனர். கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மதுரை மாவட்டத்தில் 12 தேர்ச்சி பெற்ற அனைவரும் உயர்கல்வியில் சேர்வதை உறுதி செய்ய மாவட்ட கட்டுப்பாட்டு அறை மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து ஆட்சியர் திரு ஆகாஷ் கேட்டறிந்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு மணிஷ் நரவனரி ஆய்வு மேற்கொண்டு நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 18 5,35,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணி நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டு இருப்பதாக BCCI தெரிவித்துள்ளது. வரும் 13

0: தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதுக்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டி கிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2ம் இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். மத்திய பிஜேபி அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதையொட்டியும் பிரதமரின் சாதனையை கொண்டாடும் வகையிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. முதலமைச்சர் திரு விஜய் தொடங்கி வைத்து சிங்கப்பெண் சிறப்பு ஆதரடிப்படையினர் மாநிலம் முழுவதும் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளனர். தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14ம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது எம் வருடம் இன்னிசை இது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.
2: மலர்கிறது நாள் மலர்.
3: நாடகாசிரியர் கிரேசி மோகனின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2019. படங்களுக்கு வசனம் எழுதியதோடு 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
4: That how do I know, sir?
5: Oh, I'm sorry. How do you know?
4: Yeah.
3: உடம்புல தொப்ப விழுந்தா ஜிம்முக்கு போய் குறைச்சிக்கலாம். மனசுக்கு தொப்ப விழுந்தா ரொம்ப ஆபத்து. அது வராம இருக்க நிறைய புத்தகங்கள் படிக்கணும் என்பார். தினம் ஒரு வெண்பா என இதுவரை 40,000க்கும் மேற்பட்ட வெண்பாக்களை இயற்றி அதிலும் கலகலப்பூட்டியவர். சிரிப்பே இயல்பாகவும் குழந்தைத்தன்மையை வாழ்க்கை முறையாகவும் அன்பே நெறியாகவும் அமைந்திருந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் கிரேசி மோகன். கிர்கிஸ்தானின் தேசிய படைப்பாளி சிங்கிஸ் ஐட்மட்டோவின் நினைவு தினம் இன்று. ஆண்டு 2008. தமிழில் குல்சாரி, முதலாசிரியர் போன்ற அவரது புதினங்கள் வெளியாகியுள்ளன. ஒரு எழுத்தாளனின் முக்கிய நாவல்கள் அனைத்தும் தபால் தலைகளாக வெளியிட்டிருப்பது சிங்கிஸ் ஐட்மட்டோவுக்கு மட்டுமே நடந்துள்ளது. நவீன கால டார்வின் என புகழப்படும் இஓ வில்சன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1929. எறும்புகள் சக எறும்புகளுடன் தொடர்பு கொள்வதற்காக ஃபிரோமோன்ஸ் எனும் வேதிப்பொருளை பயன்படுத்துகின்றன என்பதை இவர் கண்டறிந்தார். இவர் எழுதிய ஆன் ஹியூமன் நேச்சர், தி ஆண்ட்ஸ் உள்ளிட்ட நூல்கள் புலிட்சர் பரிசை பெற்றன. பூவுலகில் பாதியை மனிதர்களை தவிர்த்த மற்ற உயிரினங்கள் செழித்து வாழ்வதற்கு இடமளித்தால் மட்டுமே உயிரினங்கள் அற்றுப்போவதையும் சூழல் சீர்குலைவையும் தவிர்க்க முடியும், மனித நாகரீகமும் பேரழிவிலிருந்து தப்பும் என்றவர் இஓ வில்சன். கவிஞர் சர் எட்வின் ஆர்னால்ட் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1832. பன்மொழி திறனாளராக இருந்த இவர் தி டெய்லி டெலிகிராப் இதழில் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரிந்தவர். புத்தரை பற்றி கவிதை நடையில் இவர் எழுதியதுதான் தி லைட் ஆஃப் ஏசியா. இந்நூலினை கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை ஆசிய ஜோதி என மொழிபெயர்த்துள்ளார். பகவத்கீதையினை தி சாங் செலஸ்டியல் என்ற பெயரிலும் மொழிபெயர்த்துள்ளார் சர் எட்வின் ஆர்னால்ட். நூலகத்துறையின் முன்னோடி வே தில்லை நாயகம் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1925. பொது நூலகத்துறையின் முதல் இயக்குநரான இவர் 40 ஆண்டுகளாக ஆராய்ந்து சேகரித்தவற்றை இந்திய நூலக இயக்கம் எனும் புத்தகமாக்கினார். வே தில்லை நாயகத்தின் குறிப்பேடு என்ற நூல்தான் தமிழில் முதன்முதலாக வெளிவந்த ஆண்டு நூல். பிரபல வயலின் கலைஞர் எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1931. தன் தந்தை பாரூர் சுந்தரமையரிடமிருந்து வயலின் கற்ற இவர் தனது 8வது வயதிலிருந்தே மேடைகளில் வயலின் வாசிக்க தொடங்கினார். ஹிந்துஸ்தானி இசையிலும் சிறந்து விளங்கினார் எம் எஸ் கோபாலகிருஷ்ணன்.

எதுவும் முக்கியமில்லை, விருதுகள் கூட எனும் பிரகாஷ் படுகோன் உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக வாழுங்கள் என்கிறார். கூகுள் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி சுந்தர் பிச்சை பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1972. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தியதோடு தனது அனுபவங்களை ஒரே நிறுவனத்தில் பகிர்ந்தவர். யார் என்ன பாதையை வேண்டுமென்றாலும் தேர்வு செய்யலாம், ஆனால் மனது என்ன சொல்கிறது என்பதைத்தான் கேட்க வேண்டும். இந்த உலகில் தங்களை ஆச்சரியப்பட வைக்கும் விஷயங்கள் மீது இளைஞர்கள் கவனம் செலுத்தினாலே அதில் அவர்கள் உச்சத்தை தொட முடியும் என்கிறார் சுந்தர் பிச்சை.

பேட்மிண்டன் வீரர் பிரகாஷ் படுகோன் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1955. ரசிகர்களால் ஜென்டில் டைகர் என அழைக்கப்படும் இவர் ஆல் இங்கிலாந்து ஓபன் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப்பை வென்ற முதல் இந்தியர் என்ற சரித்திர சாதனை படைத்தார். நீங்கள் செய்வதை விரும்புகிறீர்கள் என்றால் வேறு

0: நறுமணம் வீசி வந்தது நாள் மலர்.
1: நேரம் இப்பொழுது 7 மணி. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936. ஒரு கதவு பூட்டை விட பெருசு, ஒரு பூட்டு சாவியை விட பெருசு. இருக்கிறதுலேயே சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய வீட்டை திறப்பதற்கு சாவியோட சக்தி தான் தேவைப்படுது. அதே மாதிரியே தான் பெரிய பிரச்சனைகளுக்கு பெரிய தீர்வு மட்டுமே தேவைப்படாது. சில நேரத்தில் சின்ன சின்ன சிந்தனையுடன் செயல்படக்கூடிய ஒரு தீர்வே முழு சூழலையும் மாற்றிடும். சிறிய முயற்சி, தெளிவான யோசனை, அமைதியான மனோநிலை, இது இருந்தாலே போதும் பெரிய தடைகளை கூட கடந்துடலாம். அதனால சின்னதானே அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அதனுடைய சக்தி அபாரமானதாக இருக்கும். இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில் காலை மலரில்

0: தமிழ முதம் வழங்குபவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.
1: உங்களுக்கு ஔவையாரை தெரியுமா? வளைந்த கூன் முதுகு, கையில் கைத்தடி, சுருக்கம் விழுந்த தோலோடு வரும் மூதாட்டி என ஊடகங்கள் உங்களுக்கு அவரை காட்சிப்படுத்தியிருப்பார்கள். பழைய தமிழ் பாடத்தில் அணில், ஆடு, இலை, ஈ, உரல் ஊசியில் கடைசியாக ஔவையார் வருவார். அது சரி, ஔவையாரை வயது முதிர்ந்த பெண்ணாக ஏன் காட்சிப்படுத்துகிறார்கள்? வயதான பின்புதான் பெண்ணுக்கு ஞானம் வரும் என்று திருவாளர் ஆண்மகனார் கருவிலே எழுத்தாணியோடு பிறப்பார் என்றும் பொதுஜனம் எண்ணுகின்றதே. ஔவை நாடகத்தில் இன்குலாப் ஒயிலாக கைவீசி நடந்து வரும் இளம்பெண்ணாக ஔவையை காட்டியிருப்பார். இளம்பெண் ஔவை குறித்துத்தான் முதியவன் நான் பேசப்போகிறேன். அதியமானுடன் நட்பு கொண்ட ஔவை, தமிழ் கடவுள் முருகனுடன் பேசும் கேபி சுந்தராம்பாள் ஔவை, தனிப்பாடல் ஔவை என பலர் காலந்தோறும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஔவை ஒருவர் அல்லர். பிற்கால ஔவையார் தனிப்பாடல்கள் பல பாடியுள்ளார். ரசமான பாடல்கள், அத்தனை சுவை. அதை பார்ப்பதற்கு முன் வேறு சில பேசிவிடலாம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிந்திருக்கிறது. 3 பேர் 500க்கு 499 எடுத்திருக்கிறார்கள். இந்த 499 காட்டியே பல பெற்றோர்கள் தம் பிள்ளைகளை வாட்டி வதைப்பதும் உண்டு. கல்வியைத் தவிர உய்வதற்கு வழியேதும் இல்லைதான். அதற்காக எல்லோரும் 499 எப்படி எடுப்பது? மதிப்பெண்ணை கொண்டு மாணவர்களை மதிப்பிட முடியுமா? சராசரியாக படிக்கிற மாணவன் செய்யும் சாகசங்களை அறியாதோர் பலர். மாணவர்களுடன் கல்லூரியை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தேன். நான்குழிச்சாலை முகப்பில் கல்லூரி. கல்லூரிக்கு எதிரில் எரிபொருள் நிரப்பும் பெட்ரோல் பங்க். கல்லூரியை ஒட்டி பழைய டயர்களை புதுப்பிக்க வாங்கி போடும் கடை. அங்கு பஞ்சர் ஒட்டுவதும் உண்டு. கூரை கடைதான். புல் பூண்டு, செடி சத்தை எல்லாவற்றையும் அகற்றி மலை போல மாணாக்கர் குவித்து விட்டனர். காய்ந்தது அதிகம், பச்சை குறைவு. சுமந்து அகற்ற தயங்கிய மாணவர் குப்பையில் தீ வைத்து விட்டனர். திகு திகுவென பற்றிய தீ மேல் எழும்பி சுழன்றது. குப்பைக்குள் இருந்த ஒரு பொருள் தீப்பிடித்து வெடித்து கூரையில் விழுந்தது. கூரைக்கடை முழுக்க பழைய டயர்கள். அதற்கு எதிரே பெட்ரோல் பங்க். கூரை பிடித்து டயர் எரிந்து எதிரே பரவினால் பட்டண பற்றும் பெட்ரோல் கிடங்கு. ஈரக்குலை நடுங்கிற்று எனக்கு. கூரையில் ஊற்றுவதற்கு நீர் இல்லை. என்ன செய்வது? தீயை அணைக்க நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கலாம். பெட்ரோலில் பற்றும் பெருந்தீயை அணைக்க முடியுமா? அப்பொழுது ஒரு மாணவர், சுமாராக படிக்கக்கூடியவர், விறுவிறுவென கையில் நீண்ட கழியுடன் உள்ளே புகுந்தார். என்ன செய்யப் போகிறார் இவர்? கூரைக்குள் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? திகைத்து நின்றோம். உள்ளே சென்றவர் கூரையில் கணன்று எரியும் தீக்கங்கை ஓங்கி குத்தினார். எரிந்து கொண்டிருந்த பகுதி உள்ளே தொப்பென்று விழுந்தது. மேலே தீ இல்லை. ரப்பர் குடத்தில் இருந்த தண்ணீரை மேல் நோக்கி வீசினார். தீ அணைந்தது. திடுக்கிட்ட மனங்கள் அமைதியடைந்தன.

0: அங்கு நின்ற பேராசிரியர்கள் மெத்த பிடித்தவர்கள் தோளில் சுமந்து கொண்டாடினர். வல்லவர் பலர் இருக்கையில் எளியவர் செய்த செயலால் பெருந்தீ விபத்து தவிர்க்கப்பட்டது. உருவு கண்டு அல்ல அறிவு கண்டும் எல்லாமே வேண்டும் என்ற பாடத்தை அனைவருக்கும் செயலால் கற்றுக் கொடுத்தார் அந்த மாணவர். ஔவையும் இதைத்தான் சொல்கிறார். நயமான பாடல் நமக்கு கிளி பிடிக்கும், மயில் பிடிக்கும், குயில் பிடிக்கும், அழகிய விலங்குகள் மட்டும்தான் பிடிக்கும். அவை மனிதரை கொன்றாலும் ராஜா என நாம் கொண்டாடுகிறோம். தூக்கணாம் குருவி, அரக்கு பூச்சி, கரையான், தேனி, சிலந்தி ஆகியன இலக்கிய அந்தஸ்து பெறாதவை, போற்றப்படாதவை. ஔவை சொல்கிறார், நான் பெரியவன், அறிவாளி, வாழ்வில் ஜெயித்தவன், மாநிலத்தில் முதலாக வந்தவன் என்று பெருமை கொள்கிறார்களே, தன் வலிமையை பறைசாற்றுகிறார்களே, அது வேண்டாம். வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் என்கிறார். சின்ன சின்ன புல் இழைகளை கொண்டு நனையாத, காற்றில் அறுபடாத கூட்டை கட்டுகிறது வான்குருவி. அதை போல யாரால் கூடு கட்ட முடியும்? அரக்கு பூச்சியின் கூடு, கரையான் புற்று, தேனீக்களின் கூடு, சிலந்தி கட்டும் வலை போன்றவற்றை செயற்கை நுண்ணறிவால் உருவாக்க முடியுமா? ஒரு எழுத்தை கூட கற்காத இந்த உயிரினங்கள் பெருமை பேசுவதில்லை. எளியவை செய்யும் இவை வலியோரால் செய்ய இயலாதவை. ஒவ்வொருவருக்கும் ஒரு திறமை உண்டு. அதனால் நான் வல்லவன் என்று இகழாதீர் என்கிறார். அது சரி, உங்கள் இளைய பையன் 10வதில் என்ன மார்க், மூத்த பெண் மருத்துவ நுழைவுத் தேர்வில் 600க்கு மேல் வாங்குவாளா என்ற கேள்வியை நீங்கள் கேட்க மாட்டீர்கள் தானே.
1: தமிழமுதம் வழங்கியவர் பேராசிரியர் காசி மாரியப்பன் அவர்கள்.

0: NCERT
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
1: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
0: மாலை 5:30 மணிக்கு
1: NCERT
0: வகுப்பறையாகும்.
1: உங்கள் வரவேற்பறை.
0: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் காலை மலரில் தகவல்களுடன் பாடல்களும்.

0: நேயர்களை உங்கள் நினைவிற்கு காலை 9 மணிக்கு அரங்கசியில் சிக்கில் வி குஞ்சுமணி மற்றும் என் நீலா அவர்கள் வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபிக் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடி விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் பிரதமராக அதிக நாட்கள் பதவி வகித்தவர் என்ற சாதனையை பிரதமர் திரு நரேந்திர மோடி படைத்துள்ளார். கடந்த 2014 மே மாதம் 26 முதல் முறையாக திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். இந்திய வரலாற்றில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக அவர் 4,399 நாட்களாக பதவியில் நீடிக்கிறார். மறைந்த பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கடந்த 1952 மே மாதம் 13 முதல் 1964 மே மாதம் 27 வரை பிரதமராக பதவி வகித்தார். அவர் 4,398 நாட்கள் பிரதமர் பதவியில் இருந்தார். தற்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி நேருவின் சாதனையை முறியடித்துள்ளார். மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்திருப்பது மற்றும் திரு நரேந்திர மோடி அதிக நாட்கள் பிரதமராக பதவியில் தொடர்வதை பாராட்டும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சாதனைக்காக அவருக்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மாற்றத்தை உருவாக்கும் பிரதமரின் ஆட்சி முறை உலகின் தென்பகுதி நாடுகளுக்கு அவர் குரல் கொடுப்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய பொருளாதார சக்தி வாய்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்கு தலைவர்கள் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக பிரதமருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் மக்கள் பிரதமர் மீது வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையே அவர் தொடர்ந்து பதவியில் நீடிப்பதற்கான காரணம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். பப்புவா நியூகினியா பிரதமர் திரு ஜேம்ஸ் மாரப்பை அனுப்பியுள்ள காணொலி செய்தியில் தலைமைக்கான முன்னுதாரணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி திகழ்வதாக பாராட்டியுள்ளார். இதேபோல் ட்ரினிடாட் டொபாகோ பிரதமர் கம்லா பெர்சாத் பிசாசார் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் உலகளாவிய பிரச்சினைகளுக்கு குரல் கொடுப்பதில் இந்தியா முன்னிலை வகிப்பதாகவும் 140 கோடி மக்களுக்கு 3வது முறையாக தலைமையேற்று சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியின் 12 ஆண்டு சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் பரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அக்கட்சித் தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து தரப்பினருக்குமான மேம்பட்ட வளர்ச்சி மக்கள் சேவையே தேர்வு தேசமே முதன்மை ஆகிய தாரக மந்திரங்களை கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மத்திய அரசின் தொலைநோக்கு பார்வை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் திரு நிதின் நவீன் கூறினார். சர்வதேச விமான பயணிகள் தில்லியை வந்தடைவதற்கு முன்னரே வாரணாசியில் குடியுரிமை மற்றும் உடைமைகள் தொடர்பான நடைமுறைகளை நிறைவு செய்யலாம் என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதன் மூலம் வாரணாசியில் இருந்து உலகின் மற்ற நாடுகளுக்கு பயணிகள் தடையின்றி

0: செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவை உலகளாவிய விமான போக்குவரத்து மையமாக மாற்றுவதற்கான முக்கிய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது என்றும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். பல்கேரியாவில் அந்நாட்டு தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சரை டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பின்லாந்து செல்லும் அவர் குல்டாரண்டா 14வது சுற்று பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார். மேலும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரையும் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசுவார் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜல்ஜீவன் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளிலேயே குழாய் மூலம் குடிநீர் கிடைப்பது பெரிதும் பயனுள்ளதாக உள்ளது என்று பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என் பேர் முரளி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில இருந்து பேசுறேன். நாங்க இருக்கிற ஏரியால தண்ணி வசதி இப்போ ஜல்ஜீவன் திட்டத்துல வந்துட்டு இருக்கு. இந்த திட்டம் வரதுக்கு முன்னாடி நாங்க ரொம்ப தூரம் சைக்கிள்ல குடம் எடுத்துட்டு போய் தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய சூழ்நிலையில இருந்தோம். இப்போ இந்த ஜல்ஜீவன் திட்டத்தின் வழியாக நமக்கு வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, நேரம் மிச்சமாகுது. இதனால் எங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைச்சிருது. தண்ணி வீட்டுக்கே வருவது ரொம்ப வசதியாக இருக்குது. கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்களுக்கு இது பெரிய பயனுள்ளதா இருக்கு.
3: என் பெயர் ராணி, நான் திருப்பத்தூரில் இருந்து பேசுகிறேன். நாங்க இருக்கிற இடத்துல முதல்ல தண்ணி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வந்தோம். ஆனா இப்போ ஜல்ஜீவன் திட்டத்தில் தண்ணி வீட்டுக்கே வருது. இது எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு. இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம். நன்றி.
0: ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். தலா என்ற இடத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் திடீரென ஏற்பட்ட வெடிவிபத்தில் பணியில் இருந்த 7 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் உயிரிழந்தவர்களின் உடல்களை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து ராஜஸ்தான் மாநில அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது. ஓமன் கடற்பகுதியில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டரை சுட்டுவீழ்த்திய ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் அப்பாச்சி ஹெலிகாப்டரில் இருந்த 2 விமானிகள் மீட்கப்பட்டதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் சிரிக், மினாப், பந்தர் அபாஸ் ஆகிய நகரங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் மிகவும் சக்தி வாய்ந்ததாக அமைந்தது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் அமெரிக்க நிலைகள் தாக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் இருந்து வெளிநாட்டு படைகள் வெளியேற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தலைநகர் தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப் உள்ளிட்ட வட மாநிலங்களில் இன்று வெப்பாலை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொங்கன் மற்றும் கோவா, ஒடிசா ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளிலும் வெப்பாலை தொடரும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கடலோர கர்நாடக பகுதிகள், மேற்கு வங்கத்தின் இமயமலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை கூறியுள்ளது. அயர்லாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியில் முகமது சிராஜுக்கு பதிலாக பிரசித் கிருஷ்ணா சேர்க்கப்பட்டுள்ளார். அணை நிர்வாகம் மற்றும் மருத்துவ அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் சிராஜுக்கு ஓய்வளிக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ தெரிவித்துள்ளது. வரும் 13ஆம் தேதி தொடங்கவுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரிலும் பிரசித் கிருஷ்ணா இடம்பெற்றுள்ளார். 13 வயதிற்குட்பட்டோருக்கான டென்னிஸ் வீரர்கள் தரவரிசை பட்டியலில் பெங்களூருவை சேர்ந்த சிருஷ்டிகிரண் முதலிடத்தை பிடித்துள்ளார்.

0: உள்ளார். சர்வதேச ஜூனியர் போட்டிகளில் 5 பட்டங்களை வென்றதுடன் உலக டென்னிஸ் ஜூனியர் போட்டியில் 2 இடத்தை அவர் பிடித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பிரதமராக திரு நரேந்திர மோடி நீண்ட காலம் பதவி வகித்து வருவதற்கு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் 12 சாதனை திட்டங்களை நாடு முழுவதும் கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 பயணமாக பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு இன்று புறப்பட்டு செல்கிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே அனுமதியின்றி செயல்பட்ட பட்டாசு கிடங்கில் நேரிட்ட வெடிவிபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் இப்பொழுது 7:25 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் காலை மலரோடு.
2: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
5: NCERT
6: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
6: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
5: மாலை 5:30 மணிக்கு
6: NCERT
5: வகுப்பறையாகும்
6: உங்கள் வரவேற்பறை.
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

தங்கத்தை பத்தின ஒரு சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கலாம். தங்கம் அப்படிங்கிறது பூமியிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, விஞ்ஞானிகளோட கருத்தும் அதுவாக தான் இருக்கு. ஆனால் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி நியூட்ரான்கள் நட்சத்திரங்களோட மோதின பொழுது ஏற்பட்ட மிகப்பெரிய வெளிப்புகளால் தான் தங்கம் அப்படின்ற கனமான தனிமங்கள் உருவாச்சு அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் அணியக்கூடிய ஒவ்வொரு தங்க நகையிலும் உண்மையிலேயே நட்சத்திரங்களுடைய வரலாறு மறைஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதோடு சேர்த்து தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். ஆபரண தங்கத்தின் விலை 1 கிராம் 14,201 ரூபாயும் வெள்ளி 269.90 ரூபாயும் விற்கப்படுகிறது. பெட்ரோலின் விலை 108.20 ரூபாயும் டீசல் 100.05 ரூபாயும் விற்கப்படுகிறது. அதனால் பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னா முடிஞ்ச வரைக்கும் நடந்து போயிடுங்க, அவசரத்துக்கு மட்டும் வாகனங்களை பயன்படுத்துங்க. அதவத்தூர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால கள்ளக்குடி, சிறுகனூர், துவாக்குடி துணை மின் நிலையங்கள் உள்பட்ட பகுதிகளில் இன்னி காலையில் 9:45 மாலை 4 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு செயற்பொறியாளர் தெரிவிச்சிருக்காரு.

திருச்சி மாவட்டத்தில் தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு திருச்சி திருவெறும்பூர் அரசு தொழில் பயிற்சி நிலையத்தில் நடக்குது. இந்த சேர்க்கை முகாமில் இதுவரைக்கும் தொழில் பழகுனர் பயிற்சி, அதாவது அப்ரண்டிஸ் பெறாதவர்கள், அதாவது 2021, 2022, 2023, 2024, 2025 ஆகிய வருடங்களில் தேர்ச்சி பெற்ற அரசு மற்றும் தனியார் ஐடிஐ பயிற்சியாளர்கள், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் 10, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வியடைந்த இளைஞர்கள், ஆண் பெண் இருபாலரும் எல்லாருமே கலந்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டத்தில் உள்ள சிறு மற்றும் குறு

நிறுவனங்கள் பங்கேற்கக்கூடிய இந்த முகாம் மூலமாக சுமார் 500க்கும் மேற்பட்ட தொழில் பழகுனர்களுக்கான இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பயிற்சியின் போது உதவித்தொகையாக மாதம் 9600லிருந்து 15000 வரை நிறுவனங்களால் வழங்கப்படுகிறது. தொழில் பழகுனர் சட்டம் 1961 இந்த நிறுவனங்களில் சேர்ந்து ஓராண்டு தொழில் பழகுனர் பயிற்சி பெற்றவர்களுக்கு மத்திய அரசின் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் வழங்கப்படுது. எனவே மாணவர்கள் இந்த சேர்க்கை முகாமில் கலந்து கொண்டு பயனடையணும்னு கேட்டுக்கிறோம். மேலும் இது தொடர்பான விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு திருவெறும்பூரில் இருக்கக்கூடிய அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகத்தை நேரிலோ இல்லைனா 9865866972 மற்றொரு முறை அறிவிக்கிறேன், 9865866972 மற்றொரு எண் 944346449967 944346449967 என்ற அலைபேசி எண்ணிலோ இல்லைனா 0431 அப்படிங்கிற இணைப்பெண்ணோட 255-33-14 என்ற தொலைபேசி எண்ணிலோ தொடர்பு கொள்ளலான்னு மாவட்ட திறன் பயிற்சி அலுவலக உதவி இயக்குநர் தெரிவிச்சிருக்காரு.

தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக 043-62 என்ற இணைப்பெண்ணோட 279-449 என்ற தொலைபேசி எண் மற்றும் 93450-88997 மற்றொரு முறை அறிவிக்கிறேன், 93450-88997 என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். மேலும் 93450-88997 என்ற கைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் வழியாக தங்களது கோரிக்கைகளை தெரிவிக்கலாம்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிச்சிருக்காங்க.

திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில காய் கனிகளுடைய இன்றைய விலை நிலவரம் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 46, கத்திரிக்காய் 70, அவரைக்காய் 90, வெண்டைக்காய் 36, கொத்த வெங்காயம் 40, சின்ன வெங்காயம் 64, பெரிய வெங்காயம் 34 ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. சுரைக்காய் 24 ரூபாய் என்றும் சவுச்சவ் 40 ரூபாய், புடலங்காய் 36, பீர்க்கங்காய் 50, முள்ளங்கி 36, நூல்கோல் 46, கருணை கிழங்கு 90 ரூபாய்க்கும், சேப்பக்கிழங்கு கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், சேனைக்கிழங்கு 36, உருளைக்கிழங்கு 30, கேரட் 80, முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 50, காலிஃபிளவர் பூ ஒன்று 40 ரூபாய் என்றும், எலுமிச்சை பழம் ஒன்று 5 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய் என்றும், பூசணிக்காய் மற்றும் பரங்கிக்காய் 24 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஆப்பிள் 300 ரூபாயினும், ஆரஞ்சு 150 ரூபாய், மாதுளை 290 ரூபாய், திராட்சை 100 ரூபாயினும் ஒரு கிலோ விற்கப்படுகிறது. தெரிஞ்சுக்கிட்டோம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய் கனிகளுடைய இன்றைய விலை நிலவரம். தொடர்ந்து கேட்கலாம் காலை மலர்ல தகவல்களோடு பாடல்களும்.

0: தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை உருவான சில வாரங்களில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துடிப்பு, ஒரு இதய துடிப்புங்கிறது பிறந்ததுலேருந்து வாழ்நாள் முழுவதும் ஓய்வின்றி வேலை செய்யக்கூடிய ஒரே தசை நம்மளோட இதயம்தான். இந்த ஒரு சிறு குறிப்போட இணையலாம் இதயம் பற்றிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு. டாக்டர் பா விஜயசேகர் அவர் வழங்குறாரு மருத்துவ நேரம்.
1: காளை மலர்ல வர இனிமையான பாடல்களோட உங்க நாளை சிறப்பா தொடங்கியிருப்பீங்க. இந்த நாளை இன்னும் சிறப்பாக்க இப்ப காளை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க திருச்சி இதய மருத்துவர் பா விஜயசேகர் அவர்கள். வணக்கம் டாக்டர். திடீர்னு நம்மளுக்கு அருகில் இருக்கவங்க மயங்கி விழுந்தா உடனடியா நம்ம செய்ய வேண்டிய முதலுதவிகள்லாம் என்ன டாக்டர்?
2: ஸோ முதல்ல வந்து அவங்களுடைய நினைவு கான்சியஸாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய பிரீதிங் பேட்டர்ன், அவங்க மூச்சு விடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். மூணாவது வந்து அவங்க பல்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். பட் சில சமயங்களில் ஒரு அவசர நிலையில இதெல்லாம் நம்மளால சரியா வந்து பார்க்க முடியாமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும் இமீடியட்டா அப்படின்னாக்கா சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கார்டியோ பல்மரி ரிசஸ்டேஷன் அப்படிங்கிறது. இந்த கார்டியோ பல்மரி ரிசஸ்டேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம மருத்துவமனைக்குள்ள மருத்துவர்களோ செவிலியர்களோ பண்றது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மருந்துகள் கொடுத்து

0: அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுறது அந்த ஃபுல் ஃப்ளெஜ்டு சிபிஆர். பட் இப்போ நமக்கு அதெல்லாம் வந்து அந்த ஃபெசிலிட்டி வந்து திடீர்னு ஒரு ஒர்க் பிளேஸில் நமக்கு இல்லை அப்படின்னா இமீடியட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா வந்து ஹேண்ட்ஸ் ஓன்லி சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நம்ம ரெண்டு கைகளையும் வந்து மயங்கி விழுந்தவரோட இருதய பகுதி மேலே வச்சு இந்த கம்ப்ரஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி கம்ப்ரஸ் பண்ணும் பொழுது அந்த இருதயம் நின்று போயிருந்தால் அதை வந்து திரும்ப வந்து துடிக்கிறக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு. இது எப்போ வரைக்கும் பண்ணணும் அப்படின்னாக்கா வேற ஏதாச்சும் ஒரு முதலுதவி, நம்ம ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டுருப்போம், இல்லை ஏதாச்சும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்றதுக்குண்டான ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருப்போம். அது பண்ற வரைக்குமே வந்து நம்ம இந்த ஹேண்ட்ஸ் ஓன்லி சிபிஆர் வந்து நம்ம ஃபாலோ பண்றது மூலியமா இந்த திடீர் மரணங்கள் இல்லை இந்த சடன் கார்டியாக டெத்துன்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம வந்து தவிர்க்கிறக்கோ இல்லை குறைக்கிறக்கோ உண்டான வழிமுறைகள் வந்து இருக்கு. நிறைய சமயத்துல வந்து என்னன்னா இந்த மாதிரியான முதலுதவி இந்த ஹேண்ட்ஸ் ஓன்லி சிபிஆர் தராதனால அவங்க மயங்கி விழுந்திருப்பாங்க, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற அந்த டைம்குள்ளேயே வந்து அவங்க இறந்து போயிருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஹேண்ட்ஸ் ஓன்லி சிபிஆர் நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இந்த சிபிஆர் பண்ணுறதுல வந்து தயக்கம் என்ன அப்படின்னாக்கா நம்ம திரைப்படங்கள் எல்லாம் பார்த்துருப்போம் அந்த மவுத் டு மவுத் பிரீதிங்னு சொல்லுவோம், அதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது. அதெல்லாம் இப்போ வந்து தேவையே இல்லை. ஏன்னா நமக்கு எப்போவுமே ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்கும் போது அவங்களுக்கு மவுத் டு மவுத் பிரீதிங் கொடுக்கறதுலாம் நிறைய நமக்கு அப்ரிஹென்ஷன் வந்து இருக்கும் அதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அவருடைய மார்பகுதி மேலே உங்கள் ரெண்டு கைகளையும் வச்சு அழுத்திட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் அப்படின்னாக்கா டெஃபினட் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டோ இல்லை முதலுதவியோ கிடைக்கிற வரைக்கும் அதை வந்து செய்யணும். அதுதான் ஹேண்ட்ஸ் ஓன்லி சிபிஆர் அப்படிங்கிறது.
1: இதயத்துக்கு ஏத்த சமையல் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா கேட்டு இணைஞ்சிருங்க. நாளைய மருத்துவ நேரத்துல திருச்சி இதய மருத்துவர் ப. விஜயசேகர் அவர்கள் தர ஆலோசனைகளோட.

7:42 இணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி முதலலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம். காலை மலர். தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ சார்பாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் அடிப்படையிலான பயிற்சி வழங்கப்பட்டிருக்கு. இதன் தொடர்ச்சியாக தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோர்ஸ் மற்றும் துணிகளுக்கு சாயம் ஓவியம் மற்றும் அச்சிடுதல் சர்டிஃபைட் இன் டெக்ஸ்டைல் பெயிண்டிங் டையிங் அண்ட் பிரிண்டிங் கோர்சஸ் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கு. இந்த பயிற்சியினை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவும் வயது வரம்பு 18 வயதிலிருந்து 35 வயதுக்கு மற்றும் குடும்ப ஆண்டு வருமானம் ஆண்டிற்கு 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சிக்கான கால அளவு 4 மாதங்கள். மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பயிற்சி நடைபெற இருக்கு. தகுதி பெறும் நபர்கள் பயிற்சி நடைபெறும் மாவட்டத்தில் விடுதியில் தங்கி படிப்பதற்கான செலவின தொகை தாட்கோவாலேயே வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியினை முழுமையாக முடித்த இளைஞர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் மூலமாக தகுதியுடைய நபர்களுக்கு வேலைவாய்ப்பு ஆரம்பகால மாத ஊதியமாக சுமார் 25,000-50,000 வரை வருவாய் ஈட்டும் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். இந்த பயிற்சியில் சேர்வதற்கு தாட்கோ இணையதளமான www.thatco.com என்ற முகவரியில் பதிவு செய்து கொள்ளலாம். இது பற்றி மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தாட்கோ ராஜா காலனி மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை திருச்சிராப்பள்ளி என்ற முகவரிக்கு 0431-246-3969 என்ற முகவரியிலும் தொடர்பு கொள்ளலாம்னும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியும் மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு.

தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை நமது நாட்டின் பாரம்பரிய கலைகளையும் பண்பாட்டையும் கலை பண்புகளையும் மேம்படுத்தவும் பாதுகாக்கும் நோக்கிலும் கலைஞர்களின் கலைத்திறனை சிறப்பிக்கும் வகையில் கலை பயிற்சிகள், கலை நிகழ்ச்சிகள், போட்டிகள், கண்காட்சிகள் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஓவிய சிற்ப கலையினை வளர்த்திடும் நோக்கில் அக்கலையில் ஈடுபட்டுள்ள கலைஞர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் ஓவிய சிற்ப கலை காட்சியினை மண்டல அலுவலகங்களில் நடத்திட திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருச்சிராப்பள்ளி மண்டல கலை பண்பாட்டு மையத்திற்குட்பட்ட மண்டலங்களான திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஓவியர்கள் மற்றும் சிற்ப கலைஞர்கள் படைப்புகளை சந்தைப்படுத்தவும் காட்சிப்படுத்தவும் ஓவிய சிற்ப கண்காட்சி நடத்திட இருக்கு. இந்த ஓவிய சிற்ப கண்காட்சிகளில் கலைஞர்கள் தங்களுடைய மரபு வழி நவீன பாணி ஓவியங்கள், தஞ்சாவூர்

ஓவியங்கள் மற்றும் அனைத்து வகையான சிற்ப படைப்புகளை வழங்கிட வேண்டும். ஓவிய சிற்பக்கலை படைப்புகளுக்கு ஓவிய சிற்ப கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் அந்த கலை படைப்புகள் அனைத்தையும் மண்டல கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குனர் அளவில் ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்படணும். திருச்சிராப்பள்ளி மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த ஓவிய சிற்ப கலைஞர்கள் தங்களுடைய கலை படைப்புகளை தன் விவர குறிப்போட படைப்புகளின் எண்ணிக்கை விவரங்களோட உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் நைட் சாயல் ரெப்கோ ரோட் மூலத்தோப்பு ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி 6 என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது மட்டும் இல்லாமல் 0431-243-41-22 இந்த எண்ணிலோ மற்றொரு எண்ணான 9659-45-7396 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நெல் பயறு மற்றும் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடிக்கு தேவையான மண் வளமும் நீர்வளமும் தேவையான அளவு இயற்கையாகவே இருப்பினும் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மற்றும் களைக்கொல்லிகளை அதிகமாக அளவில் உபயோகப்படுத்துவதால் மண்ணின் வளம் பாதிக்கப்படுவதோடு விளைபொருட்களின் தரமும் பாதிக்கப்படுது. மேலும் ரசாயன உரங்களை அதிக அளவு பயன்படுத்துவதால் தழைச்சத்து அதிகமாகி பூச்சி நோய் தாக்குதல் அதிக அளவில் ஏற்பட்டு பயிர் அறுவடை செய்யும் தருணத்தில் பயிர் சாயும் நிலை ஏற்படுகிறது. இதனால மண் வளத்தை சீர் செய்யவும் பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கவும் மண் ஆய்வு ரொம்ப அவசியமானதா இருக்கு. மண் ஆய்வுடைய முடிவில் படி பல்வேறு பயிர்களுக்கு ஒருங்கிணைந்த முறையில் ஊட்டச்சத்து அளிப்பதன் மூலமாகவும் நீடித்த விளைச்சலை பெற முடியும். ஒவ்வொரு வருடமும் மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் உரமிடுவது சிறந்ததாகும். முடியாத பட்சத்தில் 3 வருடத்திற்கு ஒரு முறையாவது மண் பரிசோதனை செய்து அதன் அடிப்படையில் ஊட்டச்சத்தினை பயிர்களுக்கு அளிக்கலாம். விவசாயிகள் பயிர் சாகுபடி தொடங்குவதற்கு முன்னர் மண் மாதிரிகளை சேகரித்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மண் பரிசோதனை நிலையம் மற்றும் நடமாடும் மண் பரிசோதனை நிலையங்களில் தங்களுடைய மண் மற்றும் நீர் மாதிரியோட ஆய்வு கட்டணமா 30 ரூபாய் செலுத்தி ஆய்வு முடிவுக்கான மண்வள அட்டையை பெற்றுக் கொள்ளலாம்னு மாவட்ட ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு.

மத்திய அரசின் வேளாண்மை உழவர் நலத்துறை வழங்கியுள்ள அறிவுறுத்தலின்படி தமிழக அரசின் வேளாண்மை துறையினால அனைத்து பஞ்சாயத்துகளிலும் நிலையான வேளாண்மையை ஊக்குவித்தல், மண் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், சமச்சீரான உரப்பயன்பாடு மூலம் சாகுபடி செலவை குறைத்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை அதிகரித்தல் ஆகிய நோக்கங்களுக்கான விளை நிலம் காப்போம் இயக்கத்தினை திறன்பட செயல்படுத்திடும் வகையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 6 வட்டாரங்களில் இருக்கக்கூடிய 193 பஞ்சாயத்துகளிலும் விளை நிலம் பாதுகாப்பு கேத் பச்சாவ் அபியான் திட்டத்தில் இந்த மாதம் 30 தேதி வரை விவசாயிகளுக்கு பயிற்சி முகாம் நடத்தப்பட இருக்கிறது. பயிற்சியில் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் மற்றும் வேளாண் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கலந்து கொள்வதால் விவசாயிகள் அனைவரும் கலந்து கொண்டு தங்கள் விவசாயம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்னு ஆட்சியர் தெரிவிச்சிருக்காரு.

0: கேட்டிருக்கோம் தகவல்களோடு பாடல்களும். திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸ்ல காலை மலரில்
1: NCERT
2: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
1: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோ ஹெர்ட்ஸில்
2: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
1: மாலை 5:30 மணிக்கு
2: NCERT
1: வகுப்பறையாகும்
2: உங்கள் வரவேற்பறை.
1: தேசிய கல்வி ஒலிபரப்பு.

என்ன தெரிஞ்சுக்கலாம். வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுமை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. 24 மணி நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில்

0: மாறுதல்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இருக்காது அப்படின்னும், தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தெற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் மற்றும் அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கேரள, கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் மாலத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு,
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
0: இதுவரைக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் தகவல்களோடு பாடல்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். காலை மலரில் நிறைவு பெற்றது இன்றைய காலை மலர்.

எந்த வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் நிச்சயம் வேர் வைக்கும் என்ற கவிஞர் வாலி அவர்களின் பொன்னான வரிகளோடு திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்டு ரசிக்கலாம். இதய ராகம் நேர்களே 938-546-102-1 என்ற கட்சவின் மூலமா உங்களுக்கு பிடிச்ச புத்தம் புது பாடலை கேளுங்க. இந்த நாள சந்தோஷமா கொண்டாடுங்க. முதல் பாடலை கேட்டிருக்கிறாங்க வாரியங்காவல் மணிசேகர், கதிரவன், வசந்தி, கொளஞ்சிநாதன் இவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்குது கூலி படத்துல இருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: இதே ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததா வாட்ஸ்அப் மூலமா அவங்களோட விருப்ப பாடலை கேட்டுக்கிறாங்க. அனந்தபுரம் நாகராஜ், கீதா, மாதேஷ், தன்வாஷ், சூரியலதா, ரித்யா இவங்களுக்கான பாடல் வருது சர்தார் 2 படத்துல இருந்து.
4: சபி கோ சேனா ரத்ரிகா நமஸ்கார். ஆயே சாயா கீத் மே பியார் சே பியார் கரே.
5: முஜே இஸ்கி பர்வா நஹி.

இன்னைக்கு காலையில 9 மணிக்கு நம்ம திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அதுவா இதுவா இன்றைய தலைமுறைக்கு அதிகம் தேவை உறவுகளா நண்பர்களா அப்படின்னு விவாதிக்கலாம். வாங்க நேர்களே, இப்ப நாம கேட்கலாம்.

0: website www.newsonair.gov.in and News on AIR app. And with that, we end the morning news. Have a great day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
3: காட்ஸ் ஓன் கண்ட்ரியோட இயற்கையான சுவையை உணருங்க. நீரா எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஆல்கஹால் இல்லாத சத்தான பானம்.
4: நீரா சத்துக்கள் நிறைந்தது, சக்கரை வியாதி இருக்கவங்களுக்கும் ஏற்றது, சுவையான ஹெல்த் ட்ரிங்க்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு, இந்தியாவின் தென்னை உற்பத்தியை முன்னேற்ற.
5: Coconut Development Board presents Tender Coconut Water.
6: Nutritious, diabetic friendly and delicious with the taste of natural goodness in every drop of it.
5: Enjoy nature's health drink, Tender Coconut Water from Coconut Development Board.
7: இன்று தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயமுத்தூர் இ. அறவாழி அவர்கள்.
8: தென்னை வளர்ச்சி வாரியம் மத்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நிறுவனமாகும். தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை சாகுபடி மற்றும் தொழில்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தவும் கண்காணிப்பதை நோக்கமாகவும் கொண்டு 1981 ஜனவரி 12 தொடங்கப்பட்டது. வாரியத்தினுடைய தலைமை அலுவலகமானது கொச்சி கேரளாவிலே உள்ளது. வாரியத்தில் 4 மண்டல அலுவலகங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, பீகார் மற்றும் அசாம் மாநிலங்களிலே இயங்குகின்றது. இது தவிர 6 மாநில அலுவலகங்கள் ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒடிசா, மேற்கு வங்காளம், குஜராத் மற்றும் யூனியன் பிரதேசமான அந்தமானிலும் இயங்குகின்றது. புதுதில்லியில் சந்தை மேம்பாடு மற்றும் தகவல் மையமும், ஆலுவா அருகே உள்ள வாழக்குளத்தில் தொழில்நுட்ப வளர்ச்சி மையமும், திருவனந்தபுரத்தில் கள அலுவலகமும் இயங்குகின்றது. இது தவிர நாட்டிலே 11 செயல் விளக்க மற்றும் விதை பண்ணைகள் உள்ளன. இதில் தமிழ்நாட்டிலே தளியிலே நமக்கு இந்த செயல் விளக்க மற்றும் விதை பண்ணை உள்ளது. கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படுகின்ற தென்னை மரமானது இந்தியாவிலே 19 மாநிலங்களிலும் 4 யூனியன் பிரதேசத்திலும் ஏறத்தாழ 2.15 மில்லியன் ஹெக்டேரிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தமிழ்நாட்டில் பார்த்தோமானால் 500,000 ஹெக்டேரிலே தென்னை பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னையானது தமிழ்நாட்டில் 36 மாவட்டங்களிலே பயிரிடப்பட்டு வருகின்றது. தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களில் முதலாவதாக வருவது தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி செய்வதாகும். இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் தரமான தென்னை நாற்று உற்பத்தியை அதிகரிப்பதாகும். இதிலே முதலாவது பொதுத்துறை நாற்றங்கால். இந்த பொதுத்துறை நாற்றங்கால் திட்டத்தின் கீழ் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைத்துக் கொண்டே அவர்கள் இந்த தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்ய வேண்டும். அவ்வாறு தென்னை நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவிலே 50% அவர்களுக்கு மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு தென்னை நாற்றுக்கு 20 ரூபாய் வழங்கப்படுகின்றது. மீதமுள்ள 20 ரூபாயான 50% அந்த திட்டத்தை செயல்படுத்தும் நிறுவனமே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த திட்டத்தின் கீழ் வெளியிட அனைத்து தென்னை ரகங்களின் தரமான நாற்றுகளையும் உற்பத்தி செய்யலாம். தென்னை விதை தோட்டம் நிறுவுதல், அதாவது நியூக்ளியர் சீட் கார்டன். தென்னை விதை தோட்டம் அமைக்க பொருத்தமான நிலமுள்ள தனிநபர்கள், கூட்டுறவு சங்கங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், வேளாண் அறிவியல் நிலையங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள், உழவர் உற்பத்தி நிறுவனங்கள் இந்த திட்டத்தின் கீழ் நிதியுதவி பெற தகுதியுடையவர்கள். இந்த திட்டத்தில் கலப்பின ரகங்கள் உட்பட தரமான தென்னை நாற்றுகளுக்கான எதிர்கால தேவை பூர்த்தி செய்வதற்காக பொது மற்றும் தனியார் துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாகுபடி ரகங்களின் தென்னை விதை தோட்டத்தை நிறுவுவதற்கு செயல்படுத்தப்படுகின்றது. இந்த திட்டத்திலே அதிகபட்சமாக 4 ஹெக்டேருக்கு ₹14.4 லட்சம் என்ற அளவில் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த உதவியானது 3 தவ

அட்டவணைகளிலே வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு 50%, இரண்டாம் ஆண்டு 25%, மூன்றாம் ஆண்டு 25%. இந்த திட்டமானது அந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ற முறையிலே இருக்க வேண்டும். அந்த வகையில் அந்த ப்ராஜெக்டிலே ஆகக்கூடிய செலவினங்களிலே 50% அல்லது 4 ஹெக்டருக்கு ஆகக்கூடிய 14.4 லட்சம் ரூபாய் அவருக்கு

தென்னை நாட்டு பண்ணைகள் நிறுவுதல். தென்னை நாட்டு உற்பத்தியில் தனியார் மற்றும் பிற நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக தென்னை நாட்டு பண்ணைகளை நிறுவுவதற்கு தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த நிதியுதவியை வழங்குகின்றது. தரமான தென்னை நாட்டு உற்பத்தி செய்வதற்கு பொருத்தமான நிலம் உள்ள பொதுத்துறை, தனியார் துறை அதாவது கூட்டுறவு நிறுவனங்கள், வேளாண் உற்பத்தி நிறுவனங்கள், அரசு சாரா நிறுவனங்கள், தனிநபர் ஆகியோர் இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கலாம். இந்த திட்டத்தில் குறைந்தபட்சமாக 6,250 தென்னங்கன்றுகளை 0.1 ஹெக்டர் அளவு என்ற ஏரியாவிலே இதை உற்பத்தி செய்ய வேண்டும். அதிகபட்சமாக 25,000 நாற்றுகளை 1 ஏக்கர் நிலத்திலே உற்பத்தி செய்யலாம். இதிலே மானியம் என்று பார்த்தோமானால் 45 ரூபாயானது 2 சம தவணைகளில் வழங்கப்படுகின்றது. முதலாம் ஆண்டு பயனாளி தென்னை வித்துக்காய்களை பாவிய பிறகு வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்தது 2ஆம் ஆண்டு தென்னை நாற்றுகளை சான்றளித்த பிறகு எண்ணிக்கையின் அடிப்படையிலே அடுத்த சம தொகையானது மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை நாற்று பண்ணைகளில் அங்கீகாரம் மற்றும் மதிப்பீடு. உண்மையான மற்றும் தரமான தென்னை நடவு பொருட்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக தென்னை வளர்ச்சி வாரியம் தென்னை நாற்றங்கால்களுக்கு அங்கீகாரம் அளிக்கும் முறையை ஏற்படுத்தி உள்ளது. பரப்பு விரிவாக்க திட்டம். பொருத்தமான புதிய பகுதிகளில் அறிவியல் சார்ந்த தென்னை சாகுபடி செய்யும் தென்னை விவசாயிகளுக்கு ஊக்க நிதி மற்றும் ஊக்க மானியம் இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே புதிய தென்னை நாற்றுகளை நடுவதற்கு 1 ஹெக்டருக்கு 56,000 ரூபாய் நிதியுதவி 2 சம தவணைகளிலே வழங்கப்படுகின்றது. இந்த மானியமானது ஒரு பயனாளிக்கு அதிகபட்சம் 2 ஹெக்டர் மற்றும் குறைந்தபட்சம் 0.08 ஹெக்டர் அதாவது 20 சென்ட் பரப்பிலே 10 தென்னங்கன்றுகள் நடவு செய்திருந்தாலும் அவர் இந்த திட்டத்திலே பயனாளியாக ஆகலாம். இந்த திட்டத்திலே அவருக்கு ஆகக்கூடிய செலவிலே 35% அல்லது அதிகபட்சமாக 56,000 ரூபாய் 1 ஹெக்டருக்கு 2 சம தவணைகளில் அதிகபட்சமாக 28,000 ரூபாய் முதலாம் ஆண்டும் 2ஆம் ஆண்டு 28,000 ரூபாயும் இந்த திட்டத்தின் கீழ் மானியமாக வழங்கப்படுகின்றது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டம். ஒருங்கிணைந்த அணுகுமுறை மூலம் தென்னை நிலங்களின் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல், அதன் மூலம் நிலையான முறையில் நிகர வருமானத்தை அதிகரித்தல், இந்த திட்டத்தின் தென்னை சார்ந்த பயிர் முறைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு ஒருங்கிணைந்த வேளாண்மை நடைமுறைகள் மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டிற்கான முக்கிய வேளாண் பரிமாணங்களை வழங்குகிறது. தென்னை சார்ந்த சாகுபடி முறை மூலம் உற்பத்தி திறன் மேம்பாட்டு திட்டமானது ஒரு கிளஸ்டர் பேசிஸ் என்ற முறையிலே செயல்படுத்தப்படுகின்றது. இந்த முறையிலே ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக 2 ஹெக்டர் அளவிற்கு 42,000 ரூபாய் 1 ஹெக்டருக்கு என்ற அளவிலே 2 சமமான தவணைகளில் வழங்கப்படுகின்றது. அதாவது 1ஆம் ஆண்டு 21,000 ரூபாயும் 2ஆம் ஆண்டு 21,000 ரூபாயும் உதவி வழங்கப்படுகின்றது. இந்த வழங்கப்படுகின்ற உதவியானது இடுபொருட்களாகவே வழங்கப்படுகின்றது. மறுநடவு செய்தல் மற்றும் புனரமைத்தல் திட்டம். நோயுற்ற உற்பத்தி செய்யாத பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றி மீதமுள்ள மரங்களை புத்துயிர் பெறச் செய்வதன் மூலம் தென்னையின் உற்பத்தி திறனையும் உற்பத்தியையும் மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பயனாளிக்கு 1 ஹெக்டருக்கு 54,000 ரூபாய் 2 ஆண்டுகளில் வழங்கப்படுகின்றது. இந்த திட்டத்திலே 3 முக்கிய அம்சங்கள் இருக்கின்றன. முதலாவது அம்சம் என்று பார்த்தோமானால் நோய் முற்றிய பழைய மற்றும் முதுமையடைந்த மரங்களை அகற்றுவதாகும். அவ்வாறு அகற்றுவதற்கு ஒரு மரத்திற்கு 1,000 ரூபாய் என்ற முறையிலே 1 ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 32 மரங்களை அகற்றுவதற்கு 32,000 ரூபாய் வழங்கப்படுகின்றது. 2ஆவது அம்சம் என்று பார்த்தோமானால் அங்கே பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மை நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் ஏற்கனவே உள்ள மரங்களை புதுப்பித்தலாகும். இவ்வாறு புதுப்பிப்பதற்கு 1 ஹெக்டருக்கு 17,500 ரூபாய் மானியமாக 2 தவணைகளில் வழங்கப்படுகின்றது. 1ஆம் ஆண்டு 8,700

0: ஐம்பது ரூபாயும் இரண்டாம் ஆண்டு 8,750 ரூபாயும் வழங்கப்படுகின்றது. மூன்றாவதாக, தரமான குட்டை மற்றும் கலப்பின நோய்களை தாங்கும் நாற்றுகளை மறுநடவு செய்தல். இவ்வாறு மறுநடவு செய்வதற்கு ஒரு ஹெக்டருக்கு அதிகபட்சமாக 4,500 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகின்றது. அதாவது ஒரு கன்றுக்கு 45 ரூபாய் என்ற வகையிலே வழங்கப்படுகின்றது. தென்னை மரம் ஏறுபவர்களுக்கான கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம். கேர சுரக்ஷா காப்பீட்டு திட்டம் என்பது தென்னை வளர்ச்சி வாரியத்தால் பொது காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தப்படும் ஒரு விரிவான குழு தனிநபர் விபத்து காப்பீட்டு திட்டமாகும். இந்த திட்டத்திலே பயனாளியினுடைய வயது வரம்பு என்பது 18 இருந்து 65 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதிலே தென்னையின் மரம் ஏறி தேங்காய் பறிப்பவர்கள் மற்றும் அறுவடை செய்பவர்கள், நீரா இறக்குபவர்கள் மற்றும் தென்னை மரமேறும் நபர் நண்பர்கள் திட்டத்தின் கீழும், நீரா வல்லுநர்கள் பயிற்சி திட்டத்தின் பயன்பெற்றவர்களும் இந்த திட்டத்திலே பயன்பெறலாம். இந்த திட்டத்தின் ஆண்டு பிரீமியம் தொகை என்று பார்த்தோமானால் 956 ரூபாயாகும். இந்த பிரீமியம் தொகையிலே பயனாளி வந்து ஒரு 143 ரூபாய் மட்டும் செலுத்தினால் போதும். அதாவது இந்த பிரீமியம் தொகையினுடைய 15% மட்டுமாகும். மீதமுள்ள 85% அதாவது 813 ரூபாய் ஒவ்வொரு ஆண்டும் தென்னை வளர்ச்சி வாரியம் இந்த திட்டத்தின் கீழ் பயனடையக்கூடிய பயனாளிக்கு பிரீமியமாக செலுத்துகின்றது. இந்த திட்டத்தினுடைய காப்பீட்டு தொகை அதிகபட்சம் என்று பார்த்தோமானால் 700,000 ரூபாய் வரை இந்த திட்டத்திலே அவருக்கு காப்பீடு கிடைக்கின்றது. இந்த திட்டத்தின் முக்கிய அம்சம் என்று பார்த்தோமானால் அவருக்கு அவர் பணி செய்ய போவது முதல் பணி செய்துவிட்டு வீடு திரும்பும் வரை உள்ள காலகட்டங்களிலே அவருக்கு இந்த காப்பீடானது பொருந்தும். சென்னை வளர்ச்சி வாரியத்தினுடைய இந்த திட்டங்கள் அனைத்தையும் மற்றும் கூடுதல் விவரங்களையும் அதற்கு தேவையான விண்ணப்ப படிவங்கள் அனைத்தையும் நம்மளுடைய இணையதள முகவரியான www.coconutboard.gov.in என்ற இணையதள முகவரியிலே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
1: தென்னை வளர்ச்சி வாரியத்தின் கோயம்புத்தூர் மண்டல அலுவலகத்தை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 0422, இது இணைப்பு எண், 2993684, 0422 2993684, தொடர்பு கொண்டு பயன்பெறுங்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி.
1: இதில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சியில் இதுவரை தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகள் நல திட்டங்கள் என்பது குறித்து விளக்கினார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குநர் கோயமுத்தூர் ஈ அறவாழி அவர்கள்.
3: மதர் நேச்சரோட எல்லா ஹெல்த் அண்ட் குட்னஸும் அடங்கிய கோகனட் ப்ராடக்ட்ஸ் வழங்குபவர்கள் கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட்.
4: கோகனட் மில்க், கோகனட் கிரீம், கோகனட் சிப்ஸ், கோகனட் ஜாகிரி மற்றும் கோகனட் பாம் சுகர்.
3: கோகனட் டெவலப்மெண்ட் போர்ட் வழங்கும் இந்த நேச்சுரல் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்ஜாய் பண்ணுங்க.
2: இந்த நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியம். தென்னை வளர்ச்சி வாரியத்தின் திட்டங்களை பயன்படுத்துவோம், பலன் பெறுவோம்.
5: மதர் நேச்சரோட ஃப்ரெஷ்னஸ், ஃபிரேக்ரன்ஸ் அண்ட் ரிச்னஸ் எல்லாமே இருக்கும். கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு வழங்கும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெர்ஜின் கோகனட் ஆயில்.
6: ஆரோக்கியமான சமையலுக்கு ஈடு இணையே இல்லாத எண்ணெய். ஹேர் கேர், ஸ்கின் கேர் மற்றும் பேபி கேர் எல்லாத்துக்கும் வெர்ஜின் கோகனட் ஆயில், விட்டமின் இ அண்ட் லாரிக் ஆசிட் நிறைந்தது.
2: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
7: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும்
8: இனிசை அதை என்றும் தருவது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசை.

அகம் கேட்டு இருக்கோம் திருச்சிராப்பள்ளியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ்ல. அடுத்ததா பாத்தீங்கன்னா நங்கவரம் ராஜி ரமேஷ், கும்பகோணம் துவரங்குறிச்சி நடுத்தருல இருந்து ஸ்ரீனிவாசன், துர்காதேவி, அவினேஷ், ஹரிஹரன் இவங்க எல்லாரும் பாடல் கேட்டுக்கிறாங்க அமரன் படத்துல இருந்து.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

இதே ராகம் நிகழ்ச்சியோட நிறைவான பாடலை கேட்டுக்கிறாங்க. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் வைரப்பிள்ளைப்பட்டி சரவணன் அழகுமணி. இவங்களுக்கான பாடல் வருது ஜோ படத்துல இருந்து.

ஆகாஷ்வாணி நேரம் 9 மணி. அரங்கிசை. சிக்கில் பி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அம்பவாணி. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கீரவாணி, ஆதிதாளம்.

நேரம் 9:25. அரங்கிசை நிகழ்ச்சியில் சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் இனி மகாலட்சுமி என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சங்கரா வரணம், மிஸ்ர சாப்புதாளம்.

பாபநாசம் சிவன் பாடல் ஒலித்தது ராகம் சங்கராபரணம். நிறைவாக சிந்து பைரவி ராகத்தில் நெஞ்சுக்கு நீதியும் எனத் தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சிக்கில் வி குஞ்சுமணி, என் நீலா ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டோம். டி கே பத்மநாபன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் 12 ஆண்டுகால நிறைவு மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் நீண்ட காலம் தொடர்ந்து பதவியில் இருக்கும் பிரதமர் என்பதை கொண்டாடும் வகையில் புதுதில்லியில் இன்று அக்கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறவுள்ளது. பிரதமர், மத்திய அமைச்சர்கள், அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சித் தலைவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் உள்ளிட்டோரும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அவருக்கு வயது 85. திரைப்படங்களை படப்பிடிப்பு தளங்களிலிருந்து இயற்கையான எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பெருமைக்குரியவர் அவர். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை உள்ளிட்ட 40-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை இயக்கிய அவர் தெலுங்கு ஹிந்தி மொழி படங்களையும் இயக்கியுள்ளார். பாரதி ராஜாவின் உடலுக்கு முதலமைச்சர்

0: முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியிருக்கிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: மயிலாடுதுறை மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையம் மற்றும் யூனியன் கிளப் இணைந்து வரும் வெள்ளிக்கிழமை யூனியன் கிளப் வளாகத்தில் இலவச தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை நடத்துகின்றன. இந்த முகாமில் 25க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று 500க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் ஆட்கள் தேர்வு செய்ய உள்ளன. வேலை நாடுநர்கள் தங்களது சுய விவரம், கல்விச் சான்றுகள், ஆதார் அட்டை மற்றும் புகைப்படத்துடன் பங்கேற்கலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: திருச்சி மண்டல அளவிலான ஓவிய சிற்ப கண்காட்சி நடைபெறவுள்ளது. இம்மண்டலத்திற்குட்பட்ட திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஓவிய சிற்ப கலைஞர்கள் தங்களது கலைப்படைப்புகளை மண்டல கலை பண்பாட்டு மைய உதவி இயக்குநர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தயால் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற முதல் தலைமுறை தொழில் முனைவோர் நீட் திட்டத்தில் மானியத்துடன் கடனுதவி பெற விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டத்தில் தொழிலாளர் நலவாரியத்தில் உறுப்பினர் சேர்க்கைக்கான சிறப்பு முகாம் மாவட்ட தொழிலாளர் உதவி ஆணையர் அலுவலகத்தில் நாளை நடைபெறுகிறது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் மால்விகா பன்சோத், தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

ரசிகளை கேட்டு இணைந்திருக்கிற எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். கடந்ததை நினைச்சு வருந்தாம, வரப்போறதை நினைச்சு பயப்படாம இப்ப இந்த நொடியை ரசிச்சு அனுபவிக்க முயற்சி செஞ்சாலே ஒரு ஒரு நிமிஷமும் சுவாரஸ்யமானதா தெரியுமா. அதனால உலகத்தையே ஆச்சரியத்தோடு பாக்குற குழந்தையா நாமளும் மாறி ஒரு ஒரு நொடியையும் அனுபவிக்க தயாராகலாம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நாம இப்ப கேட்கலாம் போடு ஆட்டம் போடு.

போகக்கூடிய மீனவர்களோட உயிர் உடைமைகளை பாதுகாக்கிறதுல நவீன தொழில்நுட்பம் ரொம்பவே முக்கியமான பங்கை வகிக்குது. உதாரணத்துக்கு வானிலை முன்னறிவிப்பு கொடுக்கக்கூடிய செயலிகள் கருவிகள் மூலமா புயல் கனமழை பலத்த காற்று இது மாதிரியான அபாயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மீனவர்களுக்கு உதவி செய்யும். அதனால தான் இன்னைக்கு பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மீனவர்களோட பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்துடைய பங்கு என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு தெரியப்படுத்த வராங்க நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அர்ச்சனா அவர்கள். வேளாண் அரங்கம் பிற்பகல் 2:15 நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அரங்கேறும், கேட்டு பயன்பெறலாம்.

வாழை ஒரு மருத்துவ குணம் நிறைந்த தாவரம். இதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறதுனால விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, வேலை வாய்ப்பு உருவாக வாய்ப்பு இருக்குது. கற்றாழையோட பயன்பாடு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் இது சிறு தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்குது. அதனால தான் இன்னைக்கு பிற்பகல் 2:30 கிராம சமுதாயத்தில் கற்றாழையில் மதிப்பு கூட்டல் தொடர்பான தகவல்களை நம்மோடு பகிர்ந்துக்க வராங்க புவனா குணசேகர், ஆர் அமளி கேத்ரின் ஆகியோர். கிராம சமுதாயம் விவசாய பெருமக்கள் கேட்டு பயன்பெற இன்னைக்கு பிற்பகல் 2:30 வலம் வரும் நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல 10:15 12:12 கேட்டுக்கிட்டு இருக்கோம். போடு ஆட்டம் போடு.

திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இதுவரைக்கும் தனக்குள் ஒழிஞ்சிருந்த உற்சாகத்தை நமக்கு அள்ளி கொடுத்தது போடு ஆட்டம் போடு. முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுட்டு இருந்த நேயர்களும் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தாங்க, அவங்களுக்கு நன்றி.

இணைந்திருக்கிறோம் முதல் அலைவரிசையோடு. நேர்களை, உங்கள் நினைவிற்கு 10:45 உற்சாகம் உச்சம். சட்ட படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் பேராசிரியர் ஜி சாந்த ஷீலா அவர்கள் தரும் தகவல்களுடன் கேட்கலாம். பன்னிரண்டு 10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் சசிகுமார் அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். 12:50 பாப்கார்னர், மொழிகளை கடந்த இசை அனுபவம். ஒரு மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள் மதுர கீதமாய் கேட்கலாம். 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மீனவர்களின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு, உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அர்ச்சனா அவர்கள். இதனைத் தொடர்ந்து கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் கற்றாழையின் மதிப்பு கூட்டல், புவனா குணசேகர், ஆர் அமலி, கேத்ரின் ஆகியோர் பங்கேற்கும் நேர்முகம். நேரம் இப்பொழுது 10:30. நேர்களினி கேட்கலாம் ஒரு பட பாடல்களில் முத்து திரைப்படத்திலிருந்து பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்கிறது எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், ஏ ஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்துவின் வரிகளில் இந்த பாடல்.

0: கேட்ட பாடலை பாடியவர்கள் சித்ரா, கல்யாணி மேனன் மற்றும் உதித் நாராயணன் ஆகியோர். முத்து திரைப்படத்திற்காக நிறைவு பெற்றது ஒரு பட பாடல்கள்.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: என்னங்க, ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
6: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
5: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
6: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
7: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஹலோ மக்களே, நான் உங்கள் ரக்ஷு. நீங்க கேட்டு இருக்கிறது திருச்சி வானொலி முதல் அலை வரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் உற்சாகம் உற்சவ் நிகழ்ச்சியில் சட்டப்படிப்பும் வேலை வாய்ப்புகளும். பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள்னு வந்தாலே நம்ம எல்லார் வீட்லயும் இருக்கிற ஒரே ஒரு பெரிய கேள்வி, அடுத்து என்ன படிக்கலாம்? நம்ம ஊர்ல வழக்கமாவே ஒரு பழக்கம் இருக்கு, மார்க் நல்லா வந்தா டாக்டருக்கு படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கம்மியா இருந்தா இன்ஜினியரிங்க்கு படின்னு சொல்லுவாங்க, இல்ல அதையும் தாண்டி யோசிச்சு ஏதாச்சும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல சேர்ந்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஐடி துறையை விட மெடிக்கல் துறையை விட ரொம்ப வேகமா வளர்ந்து வர, அதே சமயம் சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்தையும் தரக்கூடிய ஒரு படிப்பு இருக்குன்னா அதுதான் சட்டப்படிப்பு. நம்ம எல்லாம் பல பேரும் நினைச்சிட்டு இருக்கோம், சட்டம் படிச்சா கருப்பு கோட்டை போட்டுட்டு கோர்ட்டுக்கு தான் போகணும், வாதாடணும், கேஸ் நடத்தணும்னு. ஆனா அது மட்டும் இல்ல, கோர்ட்டு கேஸ் அப்படிங்கறது சட்டத்துறையில ஒரு 50% பங்குதான், மீதி 50% கோர்ட்டுக்கு வெளியே மிகப்பெரிய வேலை வாய்ப்பு உலகமா காத்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ற கூகுள், அமேசான், இன்ஸ்டாகிராம்ல இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற பெரிய பெரிய பேங்க்ல இருந்து டாடா பிர்லா மாதிரியான கார்பரேட் நிறுவனங்கள் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா சட்ட ஆலோசகர் இருப்பாங்க. அவங்களோட ஆலோசனைகளை கேட்டுதான் இந்த கம்பெனிகள் நடக்குது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான படிப்பு இது. இன்னொரு முக்கியமான விஷயம், 12th முடிச்ச உடனேயே நீங்க 5 வருஷம் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் வழியா நேரடியாவே லா படிக்கலாம். டிகிரி முடிச்சதுக்கு அப்புறமா தான் லா படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. சோ பிளஸ் டூ முடிச்ச மாணவர்களுக்கு சட்ட படிப்புல என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குங்கிற தகவல்களை நம்மளோட பகிர்ந்துக்க வராங்க திருச்சிராப்பள்ளி சட்டக்கல்லூரியின் உதவி பேராசிரியர் சாந்த ஷீலா அவர்கள். வாங்க கேக்கலாம்.
1: என் தாய் திருநாட்டிற்கும் தமிழுக்கும் முதல் வணக்கம். என் பெயர் ஜி சாந்தஷீலா. திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறேன். இப்ப 5 இயர்ஸ் லா டிகிரியோ 3 இயர்ஸ் லா டிகிரியோ படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அட்வொகேட்டா மட்டும்தான் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இண்டிபெண்ட் பிராக்டிஷனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லிட்டிகேட்டிங் பிராக்டிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா எல்லாரும் லாயரும் அட்வொகேட் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல வந்து ஒரு சின்ன புரிதல் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லா படிச்ச எல்லாருமே லாயர்ஸ் தான், ஆனா யாரெல்லாம் பிசிஐல தன்னோட பேரை ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவா பிராக்டிஸ் பண்றாங்களோ கோர்ட்ல அவங்களதான் அட்வொகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்வொகேட்ஸ் ஆக்ட் பிரகாரம் தன்னை வந்து பார் கவுன்சில்ல என்ரோல் பண்ணிக்கிறவங்க, கோர்ட்ல பிராக்டிஸ் பண்றவங்க தான் அட்வொகேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக பிராக்டிஸ் பண்ண நல்லா வாய்ப்பு கிடைச்சு நல்லா பண்றவங்க, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல, ஹை கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தர் வந்து ஒரு பார் கவுன்சில் என்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இதுல எந்த கோர்ட்ல வேணா அவங்க பிராக்டிஸ் பண்ண முடியும். இந்த கோர்ட்ல நான் வந்து இந்த ஸ்டேட் பார் கவுன்சில் நான் பதிவு செய்துட்டு அங்க வேற ஸ்டேட்டுக்கு போக முடியாது, டெல்லிக்கு போக முடியாது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது அப்படிங்கறதுலாம் கிடையாது. இங்க தமிழ்நாடு ஸ்டேட் பார் கவுன்சில் அவங்க பதிவு செய்தாலும் எந்த ஹை கோர்ட்லயும் அவங்க பிராக்டிஸ் பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்லயும் அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். இது வந்து லிட்டிகேஷன் பிராக்டிஸ் சைடு. இதுல பாத்தீங்கன்னா நிறைய டிசிப்ளின்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சிவில் தனியா, கிரிமினல் தனியா, இது போக ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்க்ளூசிவா ஒரு பர்டிகுலர் விஷயத்துல மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பிராக்டிஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப எக்ஸ்க்ளூசிவ்ல பில், பொதுநல வழக்குகள், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியாவை எடுத்துக்கலாம். ஹைகோர்ட் பிராக்டிஸ், அப்பீல் சைடு, மேல்முறையீடு மாத்திரம் வந்து அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். என்வாயர்மெண்டல் கேசஸ், அது தனியா அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். இது மாத்திரம் இல்லாம கம்பெனி கேசஸ், கம்பெனி லாஸ், கம்பெனி போர்ட்ஸ், கம்பெனி லா போர்ட்ஸ், ட்ரைபியூனல்ஸ், இது சார்ந்த வழக்குகளை அவங்கள தனிப்பட்ட முறையில எடுத்து எக்ஸ்க்ளூசிவா அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். இது வந்து இண்டிபெண்டன்ட் பிராக்டிஷனர் அஸ் அன் அட்வொகேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எனக்கு வந்து நான் அட்வொகேட் ஆக விரும்பல, எனக்கு வந்து டெஸ்க் ஜாப் மாதிரி வேணும், நான் பிராக்டிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்ப நிறைய எல்பிஓஸ் மாதிரியான கம்பெனிஸ் அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. லீகல் ப்ராசஸிங் அண்ட் அவுட் சோர்சிங் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேலை நாடுகள்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது, அதாவது இங்க இருந்து லீகலா நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கு பேசிக் லா டிகிரி இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் லா பிராக்டிஷனரா பிராக்டிஸ் பண்றதுக்கு பார் கவுன்சில் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவங்க எழுதி என்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க பிராக்டிஸ் பண்ணுவாங்க. 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸா இருந்தாலும் சரி, 5 இயர்ஸ் டிகிரி கோர்ஸா இருந்தாலும் சரி, யாரு வேணாலும் இதுல பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இஃப் இன் கேஸ் அது பிடிக்கல எனக்கு

0: அட்வொகேட் ஆக பிடிக்கல, கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா வேற சில நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு இருக்கு. லா ஃபர்ம்ஸ்லயே ஒர்க் பண்ணலாம் அவங்க. வெறும் வந்து டிராப்டிங் வேலை இந்த மாதிரியான ஒர்க்குக்கும் வந்து நிறைய எடுத்துட்டு இருக்காங்க. இது போக பேங்க்ல பேனல் அட்வொகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்காக அவங்க ஒப்பீனியன்ஸ் கொடுக்கற ஜாப். இப்ப நல்ல டிராப்டிங் ஸ்கில் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பத்திரத்தை எழுதுறதுக்கான ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொன்னா, அந்த பேங்கோட நார்ம்ஸ் பிரகாரம் இப்ப டிஆர்டி ட்ரைபியூனல்ஸ் சர்ஃபாசி கேசஸ் எல்லாம் அவங்க கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, எக்ஸ்க்ளூசிவா ஒரு பர்டிகுலர் பேங்க்ல அவங்க வந்து பேனல் அட்வொகேட்டா என்ரோல் பண்ண முடியும். அதுலயும் அவங்க வந்து என்ன பண்ணலாம், நல்ல விதமா வந்து அவங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது போக கார்பரேட் ஃபீல்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கம்பெனி அதர் ஃபர்ம்ஸ் பிசினஸ் ஃபர்ம்ஸ் இந்த மாதிரியான ஃபர்ம்ஸ்ல லீகல் டிபார்ட்மெண்ட்ல லா அட்வைசர் லா ஆபிசர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கும். அதுலயும் வந்து சட்ட மாணவர்களால வேலை வாய்ப்பை வந்து ஈஸியா வாங்க முடியும். எல்லாருமே லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா என்கிட்ட சொல்லக்கூடிய மாணவர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப ஜட்ஜ் ஆறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜுடிஷியல் ஆபிசர்ஸ் ஜுடிஷியல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமினேஷனை வந்து அவங்க எழுதுற மாதிரி இருக்கும். இப்ப யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் அவங்க எழுதுறாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல இது இருக்கும். நம்ம பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இந்த மாதிரி மூன்று நிலைகள்ல அது இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க வந்து எழுதி முடிக்கும் பொழுது சிவில் ஜட்ஜ் ஆக ஒரு நீதிமன்றத்துல வந்து ஜட்ஜாக அவங்களால ஆக முடியும். இதுக்கான நோட்டிபிகேஷனா அவங்க பார்த்து அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் அவங்க கிராக் பண்ணும்போது சிவில் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு அவங்க எழுதல போக முடியும். இது போக அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் அண்ட் ப்ராசிக்யூட்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 3 வருஷம் ஒரு அட்வொகேட்டா பிராக்டிசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் வந்து எழுதலாம். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த பிராக்டிசிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க அந்த பிபி எக்ஸாமினேஷனை கிளியர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா ஆகலாம். அரசு தரப்புல வந்து அவங்க வந்து ஆஜராகி அந்த கேஸுகள் எல்லாம் வந்து கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வாதாடலாம். இதெல்லாம் வந்து இதுல இருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அது போக வேற என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜாக் அப்படின்னு சொல்லுவோம், ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல், ஆர்மியில லா படித்தவங்களுக்கான எக்ஸ்க்ளூசிவான ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இதுல எஸ்எஸ்பி மூலமா நம்ம அதுல எழுதணும், எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்ம ஜாக் ஜட்ஜ் அட்வொகேட் ஜெனரல் ஆகலாம். நல்ல ஒரு ரேங்க், நல்ல ஒரு பே நமக்கு வந்து அதுல இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 55% வந்து நமக்கு யூஜியில மார்க் இருந்தாலே போதுமானது. பட் இதுல ஒரே ஒரு கண்டிஷன் ஒன்னே ஒன்னு சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா, அன்மேரிடா இருக்கணும், போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்களும் எழுதலாம் பெண்களும் அந்த எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் இதுல வந்து பிஜி கிளாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், போஸ்ட் கிராஜுவேஷன்ல இருக்கக்கூடிய கிளாட், காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட்டும் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுல ஒரு மினிமம் ஸ்கோர் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த ஜாக் வந்து எக்ஸாமே கிடையாது, டைரக்டா வந்து எஸ்எஸ்பி இன்டர்வியூக்கு அவங்க போகலாம். இதன் மூலமாக ஆர்மியில அவங்க வந்து லா கேடர்ல ஒரு நல்ல ஒரு பேல நல்ல ஒரு ரேங்க்ல சமூகத்துல மரியாதைக்குரிய ஒரு இடத்துல ஒரு நல்ல ஜாப்ல அவங்களால இருக்க முடியும். இது போக என்ன மாதிரி அகாடமிஷியனாவும் அவங்களால ஆக முடியும் சட்டம் படிச்சாக்க. அகாடமிஷியன் அப்படின்னு சொன்னாக்க, இதுக்கு மிச்சம் நான் சொன்ன எல்லா ஜாப்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா யூஜி மட்டும் போதும், பிஏ எல்எல்பி மட்டும் போதும். ஆனா அகாடமிஷியன் ஆகணும் அப்படின்னு சொன்னா பிஜியும் அவங்களுக்கு அவசியம், போஸ்ட் கிராஜுவேஷன். நிறைய டிசிப்ளின் இருக்கு, கிரிமினல் லா, லேபர் லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, கான்ஸ்டியூஷன் லா, இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பிஜி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அது முடிச்சுட்டு நெட் ஆர் ஸ்லெட் அந்த எக்ஸாமினேஷன் அவங்க எழுதுனாங்க அப்படின்னு சொன்னாக்க, அது வந்து எலிஜிபிலிட்டி எக்ஸாம், ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாம் மாதிரி அந்த எக்ஸாமினேஷன் அவங்க கிளியர் பண்ற பட்சத்துல இந்த மாதிரியான அரசு சட்டக்கல்லூரிகள்லயும் இல்ல தனியார் சட்டக்கல்லூரிகள்லயும் அவங்க வந்து உதவி பேராசிரியராகவோ இணை பேராசிரியராகவோ அவங்களால பணிபுரிய முடியும். இதெல்லாம் வந்து சட்டம் படித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். மாணவர்கள் குறிப்பாக 12ஆம் தேர்வு எழுதி முடிச்சு மாணவர்கள் வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னு சிந்திச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த அரிய வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லதா இருக்கும். இந்த பொன்னான வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மேம் சொன்ன இந்த வழிகளை மனசுல வச்சுக்கிட்டு தைரியமா உங்களோட அடுத்த அடியை எடுத்து வைங்க. எதிர்காலத்துல ஒரு பவர்ஃபுல்லான வக்கீலாவோ ஜட்ஜாவோ உங்களை பார்க்க நாங்க காத்துட்டு இருக்கோம். சட்டப்படிப்புங்கிறது ஒரு டிகிரி மட்டும் கிடையாது, இது உங்களுக்கான ஆயுதம். சமூகத்துல நடக்கிற தப்ப தட்டி கேட்கவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வாங்கி தரவும் சட்டம் படிச்சவங்களால மட்டும்தான் முடியும். ஒரு வக்கீலாவோ ஒரு நீதிபதியாவோ நீங்க கருப்பு கோட்டை போட்டுட்டு கெத்தா நிக்கும் போது உங்க அம்மா அப்பா முகத்துல வர அந்த பெருமையும் சந்தோஷமும் இருக்கே.

அதை விட பெரிய விஷயம் உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. உங்களால முடியும்னு நீங்க நம்பினா கண்டிப்பா சாதிக்கலாம். வாழ்க்கையில எல்லாரும் போற பாதையிலேயே நாமும் போனா நாமளும் கூட்டத்துல ஒருத்தரா தான் நிப்போம். ஆனா நமக்கான பாதையை நாமே தேர்ந்தெடுத்து போனா மட்டும்தான் கூட்டத்துல தனித்து தெரிய முடியும்.

மஞ்சச்சவா பழக.

0: நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். அதிக நாள் நாட்டின் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு உலகத் தலைவர்கள் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமரின் இந்த சாதனைக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். அவரது உடலுக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். அவரது இறுதிச் சடங்கு அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. கடலூர் அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கான வசதிகள், வணிக வளாகங்கள் ஆகியவற்றை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் ஆய்வு செய்தார். ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தி ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு அமெரிக்க ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 3200 ரூபாய் குறைந்து 110400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் இன்று முதல் வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோத், பி வி சிந்து, தன்வி சர்மா, இஷா பருவா ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி நேரம்

11:02. நேயர்கள் இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் துவக்க பாடலாக ஒலிக்கிறது ஆனந்த கும்மி திரைப்படத்திலிருந்து எஸ் பி சைலஜா எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: மண்போர்வை பொறுத்த வரைக்கும் மணல எந்த பொருள் வேணாலும் வச்சு மூடலாம். பொருள்னா வைக்கோல், ராகித்தாள், வாழமட்டை, தென்னை நார்கழிவு, சோளத்தட்டை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பாலித்தீன் தாள் பயன்படுத்தி மண்ணை வந்து மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் துளையிட்டு விதைப்போ நடவோ செய்வாங்க பயிரை. இப்படி செய்யும் போது களை கட்டுப்பாடும் ஆகுது, அதே சமயம் இந்த ட்ரிப் லைனு அது மூலியமா உரப்பாசனம் எல்லாமே கொடுக்கும் போது பயிர் வந்து நல்ல வளர்ச்சியை பெறுது.

0: காய்கறி பயிர்களில் துல்லிய பண்ணைய தொழில்நுட்பங்கள் குறித்து திருவண்ணாமலை கீழ்நெல்லி வேளாண்மை அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் மா ஐஸ்வர்யா அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
1: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்ப

0: விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் இன்று நீ நாளை நான் திரைப்படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் உமாரமணன் பாடியிருக்கும் பாடல்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பார்க்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனிநபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிகிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுகிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட்டிட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.
2: ஒளிக்கிறது கண்ணோடு கண் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் இப்பொழுது 12 மணி.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: NCERT
5: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
4: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
5: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
4: மாலை 5:30 மணிக்கு
5: NCERT
4: வகுப்பறையாகும்
5: உங்கள் வரவேற்பறை.
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
6: குறளமுதம்
5: சிற்றினம் சேராமை 46 அதிகாரம் முதல் குறட்பா.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
5: மனிதன் உயிர்ப்பாய்

இருக்க அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடைஞ்சு இருக்கணும். செடிகள் உயிர்ப்பு பெற தினமும் தண்ணி ஊத்தணும். இதெல்லாம் சுமக்கிற பூமி உயிர்ப்பா இருக்க என்ன வேணும்? தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களோட வீடாவும் பூமியோட நுரையீரலாவும் பல்லுயிர் பெருக்கத்தின் தாயகமாகவும் உலகளாவிய நீர் சுழற்சியில முக்கிய பங்காளராகவும் மருந்துகளின் ஆதாரமாகவும் சுற்றுச்சூழலின் பலமாகவும் பழங்குடி மக்களின் தாயகமாகவும் செயல்படுற மழைக்காடுகள் தான் பூமி உயிர்ப்பா இருக்க வேணும். இந்த மழைக்காடுகள் காலநிலை மாற்றத்துல முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் சொல்லணும். இப்ப வெயில் காலத்துல மழை பெய்யறதும் மழைக்காலத்துல வெயில் எல்லாமே இந்த மழைக்காடுகளோட அமைப்பை வச்சுதான் நகருது. ஒளிச்சேர்க்கை அப்ப நடக்கிற சுழற்சி முறைகளும் இதுல இருக்கு. இப்படிப்பட்ட மழைக்காடுகள் பூமியோட மேற்பரப்புல 2-6% மட்டும்தான் இருந்தாலும் கூட தாவரங்கள் விலங்கினங்களோட வீடா செயல்படுறது இந்த மழைக்காடுகள் தான். அந்த வகையில உலகத்திலேயே மிக பெரிய மழைக்காடுகள்னா தென்னமெரிக்காவில இருக்கிற அமேசான் நதியையும் ஆப்பிரிக்காவில இருக்கிற காங்கோ நதியையும் சுத்தி அமைஞ்சிருக்குதான். மனிதனாகிய நமக்கு எப்படி வீடோ அதே மாதிரிதான் தாவர விலங்கினங்களுக்கும் பூச்சிகள், பறவைகள், பூஞ்சைகள், பாலூட்டிகள், ஊர்வன இது போல இருக்கிற உயிரினங்களுக்கும் இந்த மழைக்காடுகள் அவசியமான ஒன்னா இருக்குது. அப்புறம் உலக அளவுல நீர் சுழற்சியிலையும் மழைக்காடுகள் முக்கிய பங்கு வகிக்குது. மழை பொழிவு அதுல இருக்க இயற்கையான கடற்பாசிகளா செயல்பட்டு கனமழைய உறிஞ்சி அதோட ஓட்டத்தை மெதுவாக்கி நிலத்தடி நீர் இருப்புகளை ஊடுருவ உதவுது. இதனால நதிநீர் ஓட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்படுது. அதே நேரம் தண்ணீரை வடிகட்டி சுத்தமாவும் வைக்குது. அத்தோட புற்றுநோய், மலேரியா, இதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்துக்கான மருந்துகள் மழைக்காடுகள்ல இருக்கிற தாவரங்கள்ல இருந்து பெறப்படுது. அப்புறம் பலமான சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க மண்ணை ஒன்னா இணைக்க இந்த மர வேர்களோட அடர்த்தியான வள அமைப்புக்கு உதவுது. இது மூலமா மண்ணரிப்பு தடுக்கப்படுது, வளமான நிலம் பராமரிக்கப்படுது. ஆக நாம சுவாசிக்கிற காத்து, குடிநீர், உயிர்காக்கும் மருந்துகள்னு இது எல்லாத்தையுமே மழைக்காடுகள் நமக்கு வழங்குது. அதனால இது நமக்கு கிடைச்ச விலை மதிப்பே இல்லாத பரிசுகள்ல ஒன்னா இருக்குது. இப்படிப்பட்ட அரிய பொக்கிஷமான மழைக்காடுகளை மனதில் வைத்து செயல்படுவோம். மண்ணின் வளம் காப்போம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: NCERT
4: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
3: திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில்
4: திங்கட்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை
3: மாலை 5:30 மணிக்கு
4: NCERT
3: வகுப்பறையாகும்
4: உங்கள் வரவேற்பறை.
3: தேசிய கல்வி ஒலிபரப்பு.
5: நேரம் இப்பொழுது 12:10 இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசையோடு. சங்கீத சாரலில் இன்று சசிகுமார் அவர்களின் வயலினிசை கேட்கலாம். முதலில் ஸ்ரீ மகா கணபதி என தொடங்கும் கௌளேராக மிஸ்ஸ சாப்பு தளத்தில் அமைந்த தீட்சிதர் கிருதி.

நிறைவாக முந்தே பாலா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா சுனாத வினோதினி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

நேர்களே, உங்கள் நினைவிற்கு பன்னிரண்டு பாப்கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம். ஒரு மணிக்கு பழைய திரை இசை பாடல்கள் மதுர கீதமாய் ஒலிக்க கேட்கலாம். இரண்டு பதினைந்திற்கு வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மீனவர்களின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு. உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அர்ச்சனா அவர்கள். இரண்டு 2:30 கிராம சமுதாயம் நிகழ்ச்சியில் கற்றாழையில் மதிப்பு கூட்டல். புவனா குணசேகர், ஆர் அமலி, கேத்ரின் ஆகியோர் பங்கேற்கிறார் நேர்முகத்தில். இரவு 10 அரங்கிசையில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். டி ஹெச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம்.

0: இணைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 2014 ஆண்டு மே மாதம் 26 பிரதமராக பதவியேற்ற திரு நரேந்திர மோடி இன்றுடன் 4,399 நாட்கள் தொடர்ந்து பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ளார். நாட்டின் முதலாவது பிரதமர் ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பிரதமராக பதவி வகித்திருந்தார். பிரதமரின் இந்த சாதனை குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் மக்களின் நம்பிக்கை பெற்ற தலைவர் என்ற பெருமையை திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். சிறந்த நிர்வாகம், பொருளாதார வளர்ச்சி, சமூக மாற்றங்களின் மூலம் மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை பிரதமர் செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா, சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை நோக்கி திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முன்னேறி வருவதாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் திரு நரேந்திர மோடியின் வரலாற்று சாதனை நாட்டின் வளர்ச்சிக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறியுள்ள அவர், 25 மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட தலைவர்களும் பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக பிரதமர் உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ள டாக்டர் எல் முருகன், இந்தியாவில் தயாரிப்போம், டிஜிட்டல் இந்தியா, சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். குழாய் மூலம் எரிவாயு

0: இணைப்பு வழங்கும் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், சமையல் எரிவாயு சிலிண்டர் இணைப்பு உள்ளவர்கள் குழாய் மூலம் எரிவாயு இணைப்பு பெறுவதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். உலகளாவிய எரிவாயு பற்றாக்குறையை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை குறித்து வதந்திகள் பரப்பப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி எச்சரித்துள்ளார். போர்ச்சுக்கல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போர்ச்சுக்கலின் தேசிய தினத்தையொட்டி அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் பவுலோ ரேஞ்சலுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையேயான பங்களிப்பு மேம்பட்டு வருவதாக கூறியுள்ள அவர், போர்ச்சுக்கலுடனான இருதரப்பு உறவை வலுப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். மத்திய தொழிலாளர் நலத்துறை இணையமைச்சர் ஷோபா கரந்த்லாஜே தலைமையில் இந்திய பிரதிநிதிகள் குழு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் நடைபெற்ற சர்வதேச தொழிலாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நேபாள தொழிலாளர் நலத்துறை அமைச்சருடன் திருமதி ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை மேற்கொண்டார். நேபாளம் உடனான உறவுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கோலா, மொரீஷியஸ் உள்ளிட்ட நாடுகளின் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களுடனும் இருதரப்பு உறவுகள் குறித்து ஷோபா கரந்த்லாஜே ஆலோசனை நடத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84.
2: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா மீண்டும் மண்வாசனையோடு வருகிறேன். கிராமங்கள் எனக்கு சலிப்பதே இல்லை. ஒரு கல்லை தொட்டாலும் கதை சொல்லும், ஒரு புல்லை தொட்டாலும் அதுவும் ஒரு கதை சொல்லும். முகவரையின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல ஆயிரம் ஆயிரமாய் இங்கும் அங்கும் கொட்டி கிடக்கின்றன எங்கள் கிராமத்து கதைகள்.
0: திரையுலகில் அவரது பங்களிப்புக்காக மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாரதி ராஜா இயக்கிய முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா உள்ளிட்ட திரைப்படங்களுக்கு தேசிய விருதுகளும் கிடைத்துள்ளன. 16 வயதினிலே, அலைகள் ஓய்வதில்லை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களுக்கு தமிழக அரசின் சிறந்த இயக்குநர் விருதும் அவருக்கு கிடைத்துள்ளது.

அவரது மறைவுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் பெருமைமிகு இயக்குநரும் கிராமிய வாழ்க்கையை உலக அரங்கில் எடுத்துச் சென்ற தலை சிறந்த படைப்பாளருமான பாரதி ராஜாவின் மறைவு மிகுந்த துயரத்தை அளிப்பதாக அவர் கூறியுள்ளார். தமிழ் மண்ணின் மண் வாசனையையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் உணர்வுகளையும் தமது படைப்புகள் மூலம் திரையுலகில் தனித்துவமாக பதிவு செய்து தமிழ் சினிமாவிற்கு புதிய பரிமாணத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா என்று டாக்டர் எல் முருகன் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பாரதி ராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்களும் திரையுலகினரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அவரது இறுதிச் சடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெறும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு 12 ஆண்டுகளை நிறைவு செய்ததை அடுத்தும், மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து அவர் சாதனை படைத்துள்ளதை அடுத்தும் இக்கூட்டம் நடைபெறுகிறது. பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்துக் கட்சி பிரதிநிதி

0: கட்சிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளும் 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்களும் இக்கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான திட்டங்கள் குறித்தும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வை குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. ஆப்கானிஸ்தானில் குனார் கோஸ்ட் மாகாணங்களில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த தாக்குதலுக்கு தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபீஃபுல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் வீடுகளில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தான் வான் எல்லையை தாண்டி நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் மனித நேயத்திற்கு எதிரானது என்று அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நாடுகளுக்கிடையே கடந்த சில மாதங்களாக எல்லைப் பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-13, 21-11 என்ற செட் கணக்கில் பெருவின் லூசியா காஸ்டிலோவை வென்றார். இப்போட்டியில் இந்தியாவின் மால்விகா பன்சோ, தன்வி ஷர்மா, இஷா பருவா ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் துருவ் ராவத், மணிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. கார்டிஃபில் இப்போட்டி பிற்பகல் மணி 2:30 தொடங்குகிறது. சாக்ரப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று முதல் ஆட்டத்தில் இந்தியாவின் மணிகா பத்ரா, சுஜிதா முகர்ஜி ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து சாதனை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டில் இயற்கை எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 84. போர்ச்சுகல் உடனான நல்லுறவை மேம்படுத்த இந்தியா ஆவலுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் இப்பொழுது 12:50.
2: காலப்பெட்டகத்தின் அழியா பொக்கிஷம், கலைகளின் அற்புத ஒலி நூலகம், அனுபவம் கைகோர்த்த புதிய முயற்சிகள், ஒன்றாய் பயணிக்கும் ஒப்பில்லா ஊடகம் வானொலி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 80 கடந்தும் மங்காத உற்சாகத்துடன் உங்களை மகிழ்விக்கும் திருச்சிராப்பள்ளி வானொலியின் நிகழ்ச்சிகளை.
3: ஆகாஷ்வாணி டிஜி எஃப்எம் 102.1.
2: மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் பிற்பகல் 1 மணி. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

காலங்கள் கடந்தாலும் காதுகளோடு உறவாடி இன்னும் இன்னும் வேண்டுமென கேட்க தூண்டும் காலத்தால் அழியாத காவிய கானங்களோடு இணைகிறோம். இது மதுரை கீதம். நிகழ்ச்சியில் இன்று மடல் வழி விருப்ப கானங்களாக முதலில் மிஸ்ஸியம்மா திரைப்படத்திலிருந்து ஏ எம் ராஜா பி லீலா குரல்களில் பாடலிதோ.

பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேயர்கள் வெண்கரும்பூரிலிருந்து நேரு, கொள்ளிடத்திலிருந்து காமராஜ், செங்கத்திலிருந்து புனிதன். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் காலத்தழியாத காவிய கானங்களை. திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனிவரும் பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் லால்குடியில் லக்ஷ்மி நாராயணபுரம், துரைராஜ், வசந்தி, பாலாஜி, கிருஷ்ணகுமார் ஆகியோர்.

0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மடல்களின் மனதை நிறைக்கும் கானங்கள் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் நம் மனதை நிறைத்துக் கொண்டிருக்கிறது மதுர கீதம். இனி பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து பி.பி. ஸ்ரீனிவாஸ் குரலில் அமைந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், ராமேஸ்வரத்திலிருந்து ஹம்சா ரணியா.

கடல்களின் மௌனத்தில் முளைத்த அமுத மொழிகளை கேட்டு இணைந்திருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனிவரும் பாடல் தென்றலே என்னை தொடு திரைப்படத்தில் இடம்பெற்றது. பட்டீஸ்வரத்திலிருந்து சுவாமிநாதன், சாந்தி, விஷ்ணு, நிலாசினி, அனு இவர்களுடைய மனதை தொட்ட மதுரை கீதம். எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

மடியில் தோன்றி மடல்களில் மலர்ந்த பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இது மதுரை கீதம். இனி பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து டி.எம். சௌந்தரராஜன் குரலில் அமைந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், முசிறி மேட்டுப்பாளையத்திலிருந்து செந்தில், காமராஜ், அண்ணாமலை, சதீஷ், கீர்த்தனா, அதிரன், தேவிகா சுப்பிரமணியன், கரிகாலி ஆகியோர்.

குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டுமல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்தவள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: மடல்களில் பிறந்த கானங்கள் மழையாய் நம் காதுகளை தேடி வரும் நேரம். இது மதுரை கீதம். திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இனி வரும் மதுரை கீதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி லீலா, எஸ் வி பொன்னுசாமி, எல் ஆரீஸ்வரி குரல்களில் அமைந்தது. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருந்த நேர்கள் குமாரமங்கலத்திலிருந்து லோகநாதன், புஷ்பலதா, லிங்கேஷ், யுவராஜ், மகேஸ்வரி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: எழுத்துக்களின் குரல் காற்றலைகளில் காவிய கானங்களாய் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை கீதம் திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில். இனி இதயக்கணி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள் கும்பகோணம், பட்டாளம் ரமேஷ், ஜெயந்தி, தாராசுரம், கைலாசம், திருச்சி ஆல்பர்ட் ஃபாத்திமா, மதுரை கைத்தறி நகர் குமரன். பாடலை பாடியிருப்போர் TM சௌந்தரராஜன், டாக்டர் சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி மற்றும் பலர்.

திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் மடல் வழி விருப்ப கானங்களை கேட்டோம். நேர்களே, உங்களுடைய மனதில் இருக்கும் பாடல்களை இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி 1 எனும் முகவரிக்கு மதுரை கீதம் பகுதிக்கு எழுதி அனுப்பலாம். இனி வரும் பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்தில் இடம்பெற்றது. கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில் அமைந்தது.

0: ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் இப்பவா
1: ஒரே ட்ரேட்ல சிக்ஸர் இதோ மாட்டிக்கிச்சு.
2: பிரசித், முதல்ல சேஃப்டி இல்லனா கிளீன் போல்ட். அன்ஆத்தரைஸ்டு பிளாட்ஃபார்ம்ல ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் செஞ்சா நஷ்டம், மோசடி மற்றும் சட்டப்பூர்வமான நடவடிக்கைக்கான பயம் இருக்கும்.
0: அப்படின்னா நஷ்டத்தோட ஹேட்ரிக். அதனால RBI வெப்சைட்டுக்கு போய் ஆத்தரைஸ்டு லிஸ்ட செக் பண்ணுங்க. RBI சொல்கிறது,
3: விவரமாயிருங்க, எச்சரிக்கையாயிருங்க.
4: திருச்சி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய மதுரை கீதம் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்தில் இடம்பெற்றது. பி. சுஷீலா குரலில் பாடல் இதோ.

நிறைவு பெறுகிறது இன்றைய மதுரை கீதம். நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 2:15 வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் மீனவர்களின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு உரை வழங்குகிறார் நாகப்பட்டினம் தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் S. அர்ச்சனா அவர்கள். இனி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோப், இஷா ராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திரமோடி பெற்றுள்ளார். 2014 ஆண்டு மே 26 பிரதமராக பொறுப்பேற்று 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார். பிரதமரின் இந்த சாதனைக்கு பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் வாழ்த்து தெரிவித்ததோடு, பிரதமரின் சீரிய தலைமையில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த 12 ஆண்டுகளில் அனைத்து சமூக மக்களும் வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஆட்சியில் பெண்கள் ஆளுமை பெற்றுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, டாக்டர் எஸ் ஜெய்சங்கர், திரு பியூஷ் கோயல், திருமதி நிர்மலா சீதாராமன், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்ட அமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பிரதமரின் 12 ஆண்டுகால நிறைவையொட்டி புதுடெல்லியில் இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியின் சிறப்பு கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளும் தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொள்கின்றனர். தேசிய வளர்ச்சி கட்டமைப்பு திட்டங்கள், 2027 வளர்ச்சியடைந்த இந்தியாவை முன்னெடுத்து செல்வது ஆகியவை குறித்து இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. நாட்டின் நீண்டகால பிரதமராக தொடர்ச்சியாக சேவையாற்றி வரும் திரு நரேந்திரமோடியை பாராட்டும் வகையில் மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. அமைச்சரவை கூட்டத்திற்கு வந்த பிரதமரை பாராட்டும் வகையில் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். தொழில்துறை தலைவர்களும் பிரதமருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சீர்திருத்தங்கள், இலகுவான வர்த்தகம், கட்டமைப்பு முதலீடுகள், வர்த்தகத்தை விரிவுபடுத்தியது, நிதி கட்டமைப்பை வலுப்படுத்தியது, உலகளாவிய உற்பத்தி சூழலுக்கு வளர்ச்சி பெற்றது போன்றவற்றால் நாட்டின் பொருளாதாரம் பிரதமரின் தலைமையில் மேம்பட்டுள்ளதாக தொழில்துறையினர் புகழாரம் சூட்டினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக இன்று செல்கிறார். இவ்விரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசும் அவர், இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து கலந்தாலோசிக்க உள்ளார். நாட்டின் பாதுகாப்பு கொள்முதல், சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்களுக்கான சோதனை நடைமுறைகள் குறித்த பயிலரங்கு நாளை புதுடெல்லியில் நடைபெறும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு உற்பத்தியில் தன்னிறைவை வலுப்படுத்தி பாதுகாப்பு படைகளுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையே சிறந்த ஒத்துழைப்பை மேம்படுத்த இப்பயிலரங்கம் வழிகோலும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் நாளை நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று புதுடெல்லி சென்றடைந்தார். இப்பயணத்தின் போது குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து பேசவுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி சோனியா காந்தியை

0: யும் அவர் சந்தித்து பேசுவார் என தெரிகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977 ஆண்டு 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குநராக அவர் அறிமுகமானார். கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண்வாசனை, முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட 40 மேற்பட்ட திரைப்படங்களை அவர் இயக்கியுள்ளார். திரைப்படங்களை படப்பிடிப்பு தளத்திலிருந்து இயற்கை எழில் கொஞ்சும் கிராம சூழலுக்கு எடுத்துச் சென்ற பாரதி ராஜா, "என் இனிய தமிழ் மக்களே" என்ற கம்பீரமான குரலில் திரைப்படங்களில் முகவுரை வழங்கி மக்களின் மனதில் நீக்கமற நிறைந்துள்ளார்.
1: என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய இந்த பாரதி ராஜா மீண்டும் ஒரு புதிய பரிமாணத்தில் இந்த கரிசல் பூமியை தரிசிக்க உங்களை அழைக்கிறேன். 21 நூற்றாண்டின் தொடக்கத்திலும் பொருளாதார சமூக நிர்பந்தங்களால் மறுக்கப்பட்ட தங்கள் வாழ்க்கைக்காக நமது கிராமத்து பெண்கள் எப்படி போராடுகிறார்கள் என்பதை வெளிப்படுத்தும் ஒரு கலைப்படைப்பு தான் இந்த கருத்தம்மா.

0: 2004 ஆம் ஆண்டு நாட்டின் உயரிய விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது. தேசிய திரைப்படம், தென்னிந்திய பிலிம்பேர், மாநில திரைப்பட விருதுகளையும் அவர் பெற்றுள்ளார். சென்னை நீலாங்கரை இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் செய்தியில், பல தலைமுறை கலைஞர்களை உருவாக்கிய பாரதி ராஜாவின் பங்களிப்பு தமிழ் திரைப்பட வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் உட்பட பல்வேறு திரைத்துறையினர் பாரதி ராஜாவிற்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறும். தமிழ்நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையில் அரசு திட்டங்களின் முன்னெடுப்பு பணிகள் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா இன்று ஆய்வு செய்தார். சென்னை கிண்டி சிட்கோ அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர்களுடன் துறை சார்ந்த அரசு திட்டங்கள் குறித்தும் ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கினை அடைவது குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பயனாளிகளை கண்டறிந்து தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய அமைச்சர், அந்தந்த மாவட்டங்களில் அது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்ட அனைத்து நிறுவனங்களும் உற்பத்தியை தொடங்க வழிவகை செய்யப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு அரசு பணியாளர் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 உதவி இயக்குநர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை மாநில வீட்டு வசதி நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சென்னையில் நகர ஊரமைப்பு ஆணையரகம் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் துறை கட்டமைப்பு, வளர்ச்சி திட்டங்கள், ஒற்றை சாளர இணைய வசதி, மாலையிட பாதுகாப்பு குழுமம், அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவுகள், அனுமதியற்ற கல்வி நிறுவன கட்டடங்கள், வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டார். அரசுத்துறை அலுவலர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளியில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற அவர், மனுக்கள் ஏற்கும் நிலையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: இன்றைய தினமானது இந்த முகாமிற்கு முன்பாக பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் சுமார் 84 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்படுகிறது. இலவச வீட்டுமனை

0: பட்டா 1, வீட்டு மன இ பட்டா 56, பட்டா மாற்றம் 11 இனங்கள், வாரிசு சான்றிதழ் 3, இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு உதவித்தொகை 16, மின்னணு குடும்ப அட்டை, புதிய குடும்ப அட்டை 6 நபர்களுக்கு என மொத்தம் 153 நலத்திட்ட உதவிகள் 84 லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்படுகிறது. இன்றைய தினம் இந்த முகாமில் வந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் கோரிக்கை மனுக்கள் நிறைய வந்திருக்கிறது.
1: மத்திய அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்விற்கு இலவச பயிற்சி வகுப்புகள் அரியலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை மறுநாள் நடைபெறும். அரியலூர் மாவட்டம் வாலாஜா நகரம் ஊராட்சியில் மேற்கொள்ளப்பட்டுள்ள சாலை பணிகளின் தரம் குறித்து ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி இன்று நேரில் ஆய்வு செய்தார். திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத், மணிஷா இணை முன்னேறியுள்ளது. மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி இந்திய வரலாற்றில் நீண்டகால சேவையாற்றும் பிரதமர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் திரு விஜய் இன்று டெல்லி சென்றடைந்தார். பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா உடல்நலக்குறைவால் இன்று காலமானார். ஆஸ்திரேலியன் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பி வி சிந்து, மாளவிகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் இப்பொழுது 1:55. 46 நொடியும்

நேரில் கிளை உங்கள் நினைவிற்கு இரவு 7 மணிக்கு உற்சாகம் உச்சம். சட்ட படிப்புகளும் வேலைவாய்ப்புகளும் பேராசிரியர் ஜி சாந்தசீலா அவர்கள் தரும் தகவல்களுடன் கேட்கலாம். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இயற்கையோடு இணைவோம் தொடரில் உணவு காடு வளர்ப்பு காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ் மாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். சில நொடிகளில் மிட் டே நியூஸ்.

0: 1,378 when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi sets record as India's longest-serving elected Prime Minister. Cabinet passes a resolution applauding the historical achievement. Union Cabinet clears development projects worth more than 4,700 crore rupees, including extension of Ahmedabad Metro and government office and residential complexes in Amravati. NDA to meet in New Delhi to celebrate Prime Minister's achievements and completion of 12 years of government. Iran carries out attacks against U.S. bases in Jordan and other targets in Gulf. U.S. responds with strikes on Iranian targets. At least 13 people, including 11 children, killed in Pakistani airstrikes in Afghanistan. And Met Department predicts significant weather changes in Delhi NCR region in next 3 days, likely to bring relief from scorching heat. And with that, we end the midday news.
1: பரிமாறும் தகவல் களஞ்சியம். இது திருச்சி வானொலி. நேரம் பிற்பகல் 2:15.
2: வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் இன்று மீனவர்களின் பாதுகாப்பில் நவீன தொழில்நுட்பத்தின் பங்கு. நீர்முகம் பங்கேற்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அர்ச்சனா அவர்கள். விவசாயம் அப்படின்னாலே சவால்கள் நிறைஞ்ச தொழில். அதிலும் குறிப்பா விவசாயத்தின் சார்பு தொழிலான மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது மரணத்தை நோக்கிய சவாலான தொழில்னு சொல்லலாம்.
3: கடல் மீது செய்கின்ற விவசாயமே.
2: ஆமாங்க, மீனவர்களோட வாழ்க்கையில அச்சம் அப்படிங்கறதுக்கு அகராதியிலேயே பொருள் இல்லைன்னு சொல்லலாம். காற்று கொந்தளித்தாலும் சரி, அலை உயர்ந்தாலும் சரி, எதிர்கால நம்பிக்கையை தாங்கி கடலுக்குள்ள போகணும், மீனை புடிச்சிட்டு வரணும், விக்கணும், நாலு காசு பார்க்கணும். இத மட்டுமே மனசுல வச்சு தினமும் மரணத்தோடு போராடக்கூடிய வீரர்கள் தான் நம்ம மீனவர்கள். சரிங்க, மீனவர்களோட பாதுகாப்புல நவீன தொழில்நுட்பங்களா என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் அர்ச்சனா அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். ஆரம்ப காலத்துல இருந்து மீன் பிடிங்கிறதுங்கிறது ஒரு முக்கிய தொழிலா இருந்து வந்துட்டு இருக்குது. சோ இப்ப உலகம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாவோ இல்ல மறைமுகமாவோ ஒரு மீன் வளத்தை ஒரு உணவு வகையாகவோ இல்ல வேலைவாய்ப்பு சார்ந்ததோ இல்ல பொருளாதார வளர்ச்சிக்காகவோ அதை நம்பி சார்ந்து இருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா மீன் தொழில்ங்கிறது ஒரு தொழில் மட்டும் இல்லாம அவங்க காலம் காலமா அவங்களோட தலைமுறைகள் எல்லாமே கடந்து அதை பயன்படுத்திட்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையா அவங்க பாத்துட்டு இருக்கிறாங்க. சோ மீனவர்கள் சராசரி கடலுக்கு செல்லும் போது பல்வேறு சுற்றுச்சூழல்களை வந்து அவங்க மேற்கொள்றாங்க.
5: நிறைய இந்த மீனவர்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க சொல்லக்கூடியது இதுதான், நாங்க மீன் பிடிக்க போயிட்டு நாங்க வந்தாதான் நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியுது. நிறைய பேரோட அந்த எதிர்பார்ப்பு, அவங்க எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கிற எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். அதாவது இயற்கை காரணிகள் தவிர்க்க முடியாது, அதை நம்ம சமாளிக்கிறதுக்காக தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னு வச்சுக்கலாமா?
4: நிஜமாவே ஒரு கடலுக்கு அவங்க மீன் பிடிச்சிட்டு ஒரு மீன் அதிகப்படியான மீன் எடுத்துட்டு வராங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சாதனை கிடையவே கிடையாது. சொல்ல போனா அவங்க கடலுக்குள்ள போய் திரும்ப அவங்க ரிட்டர்ன் வந்து சேஃபா கடல்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு திரும்புறாங்க பாத்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய சாதனையே. அதாவது சுரங்க வேலை இருக்கு பாத்தீங்களா, சுரங்க வேலைங்கிறதுதான் உலகத்திலே முதல் முதல இருக்கக்கூடிய டேஞ்சரஸ் அதாவது அபாயகரமான ஒரு தொழில் பாத்தீங்கன்னா சுரங்க வேலை. அதுக்கு அடுத்தபடியா அபாயமா இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த மீன்பிடி தொழில் தான் சொல்லுவோம் நம்ம. சோ மீனவர்கள் வந்து ஒரு சாதாரணமா நம்ம வந்து மீன் நம்ம ஈஸியா நம்மளுக்கு கிடைச்சிருது நம்ம சாப்பிட்டுக்கிறோம் கடையில போய் வாங்கி நம்ம எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா மீனவர்கள் அதுக்கு அதாவது எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் பயங்கரமான சவால்கள் இருக்கும். வானிலை சார்ந்த அபாயங்கள் அதாவது புயல், கனமழை, இடி மின்னல், கடும் காற்று, இல்ல கடல் சீற்றம், இது எல்லாமே சேர்ந்து வரும். அது போக இல்லாம அவங்க வழி காட்டல சிக்கல்கள், அதுக்கப்புறம் பனிமூட்டம் அதாவது இருள் சூழ்ந்திருந்துச்சு திடீர்னு ஒரு பனிமூட்டம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் மீன்பிடி பகுதிகள் இல்ல தடைகள் தாண்டி எல்லைகள் தாண்டி அவங்க மீன் பிடிக்கிறாங்க, அந்த மீனவர்களை வந்து அடுத்த நாட்டு அதன் மூலமா சந்திக்கிறது, அப்புறம் இயந்திர கோளாறுகள் பாத்தீங்கன்னா, அப்புறம் எரிபொருளை கொண்டு போற எரிபொருள் பற்றாக்குறை, அது போக தொடர்பு கொள்ள முடியாத ஒரு குறைபாடுகள் போன்ற இந்த மாதிரி நிறைய ஆபத்துகள் வந்து இருக்குது. இது போக வந்து கடல்ல தவறி விழுறது, அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஏதாவது ஒரு மீன்கள் வந்து தவறுதலாம். இப்ப எல்லா மீனும் ஒரே மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. எல்லா மீனும் நம்மளுக்கு சேஃபான்னு கேட்டா கிடையவே கிடையாது. சில மீன்கள்லாம் வந்து நல்ல விஷம் வாய்ந்த மீன்களா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து அங்க கையாளும் போது அது வந்து நம்மளுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் நம்ம கையில வச்சிருக்கணும்.
5: கிட்டத்தட்ட மீனவர்களுடைய வாழ்க்கையை

0: பார்த்தோம்னா ஒரு வேற உலகத்துல வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க முன்னெச்சரிக்கையோட முன் தயாரிப்புகளோட உள்ள போயிடணும். போட்ல ஏறாங்க அப்படின்னா இப்படிதான் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சொல்றதை கேட்டா.
1: அதுதான் உண்மை. இப்போ ஒரு கடலுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ், அதாவது முதலுதவி கிட் எல்லாமே அவங்க கையில வச்சிருக்கணும். நார்மலி கடல்ல வந்து ஒரு எரிபொருள் அவங்க எடுத்துட்டு போறாங்க, டீசல் எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு லெவலுக்கு இருக்குது, அவங்களுக்கு குறையுது குறையல, அது நம்ம வந்து இந்த லெவலுக்கு நாங்க வந்து ஃபில் பண்ணிட்டு போறோம்னு போயிடுறாங்க. திரும்ப ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு எல்லையை தாண்டி போறாங்க, இல்ல ஒரு அசாதாரண ஒரு சூழல் ஏற்படுது, ஏற்படும் போது எரிபொருள் வந்து அதிகமா பயன்படும். சோ அப்ப அந்த டைம் என்ன ஆகும்னா எரிபொருள் இல்லாம பற்றாக்குறையாகி அவங்க நடுக்கடல் நிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது இல்லாத அசாதாரண சூழல் ஏற்படும் போது கடல்ல தவறி விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள காப்பாத்துறதுக்கு முதலுதவி செய்யறதுக்கு இது எல்லாத்துக்குமே அவங்க தயாரா முதல் உதவி கிட்டு, அதுக்கப்புறமேட்டு லைஃப் பாய்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட உயிர்காப்பு வளையம், உயிர்காப்பு கவசங்கள், இது அனைத்தையும் அவங்க கையில வச்சிருக்கணும்.
0: இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்க மாதிரி எதிர்பாராத காத்து, எதிர்பாராத புயல், இந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப நாங்க கடலுக்கு பயணம் செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் என்ன நடக்கணும் தெரியாது, அதை எப்படி தெரிஞ்சுக்குவாங்க, அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னெல்லாம் இருக்கு?
1: இப்ப பாத்தீங்கன்னா பெரு ஆபத்து வர்றத முன்னாடியே நம்ம வந்து தடுக்கலாம். எப்படின்னா நம்ம முன்கூட்டியே காலநிலை தகவல்களை நம்ம அறிஞ்சு அதன் மூலமா நம்ம ஆபத்துகளை நம்ம தவிர்த்துக்கலாம். இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க வந்து கடல் நிலை பத்தின முன் அறிவு பார்த்து அவங்க சொல்றாங்க. அது இல்லாம மௌசம் ஆப், சமுத்திரா ஆப், ஃபிஷ் ஃபைண்டர் மொபைல் ஆப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. இது இல்லாம இந்திய மீட்ரலஜி டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்மளுக்கு கடல இருக்கக்கூடிய கடல் நீரோட்டம், கடல் அலை உயரம், அதுக்கப்புறம் மழைப்பொழிவு, காற்றின் திசை, அதோட வேகம், அப்புறம் புயல் எச்சரிக்கை, இது எல்லாமே அவங்க வந்து வழங்கிட்டு வராங்க. சோ இதன் மூலமா நம்ம தெரிஞ்சிட்டு முன்கூட்டியே அன்னைக்கு உண்டான காலநிலை எப்படி இருக்குது அப்படிங்கறத அறிஞ்சு தெரிஞ்சு நம்ம வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கை நம்ம எடுக்கணும். இப்ப புயல் எச்சரிக்கை நம்ம ஒன்றாம் புயல் எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க, நாங்க கடலுக்குள்ள செல்லலாம் அப்படிங்கிற பட்சத்துல அவங்க வந்து போகலாம். இல்ல நாங்க வந்து கடல் எச்சரிக்கை புயல் எச்சரிக்கை வந்து அதிகப்படியான எண்ணில் சொல்லியிருக்கோம், நீங்க வந்து கடலுக்குள்ள யாரும் போக வேண்டாம் அப்படின்னா கடலுக்குள்ள போகாம இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லது.
0: இப்போ இந்த ஆப் எல்லாம் இருக்கு, நிறைய செயலிகள் இருக்கு, நம்ம முன்கூட்டியே முன்னெச்சரிக்கைக்காக என்னென்ன தகவல்கள் வேணுங்கிறத சொல்றதுக்காக, அது நம்ம வானொலியிலயோ இல்ல மொபைல்லையோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் நம்ம கடலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம நெட்ஒர்க் இருக்கும்னு தெரியாது, அது அந்த நெட்ஒர்க்கை தாண்டிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான தகவல்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல என்ன நடக்கும்?
1: டவர் இல்லாம யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நேஷனல் ஆப்ஸும் இருக்குது. அது இல்லாம நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் ஏரியா நம்ம டவர் கவரேஜ் ஏரியாவை தாண்டி நம்ம போயிட்டு ஆழ்கடலுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு வந்துட்டு டிஸ்டர்ஸ் அலர்ட் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டேட் அப்படிங்கக்கூடிய ஒரு கருவி, அது மற்றும் எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீக்கன் அப்படிங்கிற ஒரு இப்ப அப்படிங்கிற கருவியை வந்து நம்ம அவசர நிலையில நம்ம கடலுக்குள்ள வந்து நம்ம போட்டோம் வீசினால் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா தானாவே இயக்கப்பட ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து அவசர நிலையில இருக்கிறோம், நாங்க வந்து ஏதோ ஒரு பேரிடர் சிக்கி இருக்கிறோம், எங்களை வந்து நிமிட்டு எங்களை கொண்டு போங்க அப்படிங்கறதுக்காக வந்து நம்ம இது கடலுக்குள்ள போடும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய போட்டுக்கும் அதுக்கப்புறம் அருகாமல் இருக்கக்கூடிய ரிசீவ் பண்ணக்கூடிய சென்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த தகவல் எல்லாம் அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடும். இதன் மூலமா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடலுக்குள்ள போய் அவங்க எந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, எந்த லொகேஷன்ல இருக்கிறாங்கன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்க போய் அவங்கள மீட் எடுத்து கூட்டிட்டு வருவாங்க.
0: இப்போ கடல்ல மீனவர்களுக்கு என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப கருவிகள்லாம் நமக்கு ரொம்ப பேருதவியா இருக்கும்?
1: இப்போ இயந்திரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா பொதுவா ஜிபிஎஸ் வந்து நம்மளுக்கு எந்த லொகேஷன்ல இருக்கிறோம், எந்த ஏரியால இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு வந்து ஜிபிஎஸ் மூலமா நம்ம கண்டறிஞ்சுக்கலாம். சோ நம்ம வந்து ஒரு பேரிடர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நான் எந்த ஏரியால இருக்கிறேன் இல்ல எந்த லொகேஷன்ல இருக்கிறேன் எனக்கு தெரியல, என் பக்கத்துல இருக்கிற போட்டுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கறது வந்து இந்த ஜிபிஎஸ் மூலமா நான் என்னோட லொகேஷனை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதாவது வெரி ஹை ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடிய அதிவேக ரேடியோ தொலைபேசி செயல்படக்கூடிய ஒரு மைக்ரோஃபோன் டெலிபோன் சொல்லக்கூடிய நம்ம எப்படி நம்ம மொபைல் போன் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அந்த விஹெச்எஃப் யூஸ் பண்ணி நான் இந்த இடத்துல இந்த லொகேஷன்ல இந்த டிகிரி இந்த நார்த் இந்த மினிட்ஸ் இந்த செகண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த லொகேஷன்ல நான் இங்க பெரிடர்ல சிக்கி இருக்கிறேன், என்ன வந்து மீட் எடுத்து கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி இந்த விஹெச்எஃப் மூலமா நம்ம நம்மளோட பயந்துக்கலாம். அது இல்லாம நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில பொறுப்புகள் இருக்குது, ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. எப்படி சொல்லணும் அப்படின்னா நான் எடுத்துட்டேன் போன் விஹெச்எஃப் எடுக்கிறேன், மேடே மேடே மேடே, ஸோ த்ரீ டைம்ஸ் நான் சொல்லணும், மூணு தடவை சொல்லிட்டு என்னுடைய போட் நம்பர், என்னுடைய லொக்கேஷன், நான் எந்த மீன் பகுதியை சேர்ந்த என்னோட ஏரியா, நான் இந்த இடத்துல இப்படி மாட்டி இருக்கிறேன் இப்படின்னு சொல்லி நான் என்ன காப்பாத்துங்க, எனக்கு என்ன மாதிரி உதவி வேணும், யாராவது ஒருத்தங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஸோ சம்திங் ஏதோ ஒன்று நடந்துச்சு, அசம்பாவிதம் நடந்துச்சு, இவரை வந்து நாங்கள் வந்து கரெக்ட் கொண்டு போனோம், எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி எங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு டாக்டர் சேவை தேவை அப்படிங்கறத நம்ம சொன்னோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போகி அவங்க அவங்க வந்து ஒரு டாக்டர்ஸோ இல்ல நமக்கு ஏர் ஆம்புலன்ஸ் முறையை நம்மளுக்கு சென்ட் பண்ணி அதன் மூலமா நம்ம மீனவர்கள் உயிரை நம்ம காப்பாத்தலாம்.
0: பெரும்பாலும் இந்த மீனவர்களுக்கு வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாலும் இந்த ரேடார்

0: அப்படிங்கிறது ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த ரேடார் தொழில்நுட்பம் எந்த விதத்துலலாம் அவங்களுக்கு உதவிகரமா இருக்கும்?
1: பொதுவா ரேடார் பாத்தீங்க அப்படின்னா இது ரேடியோ அலைவரிசை மூலமா செயல்படக்கூடிய ஒரு இயந்திர கருவி. இதுல எப்படின்னா, இந்த ஏரியால நான் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறேன், என்னோட பக்கத்துல இருக்கிற ஒருத்தங்களை நான் தொடர்பு கொள்ளணும், ஏன்னா நான் பேரிடரில் இருக்கேன், என்னால வந்து யாரையுமே காண்டாக்ட் பண்ண முடியல, என் பக்கத்துல இருக்கிற போட்லயாச்சும் நான் காண்டாக்ட் பண்ணி சொன்னா எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ரேடார் மூலயமா நம்மளுக்கு அவங்களுக்கு என்னோட அலைவரிசை மூலயமா நான் இந்த ஏரியால இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சிக்னல்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க வந்து நம்மளை வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா எக்டிஸ்ங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இயந்திரம் வந்து டெவலப் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஜிபிஎஸ் எல்லாமே டெவலப் ஆச்சு. இப்ப ஜிபிஎஸ்னா வெறும் ஜிபிஎஸ் மட்டும் கிடையாது, ஜிபிஎஸ் உடைய ரேடார் இருக்கும், எக்கோ சவுண்டர், எக்கோ சவுண்டர் வந்து ஆழங்காட்டுறதில் இருக்கு, சோனார்ன்றது வந்து 360 டிகிரிலையும் சுத்தி நம்மளுக்கு மீன் இருக்கக்கூடிய இருப்பிடங்களை காமிக்கக்கூடியது, எக்கோ சவுண்டர்ன்றது வந்து ஆழத்துல வந்து மீன் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கறத மீன் வகைகளை காமிக்கக்கூடிய ஒரு எக்கோ சவுண்டர் ஒரு கருவி. ஓகேங்களா? சோ அதை வந்து நம்ம போட்ல இன்ஸ்டால் பண்ணி இப்போ எளிய முறையில மீன் பிடிக்கிறதுக்கு வந்து இந்த இயந்திரங்கள் வந்து பெரிதளவு வந்து உதவுகிறது அப்படின்னு நான் நம்புறேன்.
0: கடலுக்குள்ள போகும்போது அதுவும் குறிப்பா மீனவர்களுக்கு இந்த சிக்னல்ஸ் எந்தெந்த மாதிரியான உதவிகரமா இருக்கு?
1: இப்ப பொதுவா நம்மளோட சாலைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சிக்னல் ஃபாலோ பண்றோம். ஓகேங்களா? எப்படி? பச்சை, மஞ்சள், சிவப்பு. சோ இப்ப அதே மாதிரி இப்ப கடல்ல வந்துட்டு ஒளி சமிக்கைகளை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப ஒரு போட்ல வந்து இடதுபுறம், வலதுபுறம், முன்புறம், பின்புறம் இருக்கும். சரிங்களா? இப்ப இடதுபுறத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு விளக்கு பயன்படுத்துவாங்க, இப்ப வலதுபுறத்துக்கு பச்சை, அதே மாதிரி முன்புறத்துக்கு எல்லோருக்கும், பின்புறத்துக்கு வந்து வெள்ளை ஒளி சமிக்கைகளை பயன்படுத்துவாங்க. சோ இதுதான் ப்ரொசீஜர். இப்ப இதை வச்சுட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட போட் வருது, இல்ல நான் வந்து ரைட் சைட்ல வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒரு கிரீன் போட்டிருக்கேன், லெப்ட்ல வந்து ரெட் போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஒவ்வொரு பகுதிகள் இப்ப வந்து வலதுபுறத்துல வந்துட்டு நம்மளுக்கு பச்சை விளக்கு இருக்குது அப்படின்னா, இப்ப எனக்கு எதிர்த்தாப்புல வரக்கூடிய ஒரு போட் வந்து வரும்போது எனக்கு ஆப்போசிட்ல வந்து ரைட் வந்து லெப்டா இருக்கும், லெப்ட் வந்து ரைட் சைடா இருக்கும். கரெக்ட்டுங்களா? சோ இந்த பொசிஷன்ல வரும்போது நான் வந்து வலதுபுறத்துல வந்து ஒதுங்கி போகணும் அப்படிங்கறது அர்த்தம். சோ இதுதான் வந்து ஒளி சமிக்கைகள் பயன்படுத்தக்கூடியது. இதே மாதிரி மாஸ்ட் ஹெட்லைட்னு ஒன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒளி மின் கம்ப விளக்கு, அதாவது அதுதான் ஹையஸ்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து 360 டிகிரியில அது ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும். அந்த லைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒயிட் லைட்ல இருக்கும். சோ இதுதான் வந்து நார்மலா ஒரு போட்ல நம்ம மீன்பிடி படகுகளை இருக்க வேண்டிய ஒரு ஒளி சமிக்கைகள். இதை வந்து ஃபாலோ பண்ணாலே நம்ம கடல்ல இருக்கக்கூடிய ஏதாவது எதிர்த்தாப்புல வர போட்ல மோதல்களை தவிர்க்கலாம்.
0: இதே மாதிரி இப்ப நீங்க இந்த சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லா படகுலயுமே பொதுவா இருக்குமா, இல்ல இந்த மீன் பிடிக்கிறதுக்கு இந்த விசை படகு அப்படின்னு சொல்றாங்களே அந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தோட கூடிய படகுல மட்டும்தான் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குமா?
1: நார்மலி ஒரு 12 மீட்டர் வசஸ்ல இருந்து இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, பயன்படுத்தணும். ஆனா நம்ம வந்து சின்ன போட்லயும் வந்து விளக்கு வந்து பயன்படுத்தலாம். பயன்படுத்தினா நம்மளுக்கு வந்து தெரியும் விளக்கு இல்ல அப்படிங்கும் போது அந்த இடத்துல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. கடல்ல பாத்தீங்கன்னா சுத்தி ஒண்ணுமே தெரியாது, நம்மளுக்கு தெரியக்கூடியது அந்த வெளிச்சம் மட்டும் தான்.
0: ஒரு சின்ன வெளிச்சம் நம்மளுடைய உயிரை வந்து ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்குது. அதே போல நம்மளுடைய குழு, அதாவது படகுல பயணிக்கிறவங்க மீனவர்கள் வந்து குழுவா தான் பயணிப்பாங்க, அவங்களுக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பை இந்த சிக்னல்ஸ் கொடுக்குது அப்படிங்கறத நீங்க சொல்றதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. பொதுவாகவே தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய கூறுகள்ல நம்ம இணங்கி செயல்பட வேண்டியதா இருக்கும். அதே போல அந்த மீனவர்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க?
1: முக்கியமா கடலுக்கு அவங்க போறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட்னா வானிலை தகவல், அப்புறம் புயல் எச்சரிக்கைகள், அப்புறம் காற்றோட வேகம் எப்படி இருக்குது, கடல் நிலை தொடர்பான அறிவிப்புகளை கட்டாயம் அவங்க சரி பார்த்துட்டு தான் அவங்க கடலுக்குள்ளே போக வேணும். அதுக்கப்புறமேட்டு இப்ப திடீர்னு ஏதோ ஒரு காலநிலை மாற்றங்கள் இல்ல கடல் ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னா, இப்ப ஒருத்தவங்க வந்து நான் சூழ்நிலைகள் தெரியாம நான் கடலுக்குள்ள போயிட்டேன், அப்போ வந்து என்ன பண்ணணும், தன்னோட உயிரை பாதுகாத்துக்கிறதுக்கு உயிர்காப்பு கவசம், அதாவது லைஃப் ஜாக்கெட் வந்து கட்டாயமா அணிஞ்சிருக்கணும். ஏன்னா அவசர நிலையில வந்து ஒரு உயிரை காப்பாற்றுறது பெரிய ஒரு விஷயம். சோ படகில் உள்ளவங்க வந்து ஜிபிஎஸ் இல்லாட்டி விஹெச்எஃப் ரேடியோ இல்ல தொடர்பு கருவிகள் மற்றும் பிற பாதுகாப்பு உபகரணங்களை சரியா செயல்படுதா அப்படிங்கறத புறப்படுறதுக்கு முன்னாடி அவங்க உறுதி செஞ்சுக்கணும். அது போக எரிபொருளோட அளவு, இயந்திரத்தோட நிலை எப்படி இருக்குது, முதலுதவி பெட்டி வச்சிருக்கிறோமா இல்ல முதலுதவி பெட்டியில வேற ஏதாவது தேவை இருக்குதா அப்படிங்கறத சரி பார்த்து பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நம்மளோட பயணத்தை தொடரணும். இது இல்லாம அவசர காலங்களில் உடனடியா தொடர்பு கொள்ள வேண்டியதுக்கு கடலோர காவல்படை துறைமுக அலுவலகம், மீட்பு குழுக்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களோட தொடர்பு எண்களை எப்போதும் நம்ம வச்சிருக்கணும். பொதுவா கடலுக்குள்ள செல்ல போறோம் அப்படிங்கறத அந்த விவரத்தை வந்து குடும்பத்தினருக்கும் துறைமுக அதிகாரிகளுக்கும் நம்ம தெரிவிச்சுட்டு போறது ஒரு பாதுகாப்பான நடைமுறையாகும். சோ பாதுகாப்புங்கிறது ஒரு தேர்வு இல்ல, அது ஒரு மீனவரின் அடிப்படையோட பொறுப்பாகும்.
0: மீனவர்களுக்கு என்னென்ன மாதிரியான தொழில்நுட்ப உபகரணங்கள் அவங்களுடைய உயிரை பாதுகாக்குது, என்னென்ன விஷயத்துல எல்லாம் அவங்க பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிற நிறைய தகவல்களை எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம்.
1: நன்றி.
2: அது சரியான நேரத்தில் துணையாகுமே.
3: புயல், சூறாவளி, கடல் சீற்றம் இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல

0: எல்லை தாண்டி மீன் பிடிக்க போனாலும் மீனவர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு அரணா இருக்கிறது தான் இந்த நவீன தொழில்நுட்பங்கள் அப்படின்னு பல தகவல்களை நம்ம கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க. தலை ஞாயிறு டாக்டர் MGR மீன்வள கல்லூரி ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் அர்ச்சனா அவங்க. நிச்சயமா மீனவர்கள் இத பயன்படுத்தினாங்க அப்படின்னா கடலுக்கு போன மச்சான் திரும்பி வந்துட்டாருன்னு வீட்டுல இருக்கிற மனைவி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
1: கடல் மீது செய்கின்ற விவசாயம்.
0: நேர்களே, இது குறித்து உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டாக்டர் எஸ் அர்ச்சனா அவங்கள நீங்க தொடர்பு கொள்ளலாம். அவரோட கைபேசி எண் 9015205549. மறுபடியும் சொல்றேன், 9015205549. இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி திருச்சி வானொலியின் அலைவரிசைகள்ல கிராம சமுதாயம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு வேலை தேடுறவரா இல்லாம வேலையை கொடுக்கிறவரா உருவாக உதவுற சுய தொழில் பயிற்சி கொடுக்கிற வேலூர் மாவட்டம் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை சேர்ந்த மாவட்ட திட்ட மேலாளர் புவனா குணசேகர், மதுரையில இருக்கிற பயிற்றுனர் அமளி கேத்ரின் அவங்கள இன்னைக்கு நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். தன்னம்பிக்கை, திறன் வளர்ச்சி, தொழில் வாய்ப்புகளை உருவாக்குற வழிமுறைகள் இதெல்லாம் பத்தி இந்த நிகழ்ச்சியில கேட்கலாம். கனவுகளை நனவாக்குற பயணத்துல இன்னைக்கு முதல் அடி எடுத்து வைக்கலாம்.
3: புவனா வணக்கம்மா.
4: வணக்கம் மேம்.
3: நாங்க வந்து வெள்ளூர் மாவட்டத்துல இருக்கோம். EDIITN அப்படின்ற நிறுவனத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டிடியூட் தமிழ்நாடு. அதே தமிழ்ல பாத்தீங்கன்னா தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மேம். மாவட்ட திட்ட மேலாளரா இருக்கோம். தொழில் முனைவோரை உருவாக்குறது தான் வந்து நம்மளோட மெயின் கான்செப்ட். நாங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் மேம். காலேஜஸ் அப்புறம் ஜென்ரல் பப்ளிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸோட டைப் பண்ணி மக்களுக்கு வந்துட்டு நம்ம தொழில் முனைவோரா உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். புத்திட்ட மாவட்டத்திலுமே வந்து நம்ம DPMs சொல்லிட்டு இருக்கோம். மாவட்டத்துல என்ன மாதிரி தேவையா இருக்கோ அவங்களுக்கு
5: பயிற்சிகள் கொடுக்கறீங்க
3: வந்து கொடுத்துட்டு இருக்கோம்.
5: வெயில் வந்து அதிகமாயிடுச்சு இல்ல, எந்த மாதிரியான குளிர்ச்சியான பொருட்களை தேடுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது இந்த கற்றாழை. கற்றாழை அப்படின்றது இதுல எத்தனை வகைகள் இருக்கு, மதிப்பு கூட்டுதல் உருவாக்கலாம் அப்படின்னு எப்படி நீங்க யோசிச்சீங்க?
4: நாங்க ஆக்சுவலா நிறைய வந்து போட்டுட்டு இருக்கோம். பியூட்டிஷியன்ஸ், டெய்லரிங், ஆரி ஒர்க் இந்த மாதிரி போடும் போது ஆலோவேரா அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம வந்து பெண்களை வந்துட்டு மேக்சிமம் இது பண்றோம் மேம், ஸ்குட்ரைஸ் பண்றோம். அவங்க வந்து வீட்டுல இருந்து என்னதான் வந்து டெவலப் ஆயிருந்தாலுமே சில வீட்டுல வந்து வெளியே அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ வீட்டுல நம்ம ஈஸியா வச்சுட்டு இருக்க இந்த ஆலோவேரா வச்சு அவங்க வந்து ஒரு பிசினஸா எடுத்துட்டு வரணும், அவங்க வந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல இந்த ஆலோவேரான்றத நம்ம போட்டோம். மக்கள் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா வந்து கால் பண்ணி எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நாங்க போட்டது வெள்ளூர் ஆன்லைன்ல போட்டோம். மக்கள் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் மதுரை, திருச்சி, சிவகங்கை, திருநெல்வேலி எல்லா மக்களும் கால் பண்ணி இது நாங்க வந்து கலந்துக்கிறோம் சொல்லும்போது ஓகே இதுல வந்து மக்கள் இவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்காங்க அப்படின்ட்டு எங்களுக்கே இப்பதான் அதுல மூலமா தெரியும் வந்தது.
5: இந்த கற்றாழையில இருந்து மதிப்பு கூட்டுதல் ட்ரைனிங் எடுத்திருக்கீங்களா? இந்த மாதிரி
4: ட்ரைனிங் குடுக்கறதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் வந்து நம்ம இதுல வர வைக்கிறோம் மேம். நம்ம EDIல வந்து எம்பானல் பண்ணிடுறோம் ட்ரைனர்ஸ். அவங்க வந்து இப்போ ஆல்ரெடி முடிச்சிருக்காங்க, அவங்க வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால நாங்க அவங்களை வந்து ட்ரைனரா எடுத்து இப்ப நமக்கு இது கொடுக்க போறவங்களே பாத்தீங்கன்னா மதுரையில இருக்கவங்க அமளி கேத்ரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 20 இயர்ஸ் தான் EDIல இருக்காங்க ட்ரைனரா. சோ அவங்க தான் இது வந்து பிராக்டிக்கல் பிளஸ் தியரி ரெண்டு செஷனாவும் கொடுக்க போறோம் மேம்.
5: புவனா என்ன படிச்சிருக்கீங்கம்மா?
4: MBA முடிச்சிருக்கோம் மேம்.
5: சரிங்கம்மா.
4: MBAல HR ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கோம் மேம்.
5: அதாவது இந்த தொழிலுக்கு வரணும்னு எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
4: என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரெஃபர் பண்ணிருந்தாங்க மேம் இந்த ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நான் வரும்போது நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதன் மூலமா மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா நம்ம மக்களுக்கு போய் சேரணும், அவங்க அதனால பயன் அடைகிறாங்கன்னு போது அது நமக்கு சந்தோஷம்.
5: சந்தோஷம்
4: சக்சஸ் ஆனாலே நம்ம சக்சஸ் ஆன
3: மாதிரி.
5: இப்ப கற்றாழையை நீங்க எடுத்த நோக்கம் என்ன, கற்றாழையில என்னென்ன மாதிரியான வேல்யூ அடட் ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம்?
3: கற்றாழையில வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு வந்து ஈஸியா இப்ப எல்லா வீட்லயுமே கிடைக்கிற பொருள். நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம பண்ண வேண்டாம் அப்படிங்கறது மெயின் திங். ஏன்னா இப்ப எல்லா வீட்லயுமே கிடைக்குது, ஈவன் கிராமம் ஆகட்டும் நகரமாகட்டும் எல்லா இடத்துலயுமே நம்ம ஒரு அழகுக்காக அதை வளர்க்க ஆரம்பிக்கிறோம். சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ பேசிக்கா

சொல்லி கொடுக்கிற விஷயம், இதுல இருந்து ஊறுகாய் பண்ணலாம், அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிற மாதிரி. பிளஸ் இதுல வந்து ஹோம் மேடு சோப்பு பண்ணலாம், ஹேர் ஆயில் பண்ணலாம், ஃபேஸ் கிரீம் பண்ணலாம், லிப் பாம் பண்ணலாம், ஹேர் மாஸ்க் பண்ணலாம், அது இல்லாம ஃபேஸ் மாஸ்க் பவுடர் பண்ணலாம். இத்தனை வெரைட்டிஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கறது எங்களோட இது மேம், எங்க ட்ரெய்னர் வந்து சொல்லிருக்காங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பிளஸ் இது நம்ம வந்து ஆர்கானிக்கா முழுக்க முழுக்க எந்த ஒரு கலப்படமும் இல்லாம நம்ம வீட்டுல இருந்து எப்படி பண்ணி நம்மளையும் வந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கின். பிளஸ் இது மூலமா மத்தவங்களுக்கும் வந்து நம்ம எப்படி இது பண்றது அப்படின்றது சொல்றதுக்காக தான் வந்து இந்த ட்ரைனிங்ஸ் வந்து நம்ம போட்டுருவோம்.

0: மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இயற்கையோட அரிய பரிசு தான் கற்றாழை. சாதாரண செடியா நமக்கு தெரிஞ்சாலும் இன்னைக்கு அழகு சாதன பொருட்கள்ல இருந்து ஆரோக்கிய பானங்கள் வரைக்கும் பல வடிவங்கள்ல மதிப்பு கூட்டப்பட்டு மக்களோட வாழ்க்கையில முக்கிய இடம் பிடிச்சிருக்கு இந்த கற்றாழை. இதோட மதிப்பு கூட்டல் மற்றும் தொழில் வாய்ப்புகளை பத்தி நிறைய பயிற்றுனர் அமளி கேத்ரின் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: 21 வருஷமா இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, எந்தெந்த வகையான பொருட்களுக்கு வந்து மதிப்பு கூட்டுதல் இருக்குது, இதுவரையில நீங்க வந்து வெற்றி

0: இந்த அந்த சாதனைகள் என்னங்கம்மா இருக்கு?
1: 21 இயர்ஸா வந்து நாங்க வெறும் மதிப்பு கூட்டுதல் மட்டுமே கொடுக்கல,
0: தொழில் முனைவரை உருவாக்குதல்.
1: ஆமா, அதுதான் வேறக்குரிய வந்து 20 இயர்ஸா அதுதான் போயிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த 1 இயரா தான் வந்து இந்த மதிப்பு கூட்டுதலை பத்தி நீங்களே பண்ணலாம்
0: அப்படின்னு
1: சொல்லி சொன்ன பிறகு, நாம ஆல்ரெடி அந்த ஃபீல்டுல இருக்கிறதுனால வேல்யூ ஆடட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மில்லட்ஸ்ல குடுக்கறோம், இந்த வாழை நாறு அதுல குடுக்கறோம், கேண்டில், இப்ப அலோவேரா கொடுத்துட்டு இருக்கிறோம்
0: மக்கள்.

0: மந்த் வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் இருக்குதுல்ல,
1: சரிங்கம்மா.
0: ப்ரிப்பேர் பண்ற அது மெத்தட் இருக்கு, அது பிரகாரம் பண்ணும் அப்படின்னு சொன்னா பண்ணி வைக்கலாம்.
1: அதாவது அந்த பல்ப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வழவழப்பு தன்மை உடையது, அதை 4-5 முறை வந்து நம்ம கழுவி சுத்தப்படுத்தி எடுத்தாலும்
0: கழுவலாம், தப்பு கிடையாது.
1: சரிங்கம்மா.
0: ஏன்னா அந்த கசப்பு தன்மை அப்பதான் எடுக்க முடியும். அந்த வழவழப்பு தன்மைக்கு வந்து அந்த ஜெல்ல தனியா எடுத்துட்டு ஜெல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். முதல்ல நீங்க வந்து ஷாம்புக்கு தயார் பண்றப்போ அது பீட் பண்ணி எடுப்பீங்க, அதனால ஜெல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குழகுழன்னு வரும். பட் ஆனா வந்து நம்ம பிக்கிள்க்கு எடுக்கும் போது அப்படி எடுக்க மாட்டோம். பிக்கிள்க்கு எடுக்கிறத மெத்தடே வேற. அதுக்கு வந்து நம்ம வந்து முதல்ல அந்த எட்ஜஸ் வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல இருக்கிற ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதை நல்லா கட் பண்ணி கேக் பீசஸ் போலயே கட் பண்ணலாம்.
1: சரிங்கம்மா.
0: கட் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பிக்கிள் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா பிக்கிளும் செய்யற மெத்தட் தான்.
1: ஏழு முறைக்கு மேல நம்ம வந்து கழுவி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல ஊறுகாய் தயாரிக்கிற மாதிரி தயாரிக்கலாமா? சரிப்பா. அதுல வேற என்னென்னலாம் பண்றீங்க?
0: யூஸ்வலா வந்து ஷாம்பு, சோப்பு, ஃபேஸ் மாஸ்க்கு வந்து நம்ம வந்து யூஸ்வலா இந்த சந்தனம் அந்த மாதிரி எல்லாம் பண்றாங்களே, இப்ப நிறைய வருது ப்ராடக்ட் மார்க்கெட்டிங்ல வந்து நிறைய இருக்கு கெமிக்கல் கலந்து. இப்ப நம்ம ஜெல்ல வீட்டுல இருந்தே நம்ம எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, அந்த ஜெல்ல வந்து நம்ம எடுத்து அத வந்து நம்ம கழுவிட்டு இப்ப காய வைக்கும் போது அது வெறுமனே அப்படியே காய வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப வழுவழுப்பா இருக்கிறதுனால காஞ்சி எடுக்க முடியாது. கடலை மாவு இருக்கு இல்லைங்களா, நைஸா ஃபைன் பவுடர் அரைச்சு அந்த மாவை ஜலிச்சு அந்த மாவோட இத வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஜெல்ல மிக்ஸ் பண்ணி ஈவன் வந்து சில பேருக்கு வந்து எக்கோட ஒயிட்டு போடுவாங்க, போடாமையும் பண்ணலாம்.
1: அத
0: வந்து குட்டி குட்டியா நம்ம வந்து இப்ப இந்த வடுகள்லாம் காய வைப்போம் இல்லைங்களா,
1: ஆமாங்க ஆமாங்க,
0: அந்த மாதிரி வெயில நல்லா காய வச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் அது ஃபைன் பவுடர் அது கூட நம்ம என்னெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ்க்கு ஆட் பண்ணலாம், இப்ப சந்தனம் ஆட் பண்ணிக்கலாம் கூட, சாத்துக்குடியோட ஸ்கின்னு, ரோஜா பெட்டல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கூடுதலா நம்ம என்னெல்லாம் வந்து வாசனைக்கும் அதே சமயத்துல வந்து ஸ்க்ரப்புக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் வந்து ஜலிச்சு காய வச்சு அது வந்து எந்த ஒரு கெமிக்கல்ன்றதே கிடையாது. இது வந்து 1-3 months வரைக்குமே நம்ம வந்து வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம்,
1: பயன்படுத்திக்கலாம். இப்போ கற்றாழையில வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகைகள் இருக்குங்கம்மா? எந்த கற்றாழை இதுக்கு பயன்படுத்தலாம்?
0: நாங்க வந்து இந்த ஜெல் தயாரிக்க பயன்படுத்தினாங்க இல்லையா, மெயினா அந்த கற்றாழை சோத்து கற்றாழை அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா அதுதான் ஈஸியா அவைலபிளா இருக்கு. எங்களுக்கு இடியில என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அவைலபிள் ப்ராடக்ட் வச்சு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை நீங்க வந்து பண்ணுங்க அப்படின்றாங்க. சோ அதுதான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சிலது இப்ப காட்டுல எல்லாம் கிடைக்கும், நம்ம
1: அதான் கேட்டேன், அந்த கல் கற்றாழை சொல்லுவாங்க, அந்த முள்ளு கற்றாழை இருக்கும்,
0: நம்ம அதெல்லாம் கிடைக்காது. இப்ப நம்ம இப்ப ஒருவேளை அவங்களுக்கு கிடைக்குதுன்னா நம்ம பயன்படுத்தலாம். இப்ப கிராமப்புறங்கள்ல இது வந்து யூஸ்வலா ஈவன் நகர்ப்புறங்கள்லயும் கூட வீட்டு ஓரமாவே நட்டோம்னா கூட இது நிறைய இது ஈஸியா வந்து க்ரோ ஆகுறது, நிறையவும் வந்து நல்லா கலச்சி வளர்ந்துரும். அதனால வீட்டுல இருக்கிறவங்க அவங்கவுங்க யூத்க்கு அவங்கவுங்களே என்ன பண்ணலாம், என்ன பண்ணிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை சப்போஸ் அவங்ககிட்ட வந்து இது இல்லன்னா ஜெல்லா நமக்கு கிடைக்குது மார்க்கெட்ல, அதை வாங்கி அதை கமர்ஷியலா பண்ணணும் அப்படின்னா அவங்க பண்ணலாம்.
1: இப்ப நாங்க செய்தித்தாள் எல்லாம் பாத்துருக்கோம், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கற்றாழையில இருந்து ஜெல் தயாரிச்சுட்டு ஆலோவேரா ஜெல் மட்டும் மதிப்பு கூட்டி விற்பனைக்கு வந்து கொண்டு வந்துடுறாங்க மார்க்கெட்டிங்ல. இப்ப உங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னா, அதுல வந்து ஊறுகாயும் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இப்ப 20 வருடங்களாக இந்த ஃபீல்டுல நீங்க இருக்கீங்க அப்படின்றப்ப பலதரப்பட்ட தொழில் முனைவோரை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. மகளிர் விரும்பக்கூடிய தொழில் என்னென்ன இருக்கு, அதற்கு வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு, சந்தைப்படுத்துதல் எப்படி இருக்கு?
0: மோஸ்ட்லி வந்து இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லதான் மக்கள் ஈடுபடா இருக்காங்க. உணவுப் பொருட்கள்ல தயாரிக்கிறதுக்கு உதாரணமா ஊறுகாய் தயாரிக்கிறது, அப்புறம் வடகம் தயாரிக்கிறது, அப்பளம் தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ், இப்போ மில்லட்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இப்போ இப்ப சமீபத்துல ஒரு ரொம்ப அவேர்னஸ் வந்து இந்த 2-3 இயர்ஸா மில்லட்ஸ்ல வந்து ஸ்நாக்ஸ், மில்லட்ஸ்ல வந்து உணவுப் பொருட்கள், இப்போ அதுலயே லட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய மார்க்கெட்லயும் அது ரொம்ப ஸ்பீடா போகுது. நம்ம டேஸ்டியாவும் இருக்கு, ஹெல்த்தியாவும் இருக்கு, எந்த இதுவும் கிடையாது. இதுல வந்து உங்களுக்கு எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாம மதிப்பு கூட்டி இதை பண்றோம் இல்லையா, அதனால வந்து ஜனங்களுக்கு அதுல வரவேற்பும் இருக்கு. ஒரு பேக்கரியில போயிட்டு கேக் வாங்கி சாப்பிடறதுக்கும் மில்லட்ல செய்யற கேக் வந்து ஹெல்தியா கிடைக்குது அப்படின்றப்ப, இப்போ பர்த்டே கூட வந்து மில்லட் கேக் எல்லாம் ஆர்டர் பண்ற அளவுக்கு எல்லாம் ஜனங்களுக்குள்ள ஒரு வரவேற்பு வந்திருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஃபுட்ல நிறைய லேடிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, நிறைய வெரைட்டியா பண்றாங்க. இதுதான் கிடையாது, 100 கணக்கான பொடிகள் தயாரிச்சு இன்னைக்கு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க.
1: இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் சும்மா இருக்கிறது இல்ல, வீட்டுல எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஊறுகாய் வகைகள், சிறுதானிய வகைகள்ல லட்டு தயாரித்தல், அதே மாதிரி கீரை வகைகள்ல பொடிகள் தயாரிக்கிறாங்க.
0: சிறுதானியத்துல லட்டு மட்டுமே இல்ல மேடம், லட்டு, கேக்கு, புதிங்க, முறுக்கு, அதிரசம், நம்ம என்னெல்லாம் ரைஸ்ல பண்ணிட்டு இருந்தோமோ, இல்ல வந்து கோதுமையில பண்ணிட்டு இருந்தோமோ, மைதால பண்ணிட்டு இருந்தோமோ, அதை எல்லாமே மில்லட்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க.

0: தொழில் முனைவோர்ல அடுத்தபடியா இருக்கிறாங்க வந்து பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் இல்லையா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து எந்த மாதிரியான டிசைனிங் வடிவமைப்புகள் ஃபேஷன் டிசைன் இதுல வந்து முன்னுரிமை கொடுக்கறாங்க. இதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றாங்க அப்படின்னா என்னமா சொல்லலாம்?
1: பெண்கள் வந்து இன்னைக்கு துணி ஃபுட்டு அதுக்கு அடுத்து வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆரி ஒர்க் டெய்லரிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா பண்றாங்க. ஒரு சிலர் இப்ப வந்து ட்ரேடிங்ல வந்து இறங்கி இருக்கிறாங்க. ஒரு சிலர் எல்லாம் இன்னைக்கு வீட்டுல இருக்கிறவங்க அது வரைக்கும் வேலைக்கே போலன்றவங்க கூட அந்த மாதிரி இறங்கி இருக்கிறாங்க. ஒரு சிலர் அது எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் தெரியல. எனக்கு ஒரு சிலர் அறிமுகமானவங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா டீச்சிங் லைன்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. வீட்டுலயே டியூஷன் எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிலர் எல்லாம் வந்து இந்த பொருள்களை மொத்தமா வாங்கி வச்சு வியாபாரம் பண்றாங்க, அந்த மாதிரி ஒர்க்கும் பண்றாங்க. இந்த அலமாரி அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஜென்ஸ் மட்டுமே பண்ணுவாங்க அப்படின்ற அந்த வேலைங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சுட்டு மார்க்கெட்டிங்க்கோ இல்ல வெளியில கொண்டு போய் வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து ஜென்ஸுங்களை வச்சுட்டு இவங்க அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க.
0: அமலா அம்மா வந்து எப்படி இந்த துறைக்கு வந்து வந்தீங்க? இதனால வந்து நீங்கள் அடைந்த பயன், மற்றவர்கள் உங்களை சார்ந்து அடைந்த பயன்?
1: நான் வந்து வெளு சிஎம்சில வந்து நர்ஸா இருந்தேன். அதுக்கப்புறம் ட்ரெயினரா அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் 97-2000 வரைக்குமே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2001ல வந்து நான் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டேன். ஆமா,
0: மக்கள் சேவை பணிக்காக வந்துட்டீங்க இல்லையா?
1: அந்த கம்யூனிட்டி ஹெல்த்ன்றத தாண்டி அதுக்கப்புறம் கம்யூனிட்டி ஒர்க்காவே எனக்கு நிறைய கூடுதலா பொறுப்புகள் வந்துச்சு.
0: இப்ப வந்து நர்ஸா நீங்க பணிபுரிஞ்சீங்க இல்லையா, சேவையே தன்னலமற்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த பணி வந்து மிகச்சிறந்த பணி. அந்த பணியில இருந்து ஏன் நீங்க இந்த பணிக்கு மாறினீங்க?
1: திருமணமாகி நான் மதுரை வந்துட்டேன் மேடம். நிர்பந்தம் தான் அங்க வந்துச்சு. இப்ப எனக்கு அங்கேயே இருந்து அதே வேலையை நான் வந்து இங்க மதுரையில வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் சேர்ந்தேன். பட் ஆனா எனக்கு அங்க கிடைச்ச அந்த சேலரி பரவாயில்லன்னு சொன்னா கூட அவங்க வந்து குவாலிபிகேஷன் எல்லாம் பாத்துட்டு இங்க போட்டு கொடுக்க முடியாதுன்ற, சீனியர்ஸ் கூட இந்த சேலரி இல்ல அப்படின்ற மாதிரி போகாம அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி ஒர்க் எடுத்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து சூழ்நிலை காரணமா தான் நீங்க சொன்ன மாதிரி. எனக்கு அந்த டைம்ல வந்து நான் வீடுங்கெல்லாம் விசிட் பண்ண போவேன், சர்வே மாதிரி எடுத்தேன். என்ன மாதிரி வேலை பாக்குறாங்க, எத்தனை பேர் இந்த ஏரியால இருக்கிறாங்க, என்ன வேலை செய்யறாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, பிள்ளைங்க எப்படி படிக்கிறாங்களா, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் போய் அந்த சுத்தியும் எங்களுடைய கம்யூனிட்டி இந்த ப்ராஜெக்ட் விஷயமா நான் போகும்போது நான் கூடுதலா என்னோட இன்ட்ரெஸ்ட்ல இதெல்லாம் சில செஞ்சேன். அப்ப அந்த டைம்ல நிறைய பேர் பெண்கள் வந்து நான் சாயங்காலத்துல விசிட்டிங் போனேன்னா ஒரு பெண்ணும் பேசிட்டு இருப்பாங்க, அக்கா இருக்கா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டை எடுத்துட்டு வெளியே போவாங்க. அந்த கடன் டெய்லி தவணை கடன்ல நிறைய சிக்கி இருந்தாங்க. அப்ப அது எனக்கு கொஞ்சம் பேர்டனா இருந்துச்சு. அந்த டைம்லதான் எங்க மதுரையில களஞ்சியம் அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா அவங்க வந்து சுய உதவிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் இந்த பக்கம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டுதான் அப்ப முதல்ல 5 ரூபாய்க்கு சேமிப்பு ஆரம்பிச்சேன். நான் 5 ரூபாய்க்கு சேமிப்பு பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்கும் போது 100 சுய உதவிக்குழு ஆரம்பிச்சேன். 20 பேர் கொண்ட குழுங்க, வாரம் 5 ரூபாய் சேமிக்கணும் அந்த மாதிரி. அப்ப மாதத்துக்கு 20 ரூபாய் சேமிப்பாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் 500 ரூபாய் மாதம் சேமிக்கிறாங்க.
0: பரவாயில்லையே, உங்கள் முயற்சி வெற்றி ஆகுது.
1: அப்போ ஒரு குடும்பம் வந்து அதுல வந்து இந்த போதை மருந்துகள்லாம் வித்துக்கிட்டு அந்த ஜெயிலுக்கு போக பிள்ளைங்க படிக்காம, அஞ்சு பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, எல்லாம் ரோட்லதான் இருப்பாங்க. இப்ப என்னடா அம்மா எங்க அப்பா என்ன ஜெயிலுக்கு போயிட்டாங்க. பக்கத்துல விசாரிக்கும் போது இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே இப்படிதான் பொழப்பு இப்படிதான் அப்படின்னும் போது அவங்களை அந்த குழுல உள்ள இழுத்து அவங்களுக்கு ஒரு லோனு உள்கடன் போட்டு நானே அவங்களை கூட்டிட்டு போயிட்டு சட்ட முதல்ல சட்ட வியாபாரம் இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய ஜவுளி கடை. இன்னைக்கு அவங்க ஹஸ்பண்ட் அவரு குடிகாரா தான், இன்னைக்கு அதெல்லாம் குடிக்க மாட்டாரு. இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து பசங்க எல்லாம் நல்ல நிலைமைக்கு, ஒரு பையன் இன்ஜினியர், ஒரு பையன் போலீஸ்,
0: அந்த
1: மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க உயர்ந்த நிலைமையில இருக்காங்க. எனக்கு வந்து கவர்மெண்ட் லெவல்ல என்ன யாருக்கும் தெரியாது. பட் ஆனா நம்ம வந்து ஏரியால சாதிச்சிருக்கிறோம், நமக்கு வந்து அதுதான் டெஸ்டிமனிஸ்.
0: ஏழ்மனையில இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை கண்டெடுத்து அந்த குடும்பத்தையும் வந்து முன்னேற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அது உங்களுடைய மனதின் தன்மையை வந்து எடுத்து சொல்லுது. பல பெண்கள் வந்து எனக்கு என்ன பண்ண முடியும், இதுல வந்து நான் இறங்கினா என்னால வந்து முன்னேற முடியுமா, நாளாம் இந்த தொழிலுக்கு சரிப்பட்டு வருவனா அப்படின்னு ஒரு பல கேள்விகள் அவங்ககிட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு. இவங்களை வந்து எப்படி நம்ம வந்து கொண்டு வர்றது? அடுத்து வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு அவ்வளவா கல்வி அறிவு வந்து இல்லை, நான் வந்து இதுக்குள்ள போனனா என்னை வந்து ஏத்துக்குவாங்களா, இந்த சமூகம் என்னை ஏத்துக்குமா, அப்படியும் இருக்கு.
1: உண்மைதான் மேடம். இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி ட்ரைனிங்க்கு வரவங்களே பயில மூலதான் வருவாங்க. இப்ப வந்து அவங்க கூப்பிட்டுட்டாங்க, அந்த ஏரியால பிஎல்ஓஸ் இருப்பாங்க, அவங்க மூலமா ஆர்கனைஸ் பண்ணிடுவாங்க அந்த ட்ரைனிங்க்கெல்லாம்.

0: கவர்மெண்ட் கொடுக்குது, இலவசமா ட்ரைனிங் கொடுக்குது, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுக்கு வந்து லோனையும் வந்து இவங்க போய் பேங்க் ஏறி பண்ணாத அளவுக்கு அவங்களே நிறைய சப்போர்ட்டிவ் விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப அதுக்காக வந்துடுறாங்க, வந்துட்டு இதை நான் வாங்கினால செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு சிலர் எங்க வீட்டுல இதை அனுமதிப்பாங்களா அப்படின்ற மனப்போக்கோட தான் வருவாங்க. ஆனா நாங்க பயிற்சி கொடுத்து முடிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்க, மேடம் நான் இது வந்து செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சு நான் வந்தேன், சரியெல்லாம் கூப்பிடுறாங்களேன்னு வந்தேன், ஆனா எனக்கு இப்ப எனக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைச்சிருச்சு, நான் வந்து நான் செய்வேன் மேடம் அப்படின்றதான் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா நாங்க கொடுக்குற பயிற்சி வந்து அந்த நம்பிக்கை கொடுக்குது.
1: மக்கள் மத்தியில வந்து எதையும் சாதிக்க முடியும், என்னால் முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா எந்த தொழிலை எடுத்தாலும் நம்மளால வந்து செய்ய முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவங்க இறங்கினாங்கன்னா முழு வெற்றி அடைய முடியும். அதற்கு தொழில் முனைவோரை உருவாக்கக்கூடிய உங்களை மாதிரி நபர்கள் வந்து நீங்க உதவி செய்யறீங்க அப்படின்றப்ப பாராட்டுதற்குரிய ஒரு செயல் தான் இந்த செயல். இன்னைக்கு எத்தனையோ தொழில் முனைவோரை உருவாக்கி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த ஃபீல்டுல நிலைச்சு நிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பும் இதற்கு ஒரு தனிப்பட்ட காரணம். தோற்று கற்றாழையின் மூலியமாக நடைபெறக்கூடிய இந்த ட்ரைனிங்ல மக்கள் விரும்புறாங்க அப்படின்றப்ப எத்தனை நாள் இது பயிற்சி, எத்தனை நாள் இதுக்கு கொடுக்க போறீங்க?
0: மேடம் நான் ஒரு நாளும் கொடுப்பேன், 3 நாளும் கொடுப்பேன் மேடம்.
1: சரிங்க.
0: அவங்களுடைய பொறுமையும் ரெண்டாவது அவங்களுக்கு தேவை, அந்த நம்ம பாத்துக்கலாம், அவங்க மைண்ட நம்ம ரீட் பண்ணணும் இவங்க வந்து எவ்வளவு பண்ணுவாங்க, அப்ப அதுக்கு ஏத்தபடி நம்ம அந்த ட்ரைனிங் வந்து மாத்தி அமைச்சுக்கணும்.
1: சரிங்க.
0: ஒரு சிலர் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க, அப்ப அந்த குரூப் எல்லாம் சேர்த்து அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க செய்யணும் விருப்பப்படுறவங்க, அவங்க உண்மையாவே அவங்க செய்வாங்க செயல்ல இறங்குவாங்க அப்படின்னு தெரிஞ்சா அவங்களுக்கு வந்து நம்ம 3 நாள் பயிற்சியை கொடுக்கலாம்.
1: சரிங்க. இதுல செயல்முறை திட்டங்களும் உண்டு.
0: உண்டு.
1: இப்ப இதை வந்து நம்ம சந்தைப்படுத்துதல் எப்படி பண்ண முடியும்?
0: மார்க்கெட்டிங் இப்ப வந்து கவர்மெண்ட்லயே இப்ப வந்து நிறைய அவங்களே நிறைய வழிகளை வச்சிருக்காங்க மேடம். மடிஷியா மாதிரி லோக்கல்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அந்த மாதிரி அமைப்புகள் வச்சிருக்காங்க. மதின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. மார்க்கெட்டிங் தான் வந்து பெண்கள் போய் அவங்களே அங்க மார்க்கெட்டிங், அவங்களுக்கு தான் அந்த பிளாட்ஃபார்ம் அது. அதே போல வெப்சைட்டும் வச்சிருக்காங்க ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இலவசமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பதிவு செஞ்சுட்டு அவங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க பண்றாங்க, எதெல்லாம் அவங்க கிட்ட அவைலபிளா இருக்கு அப்படின்றத வந்து அவங்க ஒரு பேம்ப்ளெட் மூலமாகவோ இல்ல வந்து அதுல ஏதோ ஒரு மெசேஜ் அவங்க கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆர்டர் அதுலேயே கவர்மெண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே அதுக்குள்ள இருக்கிறாங்க, அந்த மாதிரியும் பர்ச்சேஸ் பண்றாங்க மேடம். மார்க்கெட்டிங் ஒரு பிரச்சனையே கிடையாது. இவங்க பயிற்சி எடுத்துட்டு அவங்க ஆர்வமா முன்னு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மார்க்கெட்டிங் வந்து கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு மேடம்.
1: மதியன்றது வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட பிளாட்ஃபார்ம் தான்.
0: டிஸ்ட்ரிக்ட்ல அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல மதியன்னு சொல்லி எல்லா பொருட்களும் உணவுல இருந்து டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்க பண்ற அத்தனைக்கு கூடைகள், இந்த கருப்பட்டி பொருட்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்,
1: என்ன பொருட்களை நம்ம வந்து உற்பத்தி செய்யறோம் அப்படின்றத அதுல ஏத்திரலாம் நம்ம. சரிங்கம்மா, ரொம்ப அழகான விஷயங்களை வந்து எங்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப அமலியம்மா வந்து மதுரையில இருக்கீங்க. 99 42 27 75 88 இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்க இவங்க முன் வருவாங்க. எந்த தொழில் நீங்க செய்யணும், தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளுக்கான பயிற்சி முறைகளை இவங்க வந்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் இந்த தொழில வந்து அவங்க இருந்திருக்காங்க. தொழில் முனைவோரை உருவாக்கி பல தொழில் அதிபர்களை உருவாக்கி கொண்டிருக்கும் அமலி அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து ஏதாவது ஒரு வேலையில எங்கேஜ் ஆகி அவங்க நேரத்தை வீணா கழிக்காம வேலையில ஒரு சம்பாத்தியத்தை ஏர்ன் பண்ணி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் எங்களுடைய முயற்சியும் எங்களுடைய பயிற்சிகளும் ரெடியா இருக்கு. இது இன்னைக்கு வந்து எந்த பெண்களுமே தங்களுடைய நேரத்தை வீணாக்காதபடி இந்த விஷயத்துல அவங்க வந்து கொஞ்சம் கருத்தோட இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பொருளாதாரத்துல உயரலாம்.
1: தெய்வா முத்தாய்ப்பான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, அதாவது பெண்கள் என்னால எதுவுமே முடியாதுன்னு நினைக்காம எல்லாம் என்னால் முடியும் அப்படின்னு எந்த ஒரு தொழில கையில் எடுத்தாலும் வருமானம் தரும் உயர்வு அப்படின்றது நிச்சயம் உண்டு அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா.
0: நன்றிங்க.
2: போனா குணசேகர், அமளி கேத்ரின், இரண்டு பேருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். இவங்களோட அனுபவம், அறிவு, அர்ப்பணிப்பு இதெல்லாம் நமக்கு புதிய சிந்தனைகளையும் திறன்களையும் கொடுத்துருக்கு. இவங்க இன்னும் பலருக்கு வழிகாட்டி சமூக முன்னேற்றத்திற்கு பங்கெடுக்க வாழ்த்தி விடைபெறுவோம். சாதாரணமா இருக்கிற கற்றாழை ஆரோக்கியம், அழகு, வருமானம் மூணையுமே நமக்கு தருது. கற்றாழையில மதிப்பு கூட்டல் செஞ்சு புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி முன்னேறுவோம்.

0: நாம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனாலும் கண்ணாடி முன்னாடி நின்று வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை நாமளே பார்த்துக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தாங்க நம்ம பண்பலை படைக்கிற நிகழ்ச்சிகளும். எது உங்களுக்கு பிடிக்குது, எதை இன்னும் சிறப்பாக செய்யணும், இன்னும் என்னென்னலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத நீங்கள் பகிர்ந்துக்கிட்டால் தான் அதன் மூலமாக பண்பலை அதோட நிகழ்ச்சிகளை இன்னும் மெருகேற்ற முடியும். அதனால தான் கேட்குறாங்க, கடிதம் எழுதுங்க, மின்னஞ்சல் எழுதுங்க அப்படின்னு. இன்னும் என்ன, யோசிக்காமல் உங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே கடிதமாகவோ மின்னஞ்சலாவோ அனுப்பலாம். இயக்குனர் அகில இந்திய வானொலி திருச்சி ஒன்று அப்படிங்கிற இந்த முகவரிக்கு கடிதமாகவும், yartirchi@gmail.com அப்படின்ற இந்த முகவரிக்கு மின்னஞ்சலாவும்.
1: கோவை குளிரா கொஞ்சம் குயிலா, கோடை புயலா காற்றின் மகளா, மழையில் வீசும் மண்ணின் மணமா, மனசோரம் ஒரு சிட்டாடி

ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும் டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த ஒலிபரப்பு மாலை 5:30 மணிக்கு ஆரம்பமாகும்.

ரோஷன் அவர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பகிர்ந்திருக்கிறாங்க. 9 மணி வாசித்த அழைப்பில், வசந்த அழைப்பில், தலைமுறைக்கு இன்றைய தலைமுறைக்கு தேவை உறவுகளா நண்பர்களா அப்படின்னு விவாதம் நடந்தது. பிரிசி அவர்கள் சும்மா அட்டகாசமாக நெறிப்படுத்திட்டாங்க. நேயர்கள்கிட்ட உரையாடுறதா இருக்கட்டும், வாட்ஸ்அப் செய்திகளை வாசிப்பதா இருக்கட்டும், உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி பிரிசி அவர்கள் செல்வாவும் அழகா கருத்துக்களை முன்வைத்தாங்க. நீங்க கேட்டது இளைய தலைமுறையினர் அப்படின்றனால பழைய கதைகள் இங்க எடுபடாது, ஜென்சி தலைமுறைய மனசுல வச்சுதான் பேசணும் அப்படின்னு ஒரு குறிப்பும் சேர்த்து அனுப்பி இருக்கிறாங்க. எஸ் லக்ஷ்மி, குமரன் நகர், திருச்சி. மின்னஞ்சல்களையும் கடிதங்களையும் அனுப்பின நேயர்களுக்கு நன்றி. கேட்டு ரசித்திருக்கோம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம இதுவரை இசைத்துறல் நிகழ்ச்சியில கடிதங்களையும் மின்னஞ்சல்களையும் வாசிக்க கேட்டோம். இனி வண்ண கோலங்கள் விளையாட தயாராகலாம். எப்பவும் போல உங்களுடைய அலைபேசி எடுத்து 4431 இந்த முன்னிணைப்பெண்ணோடு 246-102-1 இந்த எண்ணையும் இப்பதான் அறிமுகமாக போறேன் அப்படின்னு சொல்ற நேர்களா நீங்க இருந்தீங்கன்னா 240-100

0: 2 1 இந்த எண்ணையும் தொட்டு வர தயாராகலாம். நேரம் மாலை 4 மணி. இப்ப நாம கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பெற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடியை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், தொடர்ச்சியான சேவையின் வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லை இத்தீர்மானம் விவரிப்பதாக தெரிவித்தார். அகமதாபாத் மெட்ரோ திட்டத்தை 2,169 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவுபடுத்துவதற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. ஆந்திர பிரதேசம் அமராவதியில் மத்திய அரசு அலுவலக வளாகம் மற்றும் குடியிருப்பு வளாகம் அமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் தலைமையில் சுற்றுலாத்துறை மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் சார்பில் மாவட்ட வாரியாக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழக பொறியாளர் பிரவீன் மூலம் கட்டிடங்களின் பராமரிப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்த அமைச்சர் அதனை விரைந்து முடிக்க அறிவுறுத்தினார். டீசல் விலை உயர்வு காரணமாக தமிழகம் முழுவதும் லாரி வாடகை 25% உயர்த்தப்பட உள்ளதாக தமிழ்நாடு மாநில லாரி உரிமையாளர்கள் சம்மேளன தலைவர் திரு தன்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற அதன் செயற்குழு கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறிய அவர், வரும் 15ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வரும் என்றார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வருவாய்த்துறை சார்பில் ஜமாபந்தி இன்று நடைபெற்றது. இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மறைந்த இயக்குநர் பாரதிராஜாவின் உடல் நாளை அவரது சொந்த ஊரான தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படவுள்ளது. காற்றோடு பகுதியில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பிற்பகல் 3 மணிக்கு மேல் நல்லடக்கம் செய்யப்படும். நீலகிரி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 3,349 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் தொடர்ந்து பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அணையின் நீர்மட்டம் 55.23 அடியாகும். சென்னையில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் பி வி சிந்து, மால்விகா பன்சோத், இஷாராணி, தன்வி சர்மா ஆகியோர் முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 5 மணிக்கு.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல நாம இப்ப கேட்கலாம் வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

0: வண்ணக்கோலங்கள் கேட்டு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 4:04 ஆயிட்டுருக்கு. எல்லோரும் தயாராகிருப்பாங்க விளையாடுறதுக்கு.
1: ஆமாம், என்னடா விளையாட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே வந்தாச்சு இல்லை இன்னைக்கு புதன்கிழமை, நாங்கள் 5:00 ஒன்று தூக்கிட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி ஆகிட்டோம்.
0: 5:00 நான் 5 விளையாட முடியாது, ஆனால் எல்லாம் ஒன்று சொல்லி நாங்கள் கேமை விளையாட தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேயர்கள் சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1 இந்த எண்களை தொட்டுவாங்க. 5 விதவிதமான தலைப்பில் தான் வந்து விளையாட்டுகள் இருக்க போது சுவாரஸ்யமாகவும் இருக்கும், கலகலப்பாகவும் போகும்.

0: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: சரி. வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்தம் புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு

0: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: வண்ண கோலங்கள் கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 101.1ல. இன்னைக்கு 5 குள்ள 1 தான் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன விளையாட்டுன்னு எதா இருந்தாலும் நான் தயாரா இருக்கேங்க அப்படின்னு களத்துல முதலாவதா குதிக்க வர நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம். மாலை நேரம். வணக்கம்.
5: யார் எங்க இருந்தீங்க ஐயா?
4: கந்தரவக்கோட்டை வட்டம் புதுடாரில இருந்து முத்து.
5: ஐயாவுக்கு எந்த எண் வேணும்?
4: எனக்கு 3 நம்பர் கொடுங்க.
3: 3 நம்பர் கொடுங்க. டோக்கனை வாங்கிக்கங்க. சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னாக்க உங்க நீங்க வந்து கதை சொல்ல தயாரா இருக்கீங்க அப்படிதானே? முதலாவதா வந்துட்டீங்க, அதனால உங்களுக்காக நான் வந்து மாத்துறேன் சரிங்களா. இந்த கூட்டத்துக்குள்ள ஒருத்தன் வந்து ஒரு கருப்பு ஆடு இருக்கும்ல, அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. பாருங்க. மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தல், இதுல ஒண்ணு வித்தியாசப்பட்டது அது எது? மறுபடியும் சொல்றேன். மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தல்.
4: செண்பகம் மேடம்.
3: செண்பகம் தான் அப்படின்றீங்களா? ஏன், எதுவா இருக்கு, எதனால இருக்கும்? நேயர்கள் கூட வரலாம்.
5: சுழி 4 3 1 இந்த முன்னணி பெண்ணோடு 246 102 1 அறிமுக நேயர்களுக்கான எண் 240 102 1. இப்ப வரக்கூடிய நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம்.
3: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க? வணக்கம். என்னஜி லைன் புடிச்சு
5: இணைப்புல இருக்காங்க,
3: யோசிக்கிறாங்களா? அதாவது லைன் புடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பதில யோசிக்கிறதுக்கு. வணக்கம், யார் எங்கிருந்து? ஒரு நிமிஷம் கதை. நம்ம எல்லாம் நிறைய கதை கதையா சொல்லுவோம் தானே, அப்படிதானே?
6: ஐயோ, கதையெல்லாம் சொல்ல வரவங்க
3: என்னங்க, வர்றவங்க எல்லாம் கதையெல்லாம் சொல்ல தெரியாதுன்னு என்னங்க, நெல்ல நம்மள எவ்வளவு கதை விட்டுருப்போம். இல்ல இல்ல, இங்க பாருங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுத்துறேன், அத வச்சு நீங்க ஒரு நிமிஷம் அப்படி நல்ல ஒரு கதைய அப்படி ஜோடிச்சு என்ன பண்ணுவீங்களோ, அப்படி ஒரு கற்பனை தானே சரிங்களா.
6: ட்ரை பண்றேன்.
3: ட்ரை பண்ணுங்க, அதுதான் நமக்கு தேவை சரிங்களா. சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய இயல்பா செய்யக்கூடிய வேலைகள் தான், அதை வச்சுதான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து நீங்க சொல்ல போறீங்க சரிங்களா. ஒரு பழைய கடிதம், வீடு சுத்தம் செஞ்சிட்டு இருக்கீங்க, திறக்காத பெட்டி ஒன்னு இருக்கு, குடும்ப நினைவு ஒண்ணு, உணர்ச்சி பூர்வமான முடிவு, இத வச்சு ஒரு கதை சொல்லுங்க பாப்போம். இப்ப நீங்க வீடு சுத்தம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெட்டி ஒன்னு இருக்கு, திறக்காத பெட்டி, இதுல என்னதான் இருக்கு அப்படின்னு பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லி
5: போயிருக்காங்க. கதையை உங்களை கேட்டுட்டு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
3: இல்ல, இது நீங்க கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு சொல்லுவீங்க. இப்ப உங்க வீட்டுல எடுத்திருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பீங்க, அதை அப்படியே ஒரு கதையா சொல்லுங்களேன். உணர்ச்சி பூர்வமா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இத வச்சு ஒரு குட்டி கதை சொல்லுங்க.
5: நன்றி.
3: இப்ப பாருங்க, இதை வச்சு நாங்க குறிப்பு சொல்லிட்டோம், இதை வச்சு இருக்க நேயர்கள் நான் நாளா நிறைய கதை கதையா சொல்லுவேங்க.
5: ரெண்டு கேள்வி வந்து வெளியே வந்துருச்சு, ஆனா பதில் இன்னும் வரல.

0: பதில் வரல. வரும்,
1: தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நேயர்களே. சுழி 4-3-1 இந்த முன்னிணைப்பினோட 240-102-1 இந்த எண்களை தொட்டு வாங்க.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டு நெஞ்சிருக்கும் வசந்தன் கோவின் வண்ண கோழங்கள்.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வண்ணக்குளங்களுக்கு இணைஞ்சிருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல. பாருங்க, எண்களையும் சொல்லியாச்சு, கேள்விகளையும் சொல்லியாச்சு.
2: என்ன அப்படின்னாக்க, திடீர்னு என்ன கதை சொல்லுங்கன்னா அதுக்கு எல்லாருமே இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? நிறைய பேர் வீட்டுல கதை எல்லாம் சொல்றீங்கள,
1: அதாவது டெய்லி அதைதானே கதையா கட்டி விட்டுட்டு இருக்கோம். அதே வந்து
2: ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போதுல நிறைய கதை கட்டி விட்டுருப்போம்ல, எக்ஸாம் பேப்பர் ஆன்சர் இல்லையே கதை கதையா.

0: எழுதிருப்போம், என்ன போங்க ஒரு கதை சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்குது. இப்ப
1: நாலு
0: என்ன அப்படின்னா, எல்லாரும் வர்றவங்க எல்லாம் ஐயோ இது எனக்கு தெரியல. இப்ப என்னன்னா, நம்ம அஞ்சு எண்ணுக்குள்ள என்னென்ன இருக்கு விளையாட்டு அப்படின்றத நம்ம சொல்லிருவோம் சரிங்களா. அப்பயாச்சும் வந்து தைரியமா விளையாடுறாங்களா அப்படின்றத பாத்துடலாம். இது ஒரு ஜாலி விளையாட்டு, ஒரு முயற்சி தான் நம்மளுக்கு தேவை. அது இங்க வந்து வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை இல்லையா. முயற்சி எடுக்கிறவங்களுக்கு தான் நம்ம வந்து முதல் பாராட்டு. இப்ப பாத்தீங்கன்னாக்க, ஒன்றாவது எண் அப்படின்ல வந்து பாத்தீங்கன்னா வித்தியாசமான ஒன்றை நீங்க கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பாடல் வரியை கண்டுபிடிக்கணும். மூணாவது கதை சொல்லுங்க. நான்காவது ஒரு கணக்கு, அதாவது சுடோக்கு சரிங்களா. அஞ்சு வந்து படத்துக்கான குறிப்புகளை கொடுத்துருவோம். அதை வச்சு அது என்ன படம் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்.
1: இப்ப பாருங்க யார் வராங்க, எப்படி ஜெயிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. வணக்கம்.
0: வணக்கம். என்ன
1: இனிப்புல இருக்கீங்க? யார் இங்க இருந்து?
0: வானிலையோட ஒலி அளவை குறைச்சு வச்சீங்கன்னாதான் நீங்க பேசுறது எல்லாருக்கும் கேக்கும்.
2: இருவருக்கும் மாலை வணக்கம். வணக்க ரத்தமா கணபதி.
0: கணபதி ஐயா சொல்லுங்க, நீங்களாச்சும் கதை சொல்வீங்களா? இல்ல நான் வேற என்ன ஒரு பழைய கடிகாரம் கிடைக்குது சரிங்களா, திடீர்னு அந்த நேரம் வந்து நின்றுது. ஒரே ஒரு ஆசையை நீங்க கேக்கலாம். நண்பர்கள் உங்க வாழ்க்கை மாறியது, இத வச்சு ஒரு கதை.
2: நண்பர்கள் வாழ்க்கை மாறியது.
0: ஆமா, ஒரு பழைய கடிகாரம், திடீர்னு நின்னு போன நேரம், ஒரே ஒரு ஆசையை மட்டும் நீங்க கேட்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் வாழ்க்கை பயணம் மாறியது, இதை வச்சு ஒரு கதை சொல்லுங்க. குட்டி ஸ்டோரி.
2: பழைய கடிகாரம், கடிகாரம் டைம் போடல இல்லையா, நண்பர்கள் வாழ்க்கை மாறியது.
0: ஆமா
2: சொல்லலாம்.
0: ஒரு சின்ன குட்டி ஸ்டோரியா சொல்லுங்க கடகடன்னு. கடிகாரம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க, என்ன கேட்கணும்னு நினைப்பீங்க? என்ன ஒரு பழைய கடிகாரம், நின்னு போன நேரம் சரிங்களா, ஒரே ஒரு ஆசை உங்களுக்கு கேட்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் வாழ்க்கை பயணம் மாறி போன வாழ்க்கை பயணம், அவ்வளவுதான். இப்ப ஒரு கடிகாரம் கிடைச்சிது, அது நீங்க ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னா என்ன கேப்பீங்க? அதெல்லாம் வச்சு கிரியேட் பண்ணி ஒரு கதையை சொல்வீங்களா?
3: மகிழம்,
0: மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தல்.
3: குல்முகர் வேற,
0: குல்முகர் தான் வேற அப்படின்றீங்களா?
1: எதனால அப்படிங்க ஐயா?
3: அது இந்த பூ வகையை சேர்ந்தது இல்ல. அது
0: பூ வகையை சேர்ந்தது இல்ல அப்படின்றீங்க. ஆனா ஒரு பாடல் எழுதி இருக்காங்களே, கேட்டிருக்கீங்களா நீங்க அத? குல்முகர் மலரே, குல்முகர் மலரே, கொல்ல பார்க்காதே அப்படின்னு மஜ்னு படத்துல ஒரு பாடல் இருக்கு. பொய்யா எழுதி வச்சிருக்காங்க போல. இல்ல
3: அடுத்தது வந்து இந்த கதையை வேணா ட்ரை பண்ணி பாக்கலாம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
3: அதாவது ஒரு பழைய ஓட்டு வீடு, அந்த ஓட்டு வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை சுத்தம் பண்றோம்.
0: சரி,
3: சுத்தம் பண்ணும் போது அந்த பழைய பொட்டி கிடைக்குது. அந்த பழைய பொட்டி பக்கத்துல ஒரு லெட்டர் ஒன்று இருக்கு. அந்த லெட்டரை எடுத்து படிச்சு போக, இந்த பொட்டி சாவி இந்த ஓட்டு வில்லையும் மேல இருக்குன்னு இருக்கு. அதை எடுத்து பொட்டியை ஓபன் பண்றாங்க.
1: ஐயோ சுவாரஸ்யம் தாங்கல.
3: வந்து பழைய பேனா, எழுதி வச்ச பேனா, பென்சில், ரப்பர், அடுத்தது ஒரு வெல்வெட் துணி, அது கீழே அஞ்சு பொற்காசுகள், அஞ்சு வெள்ளிக்காசு இருக்கு.
0: அஞ்சு வெள்ளிக்காசு
3: இருக்குங்க. நீங்க மட்டும் ரெண்டு காயின் எடுத்துக்காங்க அப்படி சொல்லி வெளியே இருக்கு.
1: ஒரு அளவுக்கு மேல சுவாரஸ்யம் தாங்காம சீக்கிரம் கதையை சொல்லுங்க. என்ன ஆர்வமா இருக்கு, அருவமா இருக்கு அப்படின்ற நிலைமைக்கு சீட்டு நுனிக்கே கொண்டு வர வச்சிட்டீங்க நீங்க. இதை தாங்க நாங்க எதிர்பார்க்கிறோம். உடனே உங்களுடைய அலைபேசி எடுத்துக்கோங்க. சொல்லி 4-3-1 இந்த முன்னிணைப்பெண்ணோட 246-102-1 அறிமுக நேரா இருந்தீங்கன்னா 240-102-1 இது பொன்னை கோலங்கள்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்தன் கோவின் வண்ண கோலங்கள்.
1: அனைத்து பிராண்ட் ஏசிகளும் மிக குறைந்த விலையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

மற்றும் ஃபாரன்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வண்ணக்கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
4: வீட்டு கிரக பிரவேசத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆபரேஷன் இப்பவே பண்ணணுமா? எவ்வளவு வேலை இருக்கு.
5: அம்மா, நம்ம டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட்ல லேட்டஸ்ட் மெட்பாட் ரோபோ சர்ஜரி இருக்கு. அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப துல்லியமா காம்ப்ளிகேட்டட் ஆபரேஷன் கூட பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் ரிகவரி, வலியும் கம்மி, ஒரே வாரத்துல நார்மல் லைஃப்க்கு திரும்ப முடியும்.
4: உண்மையாவா?
5: ஆமாமா, கேன்சர் ஆபரேஷன் கூட எஃபெக்டிவா பண்ண ஹெல்ப் பண்ணுது, அதுவும் காஸ்ட் எஃபெக்டிவா. அதிநவீன மெட்பாட் ரோபோ முதன்முறையாக தமிழ்நாட்டில், அதுவும் நம்ம திருச்சியில. டாக்டர் ஜி விஸ்வநாதன் ஹாஸ்பிடல் பிரைவேட் லிமிடெட், மாமலசாலை அண்ட் பாபு ரோட், திருச்சி.
6: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை. வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
7: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
8: வண்ணக்கோளங்கள் கேட்டிருந்திருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. ஏற்கனவே குவெஸ்டினை வேற அவுட் பண்ணியாச்சு, அதுக்கு பதில் சொல்றதுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தலாம். இல்ல, நான் வேற நம்பர் தாங்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்றக்கூடிய நேர்கள் கூட வரலாம்.
4: இப்போ ஒருத்தவங்க இனிப்புல வராங்க. வணக்கம். அட அட அட, இனிப்புல இருக்கிறவங்க உங்க வானிலைப்பட்டியோட ஒலியை கொஞ்சமா குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுறது எல்லாருக்கும் ரொம்ப தெளிவா கேட்கும். இனிப்புல இருக்கீங்களா?
8: அதாவது கஷ்டப்பட்டு லைனை பிடிச்சி அடடா பதில் சொல்ல முடியாத அளவுக்கு போயிடுச்சே. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? குவெஸ்டினை நீங்க சொன்னாதான் நாங்க பதில் சொல்ல வருவோன்ற மாதிரி ஒரு ஒருத்தரும் வந்து வந்து வந்துட்டு போறான், என்ன அர்த்தம்?
4: வணக்கம்
8: வணக்கம். அதாவது எப்படி இருக்கு தெரியுமா, எக்ஸாம் ஹாலுக்குள்ள வந்துட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் மறந்து வச்சுட்டு போய் படிச்சுட்டு வரன்ற மாதிரி இருக்கு.
4: சரி, என்ன கேள்வி? இன்னொரு முறை.
8: ஆமா, கேள்வி வந்து என்ன சொல்லலாம்னா, வித்தியாசப்பட்ட ஒன்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு. மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தள், இது வந்து சொன்னோம். இதுல ஒண்ணு வித்தியாசப்பட்டிருக்கு, அது எது அப்படின்றதுதான் நீங்க கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி யார் வந்திருக்கா? வணக்கம் வணக்கம், இணைப்பு இருக்கீங்க?
4: யாரு இங்கிருந்து?
8: பேரெல்லாம் நான் சொல்ல
4: மாட்டேன்ப்பா, அப்படின்ற ரகசியமா. வணக்கம்,
9: ஹலோ,
4: யாரு இங்கிருந்து?
9: திருச்சி ஒத்த கடையில இருந்து அச்சிவரதன் பேசுறேம்மா.
8: சொல்லுங்க ஐயா, இதற்கான பதில் கண்டுபிடிச்சிங்களா? மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தள், ஏற்கனவே ரெண்டு பேர் ரெண்டு பதில் சொல்லிட்டாங்க, பட் அதுதான் பதிலா அப்படின்றத நாங்க கடைசியா தான் சொல்லுவோம். நீங்க உங்க பதில சொல்லலாம். மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், செங்காந்தள்.
9: குல்முகர் நினைக்கிறேன்.
8: குல்முகர் தான் நினைக்கிறீங்க?
4: காரணம் என்னவா இருக்கும்?
9: காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
8: பூ வகை சேர்ந்தது,
9: மற்றதெல்லாம் பூக்கள், இது மட்டும் ஒரு வாசனை திரவியம்.
8: வாசனை திரவியமா தான் இருக்கும் அப்படின்றீங்களா?
4: சரி, இந்த பதில் சரியானதான் தெரிஞ்சுக்கலாம். நன்றிங்க ஐயா.
9: அம்மா,
8: உங்களுக்கான எண் வந்து இருக்குல்ல, நீங்க என்ன
9: இல்ல, அந்த எண் வேண்டாம். ஒரு நிமிடத்துல ஒரு கதை சொல்றேன்னு சொல்லி சொல்ல சொன்னீங்கல்ல, சொல்லட்டுங்களா?
8: சொல்லுங்க.
9: அதாவதுமா, ஒரு செல்வந்தர் ஒருவர் இறந்து விட்டார். அவர் அந்த சடலம் இடுகாட்டுக்கு போகும் பொழுது அவர் வண்டியில் இருந்து நிறைய சில்லறை காசுகளை இறைத்து விட்டு போகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் பின்னாடி செல்கின்றேன். அந்த இறைந்து விட்ட காசுகள் எல்லாம் ரோட்டில் இருக்கின்றன, அதை நான் எடுத்து பொறுக்கிக் கொண்டிருந்தேன். அப்போது ஒருவர் சொன்னார், இது தீட்டு காசு, பாவ காசு, எடுக்காதே என்று சொன்னார். இருந்தாலும் நான் எடுத்தேன். 75 ரூபாய் அந்த பணம் இருந்தது. போகும் வழியில் ஒரு மூதாட்டி ஒருவர் தர்மம் கேட்டுக் கொண்டிருந்தார். அந்த மூதாட்டிக்கு ஒரு

0: சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு அந்த காசுல நான் போனேன்னா இது வந்து பாவமா புண்ணியமா?
1: அது புண்ணியம் தான் இருக்கட்டும். இந்த கதை அண்ணா நீங்க வந்து நாங்க கேட்ட இதுலயே வரலையே, நாங்க கொடுத்த குறிப்புகள்லயே வரல. சரி, நீங்க சொந்த கதையா சொல்லிருக்கீங்க, இருந்தாலும் பாராட்டுகள் வாழ்த்துக்களையா.
2: அதாவது கேள்வியை நாம ஒன்று கேட்க
1: இல்லை, அவர் என்ன சொன்னார், ஆரம்பத்திலே லைன் பிடிக்கும் போது நான் லைன் பிடிச்சதுனால கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால இதையும் அவர் கவனிச்சிருக்க மாட்டார்ன்ற நம்பிக்கையோட அடுத்தடுத்து வரக்கூடிய நேர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா சுழி 4 3 1 என்ற முன்னிணைப்பினோடு 246 102 1 240 102 1 இந்த எண்களை தொட்டு வரலாம்.

ఇప్పుడు చూడు.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட

0: வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்கள், அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
4: வணக்கம் கேட்டிருக்கோம், திருச்சி FM ரெயின்போ.

0: வனக்கோளங்கள் கேட்டுச்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அஞ்சுக்குள்ள ஒன்றுன்னு சொன்னதுதான் தாமதம். அவங்க உங்களுக்கு பிடிச்சதே எடுக்கிறாங்க பாருங்க. மிச்ச எண்கள்லாம் தொடாமையே இருக்குது. அந்த எண்களை கண்டிப்பாக எல்லாரும் தொட்டு உள்ள இருக்கிற கேள்விகளை வெளியே கொண்டு வரணும், அதுக்கு பதிலும் சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இப்போ வரக்கூடிய நேயர் யார், இங்கிருந்து வருக? வணக்கம்.
1: சரஸ்வதி.
0: அட அட அட, என்ன ஒரு அமைதி.
1: வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்.

0: சரி கொடுத்துருவோமா.
1: தெரிஞ்ச சொல்றேன், வேற ஒருத்தர்
0: அதாவது எண்பதுகள்ல வந்த படம் தெரியுங்களா?
1: எண்பது எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க.
0: 80-90 ஓகேங்களா? 80-90 ஓகே. கூட்ஸ் வண்டி, குழந்தை சரிங்களா, நண்பன், கலெக்டர் அம்மா, கலெக்டரோட அம்மா.
1: கூட்ஸ் வண்டி, குழு குழுங்களா?
0: இது எல்லாம் இங்க பாருங்க, கூட்ஸ் வண்டி, அதுல ஒரு குழந்தை சரிங்களா, நண்பன், கலெக்டரோட அம்மா, காதல் தோல்வி வச்சுக்கோங்க.
2: நீங்களும் விளையாடலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கிறது திருச்சி சேலம் மங்களன் மகள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வனக்கோலங்கள்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.

0: வனக்கோளங்களுக்கு இணைஞ்சிருக்கோம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அஞ்சுக்குள்ள ஒண்ணு அப்படின்னு விளாண்டுட்டு இருக்கோம்.
1: ஆமா, இன்னும் இரண்டு எண்கள் வந்து சொல்லல. பாடல் வரிகள் வார்த்தை மிஸ்ஸிங், அது வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் சுடோக்கு வேற இருக்கு. அது பாத்தீங்கன்னாக்க நாளுக்கு நாலு கட்டத்தை நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறோம் சரிங்களா. என்ன அப்படின்னா, முதல் ரோல இரண்டாவது கட்டத்துல இரண்டு, மூன்றாவது கட்டத்துல நான்கு, அடுத்து இரண்டாவது ரோல முதல் கட்டத்துல ஒன்று, நாலாவது கட்டத்துல மூணு, மூணாவது ரோல முதல் கட்டத்துல நாலு, கடைசி கட்டத்துல ரெண்டு, நான்காவது ரோல இரண்டாவது கட்டத்துல ஒன்று, மூன்றாவது கட்டத்துல மூன்று. மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடலாம், ஏன்னா இப்ப வந்து தயாரா இருக்க மாட்டாங்க. பேப்பர் பென்சில் நான் எங்கமா எடுத்து வச்சேன், நீ பாட்டு சொன்னா நான் எப்படிமா எழுதுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திட்டிட்டு இருப்பாங்க சரியா. இப்ப சொன்ன கேப்ல கொஞ்சம் பேப்பர் எடுத்து வச்சிருப்பீங்க, அதனால மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். நாலுக்கு நாலு கட்டம் போட்டுக்கோங்க. முதல்ல ரோல இரண்டாவது கட்டத்துல இரண்டு, மூன்றாவது கட்டத்துல நான்கு, இரண்டாவது ரோல முதல் கட்டத்துல ஒன்னு, கடைசி கட்டத்துல மூணு, மூன்றாவது ரோல முதல் கட்டத்துல நான்கு, கடைசி கட்டத்துல இரண்டு, நான்காவது ரோல இரண்டாவது கட்டத்துல ஒன்று, மூன்றாவது கட்டத்துல மூன்று. ஆபத்து ஒண்ணுல இருந்து நாலுக்குள்ள நம்பரை நீங்க இதில் ஃபில் பண்ணணும். இதுதான் வந்து இந்த சுடோக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்புகள் கொடுத்தாச்சு. நம்ம விடை தெரிஞ்சவங்க வரலாம், இல்ல நான் அந்த பாடல் வரியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேர்கள் கூட வரலாம். இணைப்புல யார் வந்திருக்கா? வணக்கம்.
2: ரமேஷ்
1: அவர்களே வாங்க, வணக்கம்.
0: எந்த கேள்வி உங்களுக்கு வேணும்?
1: மறுபடியும் ஒரு தடவை சொல்றேன். முதல் ரோல இரண்டாவது எண் இரண்டு, மூன்றாவது எண் நான்கு,
2: மூன்றாவது எண்
1: நான்கு சரிங்களா. அடுத்து இரண்டாவது ரோல முதல் எண் முதல் கட்டத்துல ஒன்று, கடைசி கட்டத்துல மூணு, மூணாவது ரோல முதல் கட்டத்துல நாலு, கடைசி கட்டத்துல ரெண்டு, நாலாவது ரோல இரண்டாவது கட்டத்துல ஒன்னு, மூணாவது கட்டத்துல மூணு.
2: கட்டமே போடலையே,
1: கட்டமே போடலையே, கட்டம் கட்டுறீங்களேமா அப்படின்றீங்களா? இவ்வளவு தூரம் ஒரு வாசம் இல்லா கிளையின் மேல் நறு வாசம் உள்ள பூ வைப்பார், பூ வாசம் அதிசயமே. என்ன படம், என்ன பாட்டு? விடுபட்ட வார்த்தை அதிசயமே. அதாவது அந்த டேஷ்ல என்ன வரும்?
0: கோடிட்ட இடங்களை நிரப்பணும் நீங்க.
1: அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை,
0: கோடிட்ட
1: விடுபட்ட இடம் அதிசயமே.
0: மறுபடியும்
1: வரக்கூடிய
0: வானொலி.

0: வலியை கொஞ்சம் குறைச்சிக்கலாங்களா? குறைச்சிருங்க. கணித கட்டம் நிரப்ப தயாரா இருக்கீங்களா? முதல்ல இருந்து நாலுக்கு நாலு கட்டம் நீங்க வரைஞ்சுக்கணும்.
1: கட்ட போட்டீங்களா? முதல் ரோல இரண்டாவது எண் இரண்டு, மூன்றாவது எண் மூன்றாவது கட்டத்துல நான்கு, சரிங்களா? முதல் ரோல, முதல் ரோல இரண்டாவது கட்டத்துல ரெண்டு, மூணாவது கட்டத்துல நாலு. இப்ப நிரப்ப வேண்டிய எண்ணு ஒன்னோ மூணோ அப்படித்தானுங்களே? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது ரோல முதல் கட்டத்துல ஒன்னு, கடைசி நாலாவது கட்டத்துல மூணு, ஓகேங்களா? இப்ப நிரப்ப வேண்டிய எண்ணு ரெண்டும் நாலும் அப்படித்தானே? சரி, அடுத்து மூணாவது ரோல முதல் கட்டத்துல நாலு, கடைசி கட்டத்துல ரெண்டு. மூணாவது ரோல முதல் கட்டத்துல நாலு, கடைசி கட்டத்துல ரெண்டு. அடுத்து நாலாவது ரோல இரண்டாவது கட்டத்துல ஒன்னு, மூன்றாவது கட்டத்துல மூணு. இப்ப நீங்க நிரப்பலாம். மனசுக்குள்ள ஏதோ ஒரு நம்பரை போட்டு ஃபில் பண்ணுங்க.
2: அப்படிதான்.
1: என்ன அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு இன்னும் எளிமையாக்குறேன். முதல் கட்டத்துல நிரப்ப வேண்டிய எண்ணு மூணு ஒன்னும், அது எங்கன போடணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க, நாங்களே ஃபில் பண்ணிக்கிறோம்.
2: முதல் கட்டத்துல முதல் நம்பர் வந்து மூணு, கடைசி எண்ணு ஒன்னு,
1: சிறப்பு. ரெண்டாவது கட்டத்துல
2: நாலாவது ரூபால வந்து முதல்ல ரெண்டு, அப்புறம் கடைசியில நாலு.
1: சிறப்பு,
0: சிறப்பு,
2: சரிங்களா? மூணு ஒன்னு, அப்புறம் இங்க ரெண்டு, நாலு, இங்க ஒரு மூணு. ரெண்டாவது ரோல வந்து ரெண்டாவது கட்டம் நாலு, அப்புறமா ரெண்டு.
0: சிறப்பு.
2: மூணாவது ரோல வந்து ரெண்டாவது கட்டம் வந்து மூணு, அப்புறம் ஒன்று.
1: அடா அடா அடா, என்னங்க நீங்க சூரப்புள்ளியா இருக்கீங்க அப்படி? செம்ம போங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மனக்கணக்கே போட்டு எப்படி பாத்தீங்களா? அது கட்டத்தை அப்படி மனசாலே ஃபில் பண்ணிருக்காரு காத்துலே.
2: மறுபடியும் இல்ல இல்ல, சொன்னதுக்கு அப்புறம் நான் பேப்பர் எடுத்து எழுதுனேன்.
1: அப்படிங்களா? பரவாயில்ல, வாழ்த்துக்கள்.
0: இருந்தாலும் முதல் தடவையா கேள்வியை கேட்டு முயற்சி செஞ்சு வெற்றியாளர் ஆயிருக்கீங்க, வாழ்த்துக்கள் ஐயா.
1: அப்பா எல்லா நம்பருக்கான பதிலையும் சொல்லிடுச்சு. இருந்தாலும் இந்த நம்பர் வந்து இந்த வித்தியாசமான ஒண்ணு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம்.
0: மலர்கள்ல எது ரொம்ப வித்தியாசமான மலர் ஏன் அப்படின்னு கேட்டிருந்தோம். எல்லாரும் ஒரு ஒரு மலரை சொல்லி அதுக்கு காரணமும் சொன்னாங்க. எது சரியான பதிலா இருக்கும்
1: அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, மகிழம், மந்தாரை, குல்முகர், செண்பகம், இது எல்லாமே மரத்துல பூக்கக்கூடிய பூக்கள்.
0: சரி,
1: செங்காந்தல் மட்டும் கொடி, கார்த்திகை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து தெரிஞ்சிருக்கும். குல்முகர் வாசனை திரவியம் அப்படின்னு இருந்தாலும் அது குல்முகர் மலரே அப்படின்னு ஒரு பாட்டுகிற எழுதி இருக்காங்க. அதனால நம்ம மலர்னு அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். சரிங்களா? நேர்ல இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே கலகலப்பா சுவாரஸ்யமா போயிருக்கும் அப்படின்னு நம்புறோம். இருந்தாலும் இந்த ஒரு கதை வேற சொல்லல கடிகாரத்துக்கான கதை. சரி, நீங்க முயற்சி பண்ணுங்களேன். பழைய கடிகாரம் திடீர்னு நின்னு போன நேரம், ஒரே ஒரு ஆசை கேக்குற வாய்ப்பு, மாறி போன வாழ்க்கை, நண்பர்கள், இத வச்சு ஒரு கதைய வந்து யோசிச்சு. ஆமா, யோசிச்சுக்கிட்டே இருங்க ஒரு பாடலுக்கு கேப்புக்குள்ள, சரிங்களா?
3: புஷ்கரம் வேளாண்மை அறிவியல் கல்லூரி புதுக்கோட்டை வழங்கப்படும் பாடப்பிரிவுகள் BSc ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர் 4 இயர்ஸ், BSc ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் 4 இயர்ஸ். சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 7448633313.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
6: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
7: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், நேரம் 5:30. திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒலிபரப்பு 927 கிலோஹெர்ட்ஸிலும் மாலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

நேர்களே, நமது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றிரவு 10 மணிக்கு காலத்தை வென்ற காவிய கானங்களின் அணிவகுப்பில் ஞாபகர்தி நிகழ்ச்சி நேயர் விருப்பத்தில் நேயர்கள் பங்கேற்க 4-3-1 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1

0: நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றிய பெருமை பெற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடியை பாராட்டும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் புதுதில்லியில் நடைபெறுகிறது. 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டுள்ளனர். பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின், தெலுங்கு தேச கட்சித் தலைவர் திரு சந்திரபாபு நாயுடு, சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுனித்ரா பவார், ஜனசேனா கட்சித் தலைவர் பவன் கல்யாண் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் மாளிகையில் சந்தித்து பேசினார். தொடர்ந்து குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் சந்திக்கிறார். முன்னதாக தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக் கொண்டார். தமிழகத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் பெறுவது தடுத்து நிறுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருப்புங்கூர் கிராமத்தில் தற்காலிக நெல் கிடங்கை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்காலங்களில் கொள்முதல் நிலையங்களில் நெல் விற்பனை செய்யும் விவசாயிகளுக்கு தனித்தனியாக தார்பாய்கள் வழங்கி நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும் என்றார். மேட்டூர் அணையில் போதுமான அளவு தண்ணீர் இல்லை என்றும் அணை திறப்பு குறித்து ஒரு சில நாட்களில் அரசு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும் என்றும் மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் தீபமேற்றும் விவகாரத்தில் சமய நல்லிணக்கம் தழைக்கக்கூடிய வகையிலேயே முடிவுகள் எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளில் மாணக்கர் சேர்க்கைக்கான ரேண்டம் எண் இன்று இணையதளத்தில் வெளியாகிறது. ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்த 3 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு

வழங்கப்படும் இந்த எண்ணின் அடிப்படையில் கலந்தாய்விற்கு மாணவர்கள் அழைக்கப்படுவர். தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் மாவட்டத்தில் உள்ள அடவி நயினார், குண்டாறு, கருப்பா நதி, ராமநதி மற்றும் கடனாநதி அணை பகுதிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மழை, வெள்ளம் மற்றும் பேரிடர் தொடர்பான தகவல்களை தெரிவிக்க 1077 மற்றும் 0433-29054 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துரு ராவத் மனிஷா இணை முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

நாம் வலிமை மிக்கவராக இருப்பதை விட பொறுமை மிக்கவராக இருப்பதே சிறந்தது. பிறரை அடக்கி ஆழ்வதை விட நம் கோபத்தை அடக்கி ஆழ்வதே ஆகச் சிறந்தது. திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் அர்ப்பரிக்கவிருப்பது ஆரவாரம்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. நம்ம திருச்சிராப்பள்ளி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் அவர்களோட தலைமையில் வரும் 13 சனிக்கிழமை காலையில 10 மணியிலிருந்து மாலை 5:30 வரைக்கும் நடைபெறக்கூடிய தேசிய மக்கள் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம், மணப்பாறை, லால்குடி, துறையூர், முசிறி, ஸ்ரீரங்கம் மற்றும் தொட்டியம் தாலுகா நீதிமன்றங்களிலும் நடைபெறும். சமாதானமாக செல்லக்கூடிய குற்றவியல் வழக்குகள், அனைத்து வகையான சிவில் வழக்குகளுக்கு தீர்வு காண இந்த அரிய வாய்ப்பை பொதுமக்களும் வழக்காடிகளும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண் 9865280753. மீண்டும் ஒருமுறை நினைவிற்கு 9865280753.

0: நலம் தரும் யோகா. இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைகிறார் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.
1: யோகாங்கிறது வந்து நோய்கள் வராம நம்மளை தடுத்துக்கிறதுக்காக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால வந்த வாழ்நாள் நோய்கள்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க நிறைய விஷயங்களை ட்ரீட் பண்றதுக்கு இந்த யோகா பயிற்சிகள் ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சர்ஜரி ஆயிருக்கு, அந்த சர்ஜரியில இருந்து நான் சீக்கிரமா ரெக்கவரி ஆகி வரணும், ஒரு ஹார்ட் சர்ஜரியா இருக்கட்டும், ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரியா இருக்கட்டும், ஸ்பைனல் கார்ட் சர்ஜரியாக இருக்கட்டும், ஒரு அப்டமினல் சர்ஜரியா இருக்கட்டும், என்ன விதமான ஒரு அறுவை சிகிச்சைகள் நீங்க செஞ்சிருந்தாலும் அந்த அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்கிரமா உங்களை நீங்களே ரெக்கவரி பண்ணி கொண்டு வரதுக்காக இந்த யோகா பயிற்சிகள் வந்து ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா யோகாங்கிறது இந்த 10 வருடத்துல நான் பிராக்டிஸ் பண்ண வரைக்கும் நிறைய பேருக்கு வந்து 2-3 தடவை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி டாக்டர்ஸ் அனுப்புனதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் தொடர்ந்து அவங்க யோகா பயிற்சிகள் செய்யும்போது 7-8 கிலோ வரைக்கும் உடல் எடை குறைஞ்சி, நீர்க்கட்டிகளோட அளவுகள் குறைஞ்சி, அவங்க ஒரு ஹெல்த்தியான லைஃபை லீட் பண்ணும்போது அதுக்கப்புறம் அவங்க ஒரு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் போகிறாங்க அப்படின்னா அந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆகி உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல இருக்கட்டும், டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சி செக்ஷன் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறம் நான் எப்படி யோகா பண்ணுறது, பொதுவாகவே நம்ம ஊர் எல்லாமே ஒரு

0: கருத்தூருக்கு என்னன்னா ஆபரேஷன் பண்ணாங்க, முதுகு தண்டில் ஊசி போட்டாங்க, அதனால எனக்கு வந்து முதுகு வலி வந்துருச்சுங்கிற ஒரு பொய்யான ஒரு தகவல் வந்து நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி முதுகு வலி வராமல் இருக்கிறதுக்கு நம்மளை நாமளே ஒரு ஹெல்த்தியாக ஒரு ஃபிட்டாக நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் நமக்கு நடக்கக்கூடிய அந்த ரெக்கவரி ஃபேஸ் வந்து சீக்கிரமாக நடக்கிறதுக்கும் இந்த யோகா பயிற்சிகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டீனேஜில் இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், மேபி தைராய்டு ஹார்மோன்ஸாக இருக்கலாம், இல்லைனா பிசிஓடி பிசிஓஎஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்துட்டு அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது மூலயமா அவங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ண முடியாமல் ரொம்ப தடுமாறிட்டு இந்த டே ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு யோகா ப்ராக்டிசஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு சுகர் வந்துருச்சு, எனக்கும் சுகர் வந்துருமா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருப்பாங்க. எனக்கு 32 வயசாச்சு, 35 வயசாயிடுச்சு, எங்கள் தாத்தா பாட்டிக்கெலாம் சுகர் இருந்துச்சு, எனக்கு வந்துருமா அப்படின்னு கேட்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக்காக வரக்கூடிய நோய்களை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸை நம்மளோட எக்ஸசைஸ் பேட்டர்னை மாற்றினாவே போதும், நம்மளால் அதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். அதுக்காகவும் இந்த யோகா பயிற்சிகள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நோய்கள் வராமல் தடுக்கிறது மட்டும் இல்லைங்க, நோய்களை சரி பண்ணவும் செஞ்சுருக்கு. அதாவது ஒரு டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க, மருந்து மாத்திரைகளோட அளவுகள் அதிகமாகிட்டே இருக்கும், பட் இன்சுலின் வந்து கண்ட்ரோலே இருக்காது, அவங்களால வந்து ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியாது. அந்த மாதிரியான இருக்கவங்க எல்லாத்துக்குமே யோகா பயிற்சிகள் செய்யும்போது அந்த இன்சுலினோட லெவல் வந்து திரும்பி பேக் டு நார்மலுக்கு வரதாக இருக்கட்டும், அண்ட் நம்மளோட ஹெல்த் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிவியாரிட்டி. இப்போ எனக்கு வந்து ஒரு டயபெட்டிஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த டயபெட்டிஸோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாமல் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்லையே என்னை டயபெட்டிஸை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த யோகா ப்ராக்டிசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தெரப்பியூட்டிக் யோகான்னு ஒரு விஷயம், நம்மளோட நோய்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒருத்தரோட உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அந்த தெரப்பியை வந்து நம்ம உடம்புல அப்ளை பண்ணும்போது அந்த பயிற்சிகள் நம்மளுடைய இன்டர்னலாக போயிட்டு நிறைய ஹார்மோனல் மாற்றங்களை கொண்டு வருது, அந்த மாற்றங்கள் வந்து நம்மளோட லைஃப் லாங் வந்து நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்குது. நான் தான் யோகா பண்ணால் எனக்கு வந்து சக்கரை வியாதியே குறைஞ்சிரும்ல, அதனால் நான் மருந்து மாத்திரைகளை விட்டுடலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக அப்படி விடக்கூடாது. ஏன்னா யோகா பயிற்சிகள் பண்ணி ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் உங்களோட சுகர் லெவலை நம்ம மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணிட்டு நீங்கள் எத்தனை மாத்திரைகளை எடுத்துட்டீங்கன்னா படிப்படியாக தான் நம்ம மாத்திரைகளை குறைக்கணுமே தவிர, நான் இன்னையிலேருந்து யோகா பண்ண போகிறேன்னு சொல்லி 2 நாள் யோகா பண்ணியிருப்பீங்க, மாத்திரைகளையும் விட்டுருப்பீங்க, மறுபடியும் உங்களோட சுகர் லெவல் அதிகமாகிடும், இந்த யோகானால தான் எனக்கு வந்து சுகர் அதிகமாகச்சுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஸோ யோகா பயிற்சிகள் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு நோய்கள் இருக்குது, நான் ஒரு லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா படிப்படியாக தான் குறைக்க முடியுமே தவிர, இதை நான் யோகா பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லி அப்படி எல்லா மாத்திரைகளையும் விடுறதுல எந்த யூஸும் இருக்காது. இது வந்து நம்மளுக்கு அந்த நோயினோட தீவிரத்தை வந்து இன்னும் அதிகமாக்க தான் செய்யுமே தவிர கண்டிப்பாக குறைக்காது. ஸோ யோகா உங்களுடைய நோய்களை வராமலும் தடுக்கும். வந்ததுக்கப்புறம் நான் என்ன டாக்டர் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் இதே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் டிசீஸ்லேயே நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் உங்களுக்கு இந்த யோகா ப்ராக்டிசஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம்லலாம் நான் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் யோகா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்களோட ரெக்கவரி ஃபேஸ்க்கு யோகா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலம் தரும் யோகா, வழங்கியவர் திருச்சி யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் அகில் ஷர்மிளா அவர்கள்.

ஆர்ப்பரித்துக் கொண்டிருப்பது ஆரவாரம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில். அடுத்ததா நம்ம திருச்சி மற்றும் நாகை மாவட்ட இளையோர்களுக்கான அறிவிப்பு தாங்க. இது சமுதாய வளர்ச்சிக்கு சேவையாற்றக்கூடிய இளைஞர்களது பணியை அங்கீகரிக்கும் பொருட்டு முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று 15-35 வயது வரை உள்ள 3 ஆண்கள் மற்றும் 3 பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருது. இந்த விருது ₹1,00,000 ரொக்கமும் பாராட்டு பத்திரம் பதக்கம் ஆகியவை உள்ளடக்கியதாகும். அதன்படி 2026 ஆண்டுக்கான முதலமைச்சர் மாநில இளைஞர் விருது எதிர்வரும் ஆகஸ்ட் 15 அன்று நடைபெறக்கூடிய சுதந்திர தின விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்க இருக்கு. இந்த விருது தொடர்பா உங்களுக்கு 15-35 வயது வரை உள்ள ஆண் பெண் ஆகியோர் விண்ணப்பிக்கலாம். கடந்த ஏப்ரல் 1, 2025 அன்னைக்கு 15 வயது நிரம்பியவராகவும் மார்ச் 31, 2026 அன்று 35 வயதுக்குள்ளாகவும் இருக்கணும். கடந்த நிதியாண்டில் அதாவது 2025-26 வரை மேற்கொள்ளப்பட்ட சேவைகள் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படும். விருதிற்கு விண்ணப்பிக்க முன்பு குறைந்தபட்சம் 5

வருடங்கள் தமிழகத்தில் குடியிருந்தவராக இருக்கணும். இதற்கான விண்ணப்பத்தை sdat.tn.gov.in என்ற இணையதளம் மூலமா நீங்க ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி மாலை 5:45. மேலும் விவரங்களுக்கு மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் அண்ணா விளையாட்டரங்கம் திருச்சிராப்பள்ளி என்ற முகவரியில் நேரிலேயோ அல்லது 03-4-3-1-2-4-2-0-6-8-5 என்ற எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீண்ட காலம் தொடர்ச்சியாக பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்துள்ள திரு நரேந்திர மோடிக்கு பாராட்டு தெரிவித்து மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இன்று புதுதில்லியில் அமைச்சரவை கூட்டம் தொடங்கியதும் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமைச்சர்கள் அனைவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்தனர்.
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்
2: இதனைத் தொடர்ந்து பிரதமருக்கு பாராட்டு தெரிவிக்கும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் முன்மொழிந்தார். திரு நரேந்திர மோடி 4,399 நாட்கள் பிரதமராக தொடர்ச்சியாக பணியாற்றியதன் காரணமாக இந்நாள் நமது ஜனநாயக வரலாற்றில் முக்கியமான மைல்கல்லாகும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னர் 1952 முதல் 1964 ஆண்டு வரை பிரதமராக ஜவஹர்லால் நேரு 4,398 நாட்கள் பணியாற்றியதுதான் சாதனையாக இருந்ததாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டு நலனுக்கே முக்கியத்துவம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு வருவதன் காரணமாக திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றது முதல் மக்கள் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் பட்டியலிட்டு அந்த தீர்மானத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது.

0: மோடியின் தலைமையின் கீழ் இந்தியாவின் வளர்ச்சி புதிய சாதனைகளை படைக்கும் என்றும், அடுத்த 21 ஆண்டுகளுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கு எட்டப்படும் என்று முழுமையாக நம்புவதாகவும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது என்றும், அதனை மத்திய அமைச்சரவை இன்று கொண்டாடியுள்ளதாகவும் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து 12 ஆண்டுகள், இவருடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. அந்த மகத்தான பங்களிப்பை இன்றைக்கு அவரது அமைச்சரவை கொண்டாடி இருக்கிறது. ஏழை மக்கள் கிட்டத்தட்ட 25 கோடி ஏழை எளியவர்கள் 12 ஆண்டு கால ஆட்சியினால் கை தூக்கி விடப்பட்டிருக்கிறார்கள். 12 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிக முக்கியமான வளர்ச்சி என்பது அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கின ஒரு சமூகம் சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்கு என்பதையும் இந்த தீர்மானத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மிக முக்கியமான இந்த 12 ஆண்டு காலகட்டத்தில் நடைபெற்ற முக்கியமான செய்திகளில் ஒன்று, அந்நிய தேசங்கள் நம் மீது பல்வேறு விதமான தாக்குதல்களை தொடுத்த போதும் நம்முடைய ஒரு வலிமையை நாம் அவர்களுக்கு காண்பித்து இருக்கிறோம். அதே மாதிரி அவருடைய தொலைநோக்கு பார்வை கனவு என்பது விக்சித் பாரத் என்று சொல்லக்கூடிய வளர்ந்த பாரதம். 2047க்குள் நாம் வந்து ஒரு வளர்ந்த தேசமாக, சர்வதேச அளவில் நாமை ஒரு வளர்ந்த பாரதமாக முன்னிறுத்த வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பல்வேறு திட்டங்களை அவர்கள் வந்து அமல்படுத்தி வருகிறார்கள். இந்த திட்டங்கள் அத்தனையுமே நாங்கள் வந்து திறமேற்கொண்டு செய்வதற்கும் வகையிலும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்பதற்கும் இந்த அமைச்சரவையானது தீர்மானத்தை நிறைவேற்றி தங்களுடைய உறுதிப்பாட்டை வந்து வெளிப்படுத்தி இருக்கிறது.
0: தமிழக முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனையும் திரு விஜய் சந்தித்து பேசினார். பின்னர் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் முதலமைச்சர் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். நிதி ஆயோக் ஆட்சி மன்ற குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் தில்லி சென்றுள்ளார். இக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, தொடரும் பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் தவிக அரசு இந்த 3 சேனல்களை முடக்கியுள்ளதாக குறை கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் 4வது தூணான ஊடகங்கள்தான் அரசின் தவறுகளை சுட்டிக்காட்டுவதிலும் மக்களின் அன்றாட பிரச்சினைகளை அரசுக்கு எடுத்துச் செல்வதிலும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிப்பதன் மூலம் ஆட்சியின் அவலங்கள் மக்களிடம் சென்றடையாமல் தடுத்திட முடியும் என்று தவிக அரசு எண்ணுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தவிக அரசின் இந்த நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊடகங்களின் குரல் வலையை நெரிக்கும் வகையில் தவிக அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தவிக அரசுக்கு எதிரான செய்திகளை ஒளிபரப்பியதற்காக 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், அந்த சேனல்களின் ஒளிபரப்பு தொடர தவிக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவும் தவிக அரசின் இந்த நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. 3 செய்தி சேனல்கள் அரசு கேபிளில் முடக்கப்பட்டதற்கு தொழில்நுட்ப கோளாறுதான் காரணம் என்று கூறுவது ஏற்க முடியாது என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: 3 சேனல்கள் முடக்கப்பட்டது என்பது சரியான வார்த்தை கிடையாது. சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனங்களினுடைய தலைமை அதிகாரிகளுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு நாங்கள் பேசியிருக்கிறோம். சில செட் ஆஃப் பாக்ஸஸ்ல மட்டும் தற்காலிகமாக அது வந்து ஒளிபரப்ப முடியாத ஒரு சூழல் இருக்கு. அப்ப இதை மேற்பார்வை செய்யறதுக்கு ஒரு வெண்டார் கூட நம்ம வந்து ஏற்கனவே அக்ரிமெண்ட் போடப்பட்டிருக்கு. அவர்கள் வந்து சென்னையில துரிதமாக செயல்பட்டு முழு வீச்சில் அதை சரி செய்வதற்காக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால இது வந்து வேற தனி காரணமோ அல்லது முடக்கப்பட்டது என்பது ஏற்புடையதல்ல. அப்வேகமா அந்த வெண்டார்ஸ் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மேலும் தொழில்நுட்ப வல்லுநர்களும் அதுல வந்து சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளர்

0: செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை மத்திய வங்கக்கடல் பகுதிகள் முதல் கடலோர கர்நாடக பகுதிகள் வரை கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் உள் கர்நாடக வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் மே 14 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக குறையக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பள்ளிவாசல்களில் பணியாற்றும் உலமாக்களுக்கு மானிய உதவியுடன் இருசக்கர வாகனம் வாங்க விரும்புவோர் உரிய ஆவணங்களுடன் சிறுபான்மையினர் அலுவலகங்களில் வரும் 30 தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். தென்மண்டல காவல்துறை தலைவர் திரு விஜயேந்திர பிதாரி தலைமையில் உயரதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று திருநெல்வேலியில் நடைபெற்றது. விழுப்புரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143-142 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் சிட்னி செலன்வெர்ஜரை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜாக்ரேப் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிக்கா பத்ரா, மானவ் தாக்கர் இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை போலந்தின் மரேக் படோஸ்கி, சுசன்னா வெயில்கோஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்ற தலைவராக திகழ்வதாக மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் சேவையிலிருந்து 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டிருப்பது கடும் கண்டனத்திற்கு உரியது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் 3 செய்தி தொலைக்காட்சிகளின் ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: எங்களோடு தொடரும் உங்களின் பயணம் சிறக்க வாழ்த்துக்களோடு உங்களை தொடரும் இது திருச்சி வானொலி.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவன் எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக் போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ் எல்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: ஆகாஷ்வாணி ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் கார்த்திகேயன்.
1: ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை நிலவும் நகர்ப்புற பகுதிகளுக்கும் ஊரக குடியிருப்புகளுக்கும் காவிரி ஆற்றினை நீர் ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கப்பட்டு ரூபாய் 2,819 கோடி வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 நகராட்சிகள், 5 பேரூராட்சிகள் மற்றும் 11 ஒன்றியத்தில் உட்பட்ட 2,306 ஊரக குடியிருப்புகள் பயன்பெற உள்ளன. இத்திட்டத்தில் கரூர் மாவட்டம் நஞ்சைப்புகலூர் என்னும் இடத்தில் காவிரி ஆற்றில் ஒரு உட்கொள்ளும் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு பெறப்படும் நீர் 50 கிலோமீட்டருக்கு அப்பால் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சியில் அமைக்கப்பட்டுள்ள 135 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது 65 மில்லியன் லிட்டர் சுத்திகரிக்கப்பட்டு வருகின்றது. சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் 2 பிரிவுகளாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு 36 மில்லியன் லிட்டர் நீரேற்று குழாய்கள் மூலம் கொண்டு செல்லப்பட்டு வருகின்றது. இத்திட்டத்தின் மூலம் நகர்ப்புற பகுதிகளுக்கு 55,068 புதிய வீட்டிணைப்புகள் வழங்கப்பட உள்ளது. இத்திட்டத்தினை வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் புதிய கூட்டு திட்ட பணிகளை விரைவுபடுத்தி குறித்த காலத்திற்குள் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் அறிவுறுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் ராஜீவ் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்கள். இந்த ஆய்வின் போது பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தில் மண்டபம் பேரூராட்சி முனைக்காடு கடற்கரை பகுதியில் மீனவர்களுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்ட கடற்பாசி விதைகளை தெப்பத்தில் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு மீனவர்கள்

0: கேட்ட இந்ததுடன் தொடர்ந்து இந்த திட்டத்தின் கீழ் மானிய விலையில் வழங்கப்பட்ட கூண்டு மீன் வளர்ப்பு தொடர்பாகவும் மீனவர்களிடம் அமைச்சர்கள் கேட்டறிந்தனர். மேலும் அப்பகுதியில் வசிக்கும் மீனவர்களிடம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் மீனவர்களுடன் கலந்துரையாடி கேட்டறிந்ததுடன் உங்களுக்கு தேவைக்கேற்ற அரசின் திட்டங்கள் உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்தனர். பின்னர் ராமேஸ்வரத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உட்பொருத்தும் மற்றும் வெளிப்பொருத்தும் இயந்திரங்களை வழங்கினார். பின்னர் பாமன் மீனவர் குடியிருப்பு பகுதிக்கு சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் 12 மீனவர்களின் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் கூறியதுடன் சிறையிலிருந்து விடுவித்துக் கொண்டுவர தமிழக முதலமைச்சர் மூலம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் டாக்டர் விஜய கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர், சிறுபான்மையினர், மாணவர் மற்றும் மாணவியர்களுக்கென விடுதிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. பள்ளி மாணவர்களுக்கு 33 விடுதிகளும், மாணவிகளுக்கு 22 விடுதிகளும், கல்லூரி மாணவர்களுக்கு 4 விடுதிகளும், மாணவிகளுக்கு 6 விடுதிகளும் செயல்பட்டு வருகின்றன. பள்ளி விடுதிகளில் 4ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயில்கின்ற மாணவர் மாணவிகளுக்கும், கல்லூரி விடுதிகளில் பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, ஐடிஐ மற்றும் பாலிடெக்னிக் படிப்புகளில் பயிலும் மாணவ மாணவியர்கள் சேரலாம். பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, சீர்மரபினர் விடுதிகளில் அனைத்து வகுப்பைச் சார்ந்த மாணவர் மாணவியர்களும் குறிப்பிட்ட விகிதாச்சார அடிப்படையில் சேர்த்துக் கொள்ளப்படுகின்றனர். விடுதிகளில் சேர்வதற்கு பெற்றோர் அல்லது பாதுகாவலர்களது ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு மிகாமலும், இருப்பிடத்திலிருந்து பயிலும் கல்வி நிலையத்தின் தொலைவு குறைந்தபட்சம் 8 கிலோமீட்டருக்கும் மேல் இருக்க வேண்டும். தகுதியுள்ள மாணவ மாணவியர்கள் விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இருந்தோ இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரும் 18ஆம் தேதிக்குள்ளும், கல்லூரி மாணவர்கள் வரும் ஜூலை 15ஆம் தேதிக்குள்ளும் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் இச்சலுகைகளை பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார்.
1: ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கார்த்திகேயன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்திற்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். வளர்ச்சியின் வேகத்தை விரைவுபடுத்தவும் இது உதவியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளுக்கும் மேலாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிலையான ஆட்சியை வழங்கி வருவதோடு மட்டுமன்றி அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை உறுதி செய்துள்ளதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் தொடர்ந்து அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுவோம் என்றும் பிரதமர் கூறியிருக்கிறார். நாட்டின் பிரதமராக 4,399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்ததற்காக வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர்களுக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 2,169 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் அமராவதியில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு வளாகத்தை கட்டுவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினாா்.

0: 10,000 பேர் தங்கும் அளவிற்கு 1,299 கோடி ரூபாய் செலவில் இந்த குடியிருப்பு வளாகம் கட்டப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கடற்படைக்கு 449 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன கருவிகளை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் பாதுகாப்பு அமைச்சகம் கையெழுத்திட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்றிடமிருந்து இந்த கருவிகள் கொள்முதல் செய்யப்பட உள்ளதாக பாதுகாப்புத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய சாதனைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியதாகும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாடே இதற்கு காரணம் என குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளதாகவும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக மிகப்பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தமாக தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் கல்வி உச்சி மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசின் கடந்த 12 ஆண்டுகால சாதனைகளில் இந்த சீர்திருத்த நடவடிக்கை முக்கிய இடம்பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இந்த கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார். மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் மூலம் 16 கோடிக்கும் மேற்பட்ட ஊரக குடியிருப்புகள் பயனடைந்திருப்பதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 81% ஊரக பகுதிகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் இந்த திட்டத்தின் கீழ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டபோது ஊரகப் பகுதிகளில் உள்ள 3,23,00,000 குடியிருப்புகள் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் வசதி பெற்றிருந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது 16 கோடி குடியிருப்புகள் இந்த வசதியை பெற்றிருப்பதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கான உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் 3ஆம் கட்ட திட்டத்திற்காக 96 நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் மூலம் 12,822 கோடி ரூபாய் முதலீடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஜவுளித்துறையின் செய்திக்குறிப்பு கூறுகிறது. இதில் 22 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை குறித்து தவறான செய்திகளை வெளியிடுவதை ஊடகங்கள் தவிர்க்க வேண்டும் என அதற்கான தேசிய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ஹோமியோபதி மருத்துவ முறை தொடர்பாக பல்வேறு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை அடுத்து தேசிய ஹோமியோபதி ஆணையம் இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறது. 2020 ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டத்தின்படி ஹோமியோபதி சட்டப்பூர்வமான மருத்துவ சிகிச்சை முறை என்றும் அந்த ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹோமியோபதி மருந்துகள் அனைத்து மருந்து கட்டுப்பாடு வாரியத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழில் வளர்ச்சித்துறையின் இணைச் செயலர் திரு சுமித் ஜரகல், கடந்த 12 ஆண்டுகளில் நேரடி அந்நிய முதலீடு 169% வளர்ச்சி கண்டுள்ளதாக தெரிவித்தார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் போன்றவை இதற்கு உதவியதாக அவர் குறிப்பிட்டார். தொழில் புரிவதற்கான நடைமுறைகள் எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதிலும் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சுமித் ஜரங்கல் தெரிவித்தார். சிறு நிதி நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத திட்டத்தை நீட்டிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்படி இந்த திட்டம் ஆகஸ்ட் 1 இறுதி வரை அல்லது 20,000 கோடி ரூபாய் அளவிற்கு உத்தரவாதத் தொகை வழங்கும் வரை நீட்டிக்கப்படுவதாக நிதி அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் 770 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.

0: பீகாரில் சமூக பாதுகாப்பு ஒய்வூதிய திட்டங்களின் பயனாளிகளுக்கு 1100 கோடி ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் திரு சம்ராஜ் சௌத்ரி இன்று விடுவித்துள்ளார். இந்த தொகை 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் திருமதி சுஷ்மிதா தேவ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணனை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் சமர்ப்பித்தார். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். மக்கள் குடியிருக்கும் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியதாகவும் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் ஆப்கான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஆப்கான் வான்வழி பகுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தீவிரவாத முகாம்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியுள்ளது. இந்த தாக்குதலில் 26 பேர் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17 21-18 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இஷிகா ஜெய்ஸ்வாலை வென்றார். புகெட் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்திகா தாக்கர் சோனாலி சிங் இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. உஸ்பெகிஸ்தான் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 3வது சுற்று முடிவில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி முதலிடத்தில் உள்ளார். பிரேசிலின் சா ஜோஸில் நடைபெற்று வரும் சர்வதேச இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரிஷா கோயல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் பர்னீத் கவுர் மற்றும் குஷால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் பர்னீத் கவுர் 143 142 என்ற புள்ளிக்கணக்கில் அமெரிக்காவின் சிட்னியை வென்றார். குஷால் தலால் 2வது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரிஷப் யாதவை வென்றார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இந்தியாவின் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அகமதாபாத் மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தான்யா ஹேமந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் இணைந்திருப்பது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.
2: மக்கள் சேவையில் இளமை குன்றா 86 ஆண்டுகள் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சி வானொலியின் அன்பலைவரிசையோடு.

0: உழவர் உலகம்.
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம்.
0: இயற்கையோடு இணைவோம். இயற்கை வழி வேளாண்மை செய்யும் உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் இன்று உணவுக்காடு வளர்ப்பு காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. உடன் உரையாடுகிறார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து அறிவிப்புகளும் இடம்பெற கேட்கலாம்.

சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கவும் நிலையான உணவு உற்பத்தியை உறுதி செய்யவும் நச்சுத்தன்மையற்ற ஆரோக்கியமான உணவை அனைவருக்கும் வழங்கவும் உணவு காடு என்பது அவசியமாகிறது. உணவு காடு வளர்ப்பில் பல பயிர்களை, குறிப்பாக பல வகையான பல வகை மரப்பயிர்களை ஒரே இடத்தில் சாகுபடி செய்வதால் மண்ணும் வளமாகிறது, மனிதனுக்கும் சத்துக்கள் நிறைந்த இயற்கையான பழங்களும் கிடைக்கின்றன. மண்ணில் இருக்கும் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் பெருகவும் ரசாயன கலப்பு இல்லாத இயற்கையாகவே பயிர்கள் வளரும் சூழலை உருவாக்கவும் உணவு காடை வளர்க்க மக்கள் தயாராக வேண்டும். மாற்றத்தை வரவேற்கும் ஏற்றுக்கொள்ளும் உழவர்களை அடையாளம் கண்டு அவர்களை

0: பலப்படுத்தி வரக்கூடிய பணியை உள்ளார்ந்து செய்து வரக்கூடிய காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்கள் உணவு காடு குறித்து என்ன சொல்கிறார்? ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயாவின் முதல் கேள்வி என்னவாக இருக்கும்?
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம்.
1: இப்போ இந்த உணவு காடு அப்படின்னு சொல்றீங்களா, அப்படின்னா
2: என்னங்க? உணவுங்கிறது ஒரு 30% வந்து மரங்கள்லேருந்து வர பழங்கள்லேருந்து சாப்பிடணும்னு சொல்றாங்க. இன்னொன்று ஒரு யோகா மார்க்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வாழ்ற பகுதியிலேருந்து 40 கிலோமீட்டரில் என்ன விளையுதோ அதை சாப்பிட்டாலே ஆரோக்கியமாக இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் உணவு காடு தான் வந்து நிறைவேற்றும். உணவு காடுனா இது வந்து ஏற்கனவே நம்ம கலாச்சாரத்தில் இருந்தது தான். இப்போ நீங்களும் நானும் வந்து கிராமத்தில் இருந்தோம். நம்ம வந்து ஒரு கொய்யா பழம், ஒரு நவா பழம், ஒரு இளந்த பழம், ஒரு நறுவிலின்னு சொல்லுவாங்க, ஒரு மூக்குசலி பழம், இந்த மாதிரி வந்து கிராமங்களில் என்ன இருந்துச்சோ அதை சாப்பிட்டு தான் வளர்ந்தோம். நம்ம ஆப்பிள் ஆரஞ்செலாம் பார்க்கல. நானும் என்னுடைய வயசில் நான் காலேஜ் போகிற வரலையும் ஆப்பிள் ஆரஞ்செலாம் பார்த்தது கிடையாது. அதேமாரி காய்கறிகளில் வந்து கேரட்டோ பீட்ரூட்டோ நான் பார்த்தது கிடையாது. பீக்கங்காய், அவரைக்காய், புடலங்காய், இப்படி நம்ம பாரம்பரியத்தில் என்ன இருந்ததோ அதை விளைஞ்சி சாப்பிட்டு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தோம். இன்னைக்கு வந்து பழங்களில் அது கிடைக்குது இது கிடைக்குன்னு தேடி தேடி எதுதோ சாப்பிட்றோம், வெளிநாடுகளில் எக்ஸோட்டிக்கை சாப்பிட்றோம். ஆரோக்கியம்லாம் ஒன்றும் மேம்படலை, கீழே தான் போயிட்டுருக்குது. அப்போ மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் திரும்ப அந்த உணவு காடை. ஏன்னா இப்போ வந்து எல்லாமே என்னென்னா பொருள் நோக்கில் போயிட்டு, விவசாயங்கிறது வந்து வாழ்வியலாக இருந்துச்சு, அப்போ எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தோம். இப்போ கமர்ஷியலாக பண்ண ஆரம்பித்த பிறகு அது மோனோ கல்ச்சராக போயிட்டாங்க. ஏதோ ஒரு பழத்தை விளைவிக்கிறது, அதை ப்ரமோட் பண்ணுறது, அதை சாப்பிட்றது, அப்படி ஆயிடுச்சு. நிறைய சிறு பழங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம், அதெல்லாம் இப்போ அழிஞ்சிருச்சு எல்லாமே. இந்த உணவு காட்டில் என்னென்னா, ஒரு வீட்டில் மாடியில் வேணாலும் வச்சுக்கலாம், கொல்லப்பக்கத்தில் வேணாலும் இருக்கலாம், பப்பாளியாக இருக்கலாம், கொய்யாவாக இருக்கலாம், மாதுளை இருக்கலாம், சப்போட்டாக இருக்கலாம், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சின்ன இடத்துல கூட வளர்க்க முடியும். வளர்த்து எல்லாத்தையும் கலந்து சாப்பிடும்போது தான் ஆரோக்கியம் மேம்படும். இதை வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, ப்ளஸ் இதில் கமர்ஷியலும் பண்ணிக்க முடியும். இது ஒரு பப்பாளி வந்து வளர்க்குறீங்க, இது மோனோ கல்ச்சராக வளர்க்க, மல்டி ஸ்பீசிஸாக வளர்க்கும்போது என்ன நடக்குன்னா நோய் வராமல் தவிர்க்க முடியும். இப்போ நோய் இந்த பூச்சிகள்லாம் வர்றதுக்கு காரணம் வந்து, பூச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாசனையிலிருந்து இருத்து தான் வருது. நீங்கள் மோனோ கல்ச்சராக பண்ணும்போது என்ன நடக்குன்னா, அதுக்கான பூச்சிகள் வந்து அதை சாப்பிட்டு நீங்கள் பப்பாளி வளர்த்தீங்கன்னா அதை நீங்கள் ஹேர் பண்ண முடியாமல் எல்லாத்தையும் சாப்பிட்ருங்க.
1: ஒரே பப்பாளியா விக்கிரே
2: பண்ணீங்கன்னா, இதே வந்து உணவு காடு மாதிரி ஒரு 10-15 வெரைட்டியை நீ கலந்து நட்டீங்கன்னா நீங்க வந்து பூச்சிகளை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி, அது எல்லாமே வாசனை நோக்கி தான் வரும். அப்போ கலந்து இது பண்ணும்போது அது வந்து டைவர்ட் ஆகும்,
1: பூச்சி தாக்குதலுக்கான வாய்ப்பு குறையும்.
2: நமக்கு வந்து பல அடுக்கில் வந்து பல பழங்கள் கிடைக்கும் போது நமக்கு ஆரோக்கியம் மேம்படும். நம்ம ஆரோக்கியத்துக்கு வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைய தேவைப்படுது. இந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து பழங்கள்ல தான் இருக்குது. நீங்க சாப்பிட்ற அரிசியில வந்து புரதம் இருக்கலாம், ஆனா மினரல்ஸ் கிடையாது ரொம்ப.
1: இன்னைக்கு பழங்கள் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆனா என்ன பழங்கள் சாப்பிடுறோம் அப்படின்றதுதான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நடுவில் பழங்களே கொஞ்சம் மறந்து இருந்தோம். அரிசி, கோதுமை, இது மாதிரி ஒரு தானியங்களை சார்ந்த ஒரு உணவாகவே நம்மளுடைய உணவு இருந்தது. அதனுடைய விளைவு இப்ப நிறைய தெரிய ஆரம்பிச்சிருக்கு, நிறைய பிரச்சனைகள், உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப சிந்தனை என்னன்னா, பழம் சாப்பிடணும், காய் நிறைய சாப்பிடணும், தட்டை திருப்பி வைக்கணும், முன்னாடி காய் இருக்கணும், பின்னாடி தான் சாதம் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம நிறைய யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அது உங்களை மாதிரி நிறைய பேர் அதை பத்தி யோசிச்சு சொல்றீங்க நீங்க. ஆனா என்ன பழம் சாப்பிடணும் அப்படின்றது ஒரு குழப்பம் இருக்கு. அப்ப நீங்க வந்து உணவு காடு அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க. உணவுல வந்து ஒரு 40% பழம் இருக்கணும்
2: கண்டிப்பா
1: அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நம்ம வீட்டுல இல்லைன்னா ஒரு தோட்டத்துல ஒரு நல்ல விவசாயி வளர்க்கக்கூடிய ஒரு உதாரணமான ஒரு உணவு காடு எப்படி இருக்கும்னு சொல்றீங்களா?
2: நம்ம வந்து முக்கணிகள்னு சொல்லுவாங்க, நம்ம மாப்பழ வாழை, இது வந்து பிரதானம், சங்க இலக்கிய காலத்துல இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து கண்டிப்பாக வளர்க்கணும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உணவு காடு வளர்ப்பில் ஒரு மாமரம் வளர்க்குறீங்கன்னா நிறைய வெரைட்டி சாப்பிட்ணும்னு ஆசைப்படுறாங்க
1: நிச்சயமாக.
2: ஆனால் ஒரே வெரைட்டியில் 300 மேற்பட்ட மாமரங்களை ஒட்டு கட்டி ஒரு காய்க்க வச்சிருக்கிற ஒருத்தர், அவர் வந்து மேங்காமன் ஆஃப் இந்தியான்னு பத்மஸ்ரீ கலிபுல்லா கான், அவர் இந்த ப்ரோக்ராமுக்கு வராரு. எதுலேயுமே வந்து லாமலாத காரணம் வந்து ஒரு பயிர் அதை நோக்கி போகிறது தான். இப்போ மேங்கோன்னா பார்த்தீங்கன்னா வெறும் ஜூஸ் வெரைட்டியாக போடுறது, இல்லாத ஏதாவது ஒரு வெரைட்டியை போட்டு அதை விற்க முடியலன்னு கஷ்டப்படுறது. அப்போ வந்து நம்மள்ட்ட பழமையான மரம் இருக்குன்னா அதை நம்ம வெட்ட வேண்டியில்ல. அந்த ஒரே மரத்தில் ஒரு 10 ஒட்டு கட்ட முடியும், 10 காய்க்க வைக்க முடியும். இந்த டெக்னாலஜிலாம் இருக்குது, இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து மக்களுக்கு பரவலாக்குறது அந்த ப்ரோக்ராம்.
1: பல பயிர் சாகுபடி அப்படின்றது ஒன்று, ஒரு பயிருக்குள்ளே பல ரகங்கள், பல ரகங்கள் அடுத்த கட்டம்.
2: அப்போ ஒரு முக்கணியில் அந்த மேங்கோவை வந்து நம்ம பண்ண முடியும்.
1: உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க அந்த பத்மஸ்ரீ கலிபுல்லா கான்,
2: அவர் வந்து மல்லிகாபாத்னு உத்தரப்பிரதேசில் இருக்காரு. அவர் இதுக்காக பத்மஸ்ரீ கொடுத்துருக்காங்க. ஒரே மரத்தில் 300 வெரைட்டியை ஒட்டு கட்டி 300 காய்க்க வச்சிருக்கிறாரு ஒரு மரத்தில். அவர் 1950 அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு வந்து 125 மாமரம் இருக்குது. நம்ம என்ன செய்யறோம், மாமரம் வந்து வெட்டி விட்டு அடர் நடவுன்னு பண்ணி 2 ஒரு மரத்தை நட்டு இருக்கோம். அப்ப இந்த பாரம்பரிய மரத்தை அப்படியே வச்சிருந்து அதுலயே வெரைட்டியை ஒட்டு கட்ட முடியும். நம்ம அது இல்லாம நம்ம வாழையில கிட்டத்தட்ட 500 வெரைட்டி நம்ம NRCP வந்து தேசிய வாழை அரிசின்னு வச்சிருக்கிறாங்க. அதுல வந்து வாழையடி வாழையே வர சில வெரைட்டி எல்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியும் நம்ம. அதுல சத்து மிகுந்த நிறைய வாழை வெரைட்டி இருக்குது, அதை நம்ம வந்து பயிர் பண்ண முடியும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பலாவில் வந்து 100 வகையான பழம் இருக்குது. இப்ப

0: இப்போ ஐஏஹெச்ஆர் வந்து கிட்டத்தட்ட விவசாயியோட வெரைட்டியே ஒரு நாலஞ்சு வெரைட்டி வெளியிட்டிருக்காங்க. நம்ம பழம்னா பெரிய சைஸ் வாங்கி சாப்பிட முடியாது, அஞ்சு கிலோ மூணு கிலோவில் காய்க்கிற வெரைட்டி, ரெட்டு வெரைட்டி, ஆரஞ்சு வெரைட்டி, இதெல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணி இதில் வந்து மித்த வெரைட்டியோட சத்துக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. விவசாயியும் வர்றாங்க, அந்த பழங்களும் இந்த ப்ரோக்ராமில் வருது. ஆந்திராவிலேருந்து ஒரு விவசாயி வர்றாரு, ரமண ரெட்டின்னு. அவர் வந்து காஷ்மீரில் ஆப்பிள் உள்ள என்ன சுவை இருக்கோ அதே சுவை, அதே கலர், அதே எடை உள்ள ஆப்பிளை விளைய வச்சிருக்கிறார். அவர் இஸ்ரேல் வெப்பமண்டல நாடுகளில் விளையக்கூடிய ஒரு ரகத்தை தேர்ந்தெடுத்து இங்கே நட்டு வளர்த்து மூணு வருஷமாக காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த விவசாயி இங்கே வர்றாரு, அவர் ஆப்பிள் செடியும் கொடுக்குறாரு. இப்போ இது வந்து நம்ம தமிழக விவசாயிகளுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும்.
1: இப்போ ஐயா வந்து ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்க, அது என்ன நிகழ்ச்சி அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நேயர்.
0: நம்ம வந்து உணவுக்காடு வளர்ப்பு மற்றும் தென்னிந்திய பழங்கள் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பில் நம்ம மாபெரும் கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி பண்ணுறோம். இதில் நாலு அஞ்சு ஸ்டேட்டு முன்னோடி விவசாயிகள் வர்றாங்க. அது இல்லாமல் அவங்களுடைய பொருள்களையும் வந்து காட்சிப்படுத்துகிறாங்க. இது எல்லாமே இயற்கை முறையில் விளைஞ்சது. இது மட்டும் இல்லாம அந்த பொருள் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுது. இப்போ நீங்க பலாப்பழம்னா நம்ம பழம் தான் தெரியுது, அதுல 300 ப்ராடக்ட் பண்றாங்க. பழம் வந்து சமூலம் சொல்லுவாங்க, அந்த மொத்தமும் எல்லாமே மருத்துவ குணம் அல்லது வந்து உணவா பயன்படுது. ஒரு இலையில இருந்து டீ தயார் பண்றாங்க, அந்த ரூட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு மருந்து தயார் பண்றாங்க. பழத்தை வந்து சிப்ஸ் பண்றாங்க, பாயசம் பண்றாங்க, அல்வா பண்றாங்க, கேக்கு பண்றாங்க, விதையில கொட்டையில வந்து புட்டு செய்யறாங்க. அடுத்து வந்து தொழில வந்து நம்ம எப்படி வந்து ரோஜா பூ குளுக்கோந்து செய்யறோமோ அதே மாதிரி பலாசொலையில் மேல ஒரு தொழில் இருக்கும், அதுல இருந்து குளுக்கோந்து பண்றாங்க. பலாசொலையில் உள்ள உள்ள நார் இருக்குல்ல, அதை வந்து நம்ம பகோடா போட்டு சாப்பிடலாம், அற்புதமா இருக்குது. அப்புறம் பலாவில வந்து ஒரு தண்டு, அந்த காம்பு இருக்குல்ல, அதுல ஊறுகா பண்றாங்க. முள் இருக்குது, அந்த முல்லை வந்து பல்பொடியா பண்றாங்க. இப்படி வந்து மொத்த பழமும் நமக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, 80 நாள் பலாக்காயை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பவுடர் பண்ணி நீங்க எந்த உணவுப் பொருள் வேணும் சேர்த்து சாப்பிடலாம். அதுக்கு வந்து எந்த நிறம் சுவை கிடையாது. உலகத்திலேயே அதிகமா டயபெட்டிக் பேஷன் இங்கே தான் இருக்கிறாங்க. அது வந்து ஒரு ஆவரேஜ் சொல்லுவாங்க, பிளட்ல HbA1c சொல்லுவாங்க, பிளட் சுகர் ஆவரேஜ். அதை வந்து 90 நாள் சாப்பிட்டா நார்மலுக்கு வந்துருதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். 80 நாள் பலா காய அப்படியே பவுடர் பண்றது, ட்ரை பண்ணி
1: பலா மோசன வீட்டுல வந்து கொஞ்சம் அப்பப்போ செய்வோம்.
0: ஆமா, அது அதை வந்து நீங்க பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு சப்பாத்தியில போட்டுக்கலாம், தோசை மாவுல போடலாம். அந்த மாவை 3 மாசம் சாப்பிட்டீங்கன்னா HbA1c நார்மலுக்கு வருதுன்னு அமெரிக்காவோட நேச்சர் இதழிலே வந்திருக்குது.
1: ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க,
0: ஆராய்ச்சி பண்ணி ரிசர்ச் வெளியிட்டு இருக்காங்க. இதை வந்து பயன்படுத்துறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, முக்கணி மட்டும் இல்ல, இந்த பழங்கள்ல ஒண்ணுலயும் வந்து மதிப்பு கூட்டல் பண்ணும் போது
1: மருத்துவ குணங்களை தெரிந்து கொள்ளலாம். முக்கியமா நீங்க இந்த நிகழ்ச்சி பத்தி சொல்ல வந்தீங்க, அப்புறம் இந்த பலாவை பத்தி பேசணும்னு அதை கொஞ்சம் விட்டுட்டீங்க. அந்த நிகழ்ச்சியில வந்து பலா பிரியாணி போட போடுறதா வாட்ஸ்அப் செய்தியில பார்த்தேன். ஏன்னா பிரியாணி தான் மிகப்பெரிய தொழிலா மாறிட்டு இருக்கு அப்படின்றாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பாத்தீங்கன்னா 3000 கோடிக்கு பிரியாணி விற்கிதுன்னு சொல்றாங்க.
0: இது எல்லாமே என்னன்னா, நமக்கு இப்ப விற்கிற பிரியாணி நைட் 2 மணிக்கு சாப்பிடறது உடலுக்கு நல்லது கிடையாது.
1: மிட் நைட் பிரியாணி,
0: மிட் நைட் பிரியாணி. ஏன்னா வந்து உடம்பு ஒரு பயோ கிளாக்ல இருக்குது, அது இத்தனை மணிக்கு இந்த பொருளோட உறுப்புகளோட கழிவு நீக்குன்னு சொல்லுது. அந்த கழிவு நீக்க நேரத்தில் போய் உள்ள போட்டீங்கன்னா உடலுக்கு கேடுதான் அது. ஆனா இந்த பலா பிரியாணிங்கிறது மீட்டுக்கு மாற்றா இருக்குது, இறைச்சிக்கு பதிலாக அது இருக்குது. அது வந்து வெறும் கொழுப்பு மட்டும் இருக்கும், இதுல நார் சத்து இருக்கு, கொழுப்பும் இருக்குது. மீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது, டேஸ்ட் இருக்குது. அதனால வந்து பலா பிரியாணி சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லது. அதுவும் நம்ம அந்த ப்ரோக்ராம்ல கொடுக்குறோம்.
1: ப்ரோக்ராம் என்னைக்கு நடக்குது, எங்க நடக்குது அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: திருச்சியில SRM பல்கலைக்கழகம் இருக்குது, இங்க வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம நடத்துறோம். கிட்டத்தட்ட தமிழகம் மட்டும் இல்லாமல் அண்டை மாநிலங்கள் விவசாயம்லாம் ஒரு 5000 பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பிரம்மாண்டமான விழா அது. இதுல முக்கியமா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உணவு கார்டை ப்ரொமோட் பண்ணணும். ஒவ்வொரு வீட்லயும் உணவு கார்டு இருக்கணும். இன்னொன்று வந்து தென்னைக்குள் உணவு கார்டு. தென்னை வந்து மோனோ கல்ச்சர் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி பல பயிராக பழங்களை பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் வருமானம் கிடைக்கும். அதனால வந்து அந்த ஒரு கான்செப்ட், தென்னைக்குள் உணவு கார்டுங்கிற ஒரு டாபிக்ல பேசுறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் உணவு கார்டுங்க பேசுறாங்க. இந்த உணவு கார்டு ஏன், எதற்கு, இதுல என்ன மருத்துவங்கள் இருக்கு, இந்த பழங்கள்னால என்ன பயன் இருக்குது, இது சாப்பிட்றதுனால என்ன இருக்குது. டாக்டர் வந்து பேசுறாரு, 6 சுவையை கொண்டு அனைத்து நோயையும் குணப்படுத்தலாம்னு சொல்றாரு ஒருத்தர். அப்ப சுவை மருத்துவம்னு ஒண்ணு இருந்துச்சு நம்மள்ட்ட. நம்ம கலாச்சாரத்துல 6 சுவை,
1: 6 சுவையில ஒரு சில சுவையை நம்ம விட்டுட்டதுனாலதான் நோய்
0: வருது.
1: தோற்பு அப்படின்னா அது இல்ல.
0: அப்ப ஒரு ஒரு சுவையும் ஒரு ஒரு உள்ளுறுப்பு வந்து தொடர்பு இருக்கு நேரடியா. உள்ளுறுப்புகள் சரியா இயங்கணும்னா எல்லா சுவையும் இருக்கணும்.
1: உதாரணம் விவசாயிகள் மட்டும் தான் வரணுமா? ஏன்னா இது
0: எல்லாரும்
1: நுகர்வோரும் வரணும் போல இருக்கு.
0: நுகர்வோரும் வரலாம், விவசாயி வரலாம். விவசாயி வந்தாங்கன்னா அவங்க தோட்டத்துல எப்படியெல்லாம் அவங்க வந்து பல பயிர் பல அடுக்கு பழங்கள் மூலியமா பண்ணவங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து தேசிய தோட்டக்கலை ஆராய்ச்சி ஐஏஹெச்ஆர்ல இருந்து பெங்களூர்ல இருந்து விஞ்ஞானிகள் வர்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பெரிய குளத்துல தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் இருக்குது, அங்கேருந்து விஞ்ஞானிகள் வர்றாங்க. அது இல்லாம NRCB சொல்லக்கூடிய தேசிய வாழை ஆராய்ச்சி நிலையம் திருச்சியிலேயே இருக்குது, அதோட விஞ்ஞானிகள் வர்றாங்க. இவங்க எல்லாம் அந்த பழங்களை எப்படி வளர்க்கறதுங்கிறத தொழில்நுட்பத்தை சொல்லி தர்றாங்க. இதை வந்து எப்படி ஒருங்கிணைச்சு உணவு காட்டில கொண்டு தனியார் விஞ்ஞானி சொல்றாரு.
1: மருத்துவ குணம் என்ன,
0: மருத்துவ குணம்
1: என்னங்கிறது
0: சொல்றாங்க. இப்ப நிப்டம் நிறுவனம் நமக்கு தஞ்சாவூர்ல,
1: தஞ்சாவூர்
0: தேசிய உணவு தொழில்நுட்பம் தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் நிப்டம், இவங்க வந்து சயின்டிஸ்ட் வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பழத்தை காய்கறியை கொண்டுட்டு வா, அதை ப்ராடக்டா மாத்தி எடுத்துட்டு போ.

0: சர்டிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து தொழில்நுட்பத்தை சொல்ல போகிறாங்க நெஃப்டம். அப்போ உற்பத்தி அதை வேல்யூடிஷன் ரெண்டுக்குமே வந்து விஞ்ஞானிகள் வர்றாங்க. அது இல்லாமல் பெரிய குளத்தில் வந்து இடிஐன்னு இருக்குது. பெரிய குளத்தில் வந்து நெஃப்டம் மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து நிறைய பேருக்கு தொழில் முனைவுக்கு வந்து இவங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க வந்து என்னென்ன உதவிகள்லாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய குளம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து விஞ்ஞானிகள் வர்றாங்க. இது இல்லாமல் ஐஏஹெச்ஆர் அவங்க நிறைய ப்ராடக்ட், அதாவது நிறைய வந்து மரக்கன்றுகளை அவங்க வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணி உருவாக்கியிருக்காங்க. அந்த கன்றுகள்லாம் இங்கே வந்து விநியோகம் பண்ண போகிறாங்க. பெரிய குளம் நீங்கள் வந்து பிகேஎம்னு சொல்லுவாங்க, அதில் உள்ள நிறைய வெரைட்டி இருக்குது. அதில் சப்போட்டா பண்ணியிருக்காங்க, முருங்கை பண்ணியிருக்கிறாங்க, புளிய பண்ணியிருக்கிறாங்க, நெல்லி பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகை பிகேஎம் வெரைட்டியோட சீரீஸோட எல்லா கன்றுகளையும் இங்கே வழங்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து சமவெளியில் ஆப்பிள் சாத்தியம்னு சொன்னோம், அந்த ஆப்பிள் கன்றுகளும் நம்ம இந்த ப்ரோக்ராமில் வழங்க போகிறோம். இந்த ஆப்பிள் கன்று வந்து சமவெளி வெப்பமண்டல பகுதியில் வரக்கூடியது. ஏன்னா ஆந்திராவில் அனந்த்பூருங்கிறது வந்து அதிகமான வெப்பநிலை பதிவாகக்கூடிய பகுதி, 48 டிகிரி வரையும் அதிகபட்சம் பதிவாகும். அங்கேயும் இந்த ஆப்பிள் விளையுது. அதே வெரைட்டி நம்ம தமிழ்நாட்டையும் விளைவிக்க முடியும். அந்த மரக்கன்றுகளும் நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த உணவு காடு வளர்ப்பில் எப்படி வளர்க்கணும் டெக்னாலஜி சொல்கிறோம், வேல்யூடிஷன் சொல்கிறோம். விற்பனை வாய்ப்புகளாக டாட்டாலேருந்து வர்றாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கிக்கிறோம் நாங்கள், இந்த பழங்கள்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, இதை வந்து ஆர்கானிக்காக பண்ணிங்கன்னா நல்ல விலை கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு டாடா நிறுவனத்திலேருந்து வந்து அதோட விஞ்ஞானி வந்து பேச போகிறாரு. நாங்கள் என்ன விலைக்கு எப்படி எந்த ஸ்டாண்டர்ட் இருந்ததுன்னா என்ன ரேட்டுக்கு நாங்கள் எடுத்தோம்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பேசுகிறாங்க. இப்படி வந்து எல்லாமே கலந்த ஒரு ப்ரோக்ராம். இது வந்து ஒரு விவசாயிக்கு மிக மிக பயனுள்ளதாக இருக்கும்.
1: சரி,
0: பொதுமக்கள் வந்தால் அந்த உணவு கடை எப்படி மாடியில் வளர்க்க முடியும், எப்படி வீட்டு தோட்டத்தில் வளர்க்க முடியும், அந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்கலாம். ஒரு விவசாயியாக வந்தால் அவர் எப்படி இந்த பழங்களை எல்லாம் தோட்டத்தில் வளர்க்க முடியும், அந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து மரம் சார்ந்த விவசாயத்தை ப்ரொமோட் பண்ணுறோம். மரத்துக்குள்ளேயே பப்பாளி பயிரிட்டு 10 லட்சம் வரை லாபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் பேச போகிறார். வேளாண் விஞ்ஞானி, முன்னாள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேலை பார்த்தவர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாரு. அவரே வந்து சாகுபடி பண்ணுறாரு. அவர் நான் மரக்கன்று கொடுத்து பைபேக்கும் பண்ணிக்கிறேங்கிறாரு. இந்த மாதிரி வந்து எல்லா விதத்திலையும் விவசாயிக்கு பயனுள்ளதாக இந்த நிகழ்வு இருக்கும். அந்த உணவு காடு வளர்ப்பு மற்றும் தென்னிந்திய பழங்கள் திருவிழாங்கிறது விவசாயிகளுக்கு பொருளாதாரம் தேவை, அதுமாதிரி ஆரோக்கியம் பொதுமக்களுக்கு தேவை, ரெண்டுக்குமே தீர்வாக இந்த நிகழ்வு இருக்கும்.
1: சரிங்க, இப்போ உணவு காடு வளர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது நிறைய பேர் மரம் வளர்க்குறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தென்னை மரம் வச்சுருக்காங்க, ஒரு சவுக்கு காடாக சில பேர் போடுறாங்க, சில பேர் வந்து இப்போ ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் மரம் அப்படின்றது கொஞ்சம் வைக்கிறாங்க. இதுக்கு நடுவில் வந்து என்ன மாதிரியான பழக்கன்றுகள் வைக்கலாம்? ஏன்னா நீங்கள் இப்போ காவிரியின் கூக்குரலில் நிறைய விவசாயிகளோட தொடர்பில் இருக்கிறீங்க, ஒரு வெற்றி பெற்ற விவசாயி கூட நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. என்ன மாதிரி பண்ணலாம் எங்களுக்கு வந்து ஒரு கற்பனையாக எங்களுக்கு சொல்லுங்களேன். இப்போ வந்து ஒரு மரமே வளர்க்க போகிறேன், நெல்லே செஞ்சு எனக்கு சலிச்சு போச்சு, முடியல, தொடர்ந்து பராமரிப்பு செய்ய முடியலன்னு நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. அவங்க தான் வந்து மரத்தை போட்டு போயிடும், அது பாட்டுக்கு இருக்கும், ரொம்ப பராமரிப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி செய்கிறவங்க மரம் வளர்க்கும் போது என்ன மாதிரியான தன்னுடைய நிலத்தை வடிவமைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லுங்களேன்.
0: இப்போ நம்மள்ட்ட நிறைய விவசாயிகளுமே உதாரண விவசாயிகள் இருக்காங்க. ஒரு தென்னை விவசாயி இருக்காருன்னா வெறும் தென்னை மட்டும் வச்சு இல்லாமல் அதுக்குள்ளே வந்து டிம்பர் மரங்களும் வச்சுருக்காரு, அதில் மிளகு ஏற்றிருக்காரு, அதுக்குள்ளே ஜாதிக்காய் வச்சுருக்கிறாரு, அதுக்குள்ளே பலா வச்சுருக்காரு, பப்பாளி வச்சுருக்கிறாரு, அதுக்குள்ளே வாழை வச்சுருக்காரு, சேனக்கிழங்கு வச்சுருக்காரு, மஞ்சள் வச்சுருக்கிறாரு. இப்படி பல அடுக்கு இருக்கும்போது அவருக்கு வந்து தின வருமானம், வார வருமானம், மாத வருமானம், வருட வருமானம்,
1: இடைவெளி எவ்வளோ
0: தொடர்ந்து கொடுத்துட்டு
1: இருக்கோம். முக்கிய பயிர் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் தென்னைன்னு சொல்லிட்டோம். அப்போ இடைவெளி வந்து பொதுவாக 25 அடின்னு சொல்லுவாங்க. இடைவெளி இப்போ அவர் அதே 25 அடி தான் கொடுத்துருக்கிறாரா, இல்லை என்ன மாதிரியான ரகம் பயிர் பண்ணியிருக்கிறாரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: பொதுவாக தென்னை விவசாயி 25 to 28 அடி வெளியே வைப்பாங்க. தென்னை வந்து நடவு பண்ணும் போதே சில ரகங்களை நடவு பண்ணலாம் அதோட சேர்த்து. ஆனா 20 வருஷம் 30 வருஷம் வெறும் மோனோ கல்ச்சர் தென்னை இருக்குன்னா தென்னை மரம் மேலே போயிருக்கும். காலை வெளிச்சமும் இருக்கும், சாயந்தரம் வெளிச்சமும் இருக்கும். அதாவது எல்லா கிராப்புக்கும் வெப்பம்ங்கிறது ஒரே மாதிரி தேவைப்படாது. வந்து கேண்டில்னு சொல்லுவாங்க, அதே ஃபுட் கேண்டில் எல்லாத்துக்கும் தேவைப்படாது. இப்போ வாழை, மஞ்சள், சேனக்கிழங்கு நான் சொன்ன எல்லாத்துக்குமே வந்து தென்னைக்கு என்ன தேவையோ அதோட ஆஃப் ஃபுட் கேண்டில் இருந்தாலே போதும். அப்போ அந்த நிழல்லையோ இந்த டான்சிங் ஷேடோன்னு சொல்லுவாங்க, அதுலயே வாழையெல்லாம் அற்புதமா வந்துடும், சேனை வந்துடும், மஞ்சள் வந்துடும்.
1: அப்போ 25-28 அடி இருந்தாலும்
0: இப்போ என்ன செய்யலாம், 4 மரத்து மையத்தில் எப்போதுமே வெயில் அடிக்கும், அங்கே கொண்டே வந்து ஒரு மரங்களை போடலாம். நீங்கள் அதில் ஒரு பலா வைக்கலாம், ஒரு மாமரத்தை வைக்கலாம், ஒரு அன்னாசியை வைக்கலாம், ஒரு கொய்யா வைக்கலாம். 4 மரத்துக்கு மையத்தில் பெரிய கிளை உள்ள மரங்களை வச்சுக்கிட்டு 2 மரத்துக்கு இடையில அந்த சின்ன கிளைவுள்ள கொய்யாவோ சீத்தாவோ சப்போட்டாவோ மாதுளையோ வைக்க முடியும். இது எல்லாமே மண்ணுக்கேற்ற மரங்களை நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். அதுக்கான உதவியை காவிரி குரல் செய்யுது. அந்தந்த பகுதியில் மண் எப்படி இருக்குது, தண்ணி எப்படி இருக்குது, அதோட உப்புத்தன்மை இருக்குது, டெஸ்ட் பண்ணிட்டு என்னென்ன வெரைட்டியை நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்ல முடியும்.

திருச்சி வானொலி அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள்

0: கூடுதலாக வேளாண்மையில் ஈடுபாடு. ஏற்கனவே இருக்கும் அல்லது புதியதாக உற்பத்தி செய்யும் ஒரு பாரம்பரிய மரக்கன்றில் பல ரகங்களை ஒட்டுக்கட்டி பாங்காக பழங்களை உற்பத்தி செய்யலாம், உற்பத்தி செய்ய முடியும் என்கிறார் காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்கள். காஷ்மீரில் விளையும் ஆப்பிளை நமது ஊரிலும் அதே தரத்துடன் உற்பத்தி செய்ய வழிகாட்டி வருவதாகவும் சொல்கிறார். எப்படி சாத்தியம்? ஏன் இந்த உணவு காடு? பதில் இதோ. நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களா?
1: இப்போ ஒரு சுண்ணாம்பு கல் இருக்குன்னா அங்கே வந்து பலா வராது, ஆனால் எலுமிச்சை அற்புதமாக வரும். ஆனால் எலுமிச்சைக்கு நேரடி சன்லைட் தேவை, அது அங்கே இருக்குதா அந்த தென்னந்தோப்புல இதெல்லாம் பார்க்கணும்.
2: தண்ணீர் வசதி, மண் வளம் எல்லாத்தையும் பார்த்து நீங்களே ஒரு ஆலோசனை சொல்கிறீங்க.
1: சொல்கிறேன்,
2: என்ன ரக தென்னை வைக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப உயரமாக போகணும்னா அப்போ

0: நமது ஊரிலும் அதே தரத்துடன் உற்பத்தி செய்ய வழிகாட்டி வருவதாகவும் சொல்கிறார். எப்படி சாத்தியம்? ஏன் இந்த உணவு காடு? பதில் இதோ. நிகழ்ச்சியை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களா?
1: இப்போ ஒரு சுண்ணாம்பு கல் இருக்குன்னா அங்க வந்து பலா வராது, ஆனா எலுமிச்சை அற்புதமா வரும். ஆனா எலுமிச்சைக்கு நேரடி சன்லைட் தேவை, அது அங்க இருக்குதா? அந்த தென்னந்தோப்புல இதெல்லாம் பாக்கணும்.
2: தண்ணீர் வசதி, மண் வளம் எல்லாத்தையும் பார்த்து நீங்களும் ஒரு ஆலோசனை சொல்றீங்க.
1: சொல்றேன்,
2: என்ன ரக தென்னை வைக்கணும்னு சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க ரொம்ப உயரமா போகணும்னா அப்ப நெட்டை ரகம் தான் வைக்கணும் போல தோணுது.
1: பொதுவா வந்துங்க மக்கள் எல்லாமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மாரி ஃபாஸ்டா எதுவும் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க.
2: ரெண்டு வருஷத்துல காய்ப்பு வரும்,
1: காய்ப்பு வருமா?
2: முட்டையா இருந்து நின்றுகிட்டே பறிக்கலாமா?
1: ரெண்டு வருஷத்துல காய்ச்சி 30 வருஷத்துல அழிஞ்சிரும். ஆனா பாரம்பரிய வெரைட்டி 5 வருஷத்துல காய்ச்சி 100 வருஷம் இருக்கும். வறட்சி தாங்கும், வெள்ளம் தாங்கும். பாரம்பரிய வெரைட்டி எல்லாமே வந்து அந்த இயற்கை சார்ந்து வளரும். பொதுவாக வந்து பாரம்பரிய வெரைட்டி வச்சுக்கிறது நல்லது. ஹைபிரிட் வைக்கிறீங்கன்னா என்னென்னா அதுக்கு உரம், பூச்சி மருந்து, அது இது, அது பின்னாடியே போகணும். அப்பதான் அது காய்க்கும்.
2: இந்த நாட்டு வகை வந்து அது பாட்டு இருக்கும்.
1: ஆமா, அப்ப நம்ம ஊர்ல நாட்டு மாடு
2: இருக்கு. எல்லாம் வந்த போது கூட பாத்தீங்கன்னா அந்த நெட்டை ரகம் வைத்தவர்கள் எல்லாம் ஓரளவு பொழைச்சுக்கிட்டாங்க. குட்டை ரகம் இருந்ததுதான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா?
1: ஆமா,
2: கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கருத்து அது இருந்தது.
1: ஏன்னா பாரம்பரியங்கிறது என்னைக்குமே வந்து நிலையானது. ஏன்னா நம்ம வந்து ஒரு 15 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். பாரம்பரியம் தான் என்னைக்குமே நிற்கும். ஹைபிரிடு பொருள் நோக்கி அவசரமா ஏதோ கிடைக்கும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு எங்க வீட்டுல தென்னமரம் இருக்குது, என்கிட்ட 50 வருஷம் தென்னமரம் இருக்குது. நான் வச்ச தென்னமரம் 50 வருஷம் ஈக்குவலா போயிடுச்சு. அது இன்னும் நல்லா காய்ச்சிட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது சத்து கொடுத்தான் காய்க்குது, இல்லைன்னா காய்க்க மாட்டேங்குது. தண்ணி கூட கொடுத்தாங்க, மழையில மட்டும்தான் வருது. கீழே 6 அடிக்கு மேல மண் இருக்கிறதுனால வெறும் மணல். அதனால இயற்கையிலேயே அது நல்லா வளருது பாரம்பரிய வெரைட்டி. ஆனா ஹைபிரிட் வெரைட்டி காய்க்கவே மாட்டேங்குது.
2: குறைந்த காலம்
1: காய்க்குது. சத்து ஏதாவது இன்புட் கொடுத்துட்டே
2: இருக்கு,
1: ரொம்ப அதிகமா இருக்குது. இது விவசாயிகள்கிட்ட சொன்னா அது அவங்க விருப்பம். கண்டுகளை நம்ம கொடுக்கறோம். நம்ம வந்து டிம்பர் மரங்கள்லாம் கொடுக்கறோம், மிளகு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம்.
2: இப்ப தென்னை மரம், டிம்பர் மரம் எல்லாம் கலந்து வைக்கலாமா?
1: வைக்கலாம், வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். தென்னை எல்லாம் நம்ம கொடுக்கல, தென்னை மா சப்போட்டா அதெல்லாம் நம்ம கொடுக்கல. நம்ம வந்து டிம்பர் மரங்கள் மட்டும் கொடுக்கறோம். இப்பதான் நம்ம வந்து மிளகு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், நம்மளே உற்பத்தி பண்றோம். அதே மாதிரி அவகோடை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஜாதிக்காய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பழமரங்களையும் மெல்ல மெல்ல, ஏன்னா இதோட தரம் ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம உறுதிப்படுத்தாம நம்ம கொடுக்க கூடாதுங்கிறதுனால நம்ம கொடுக்கல. நம்மளே உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஐஏஎச்ஆரோட சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு மெல்ல மெல்ல கொடுக்க போறோம். இன்ஸ்டிடியூட்டோட பண்ணும்போது அந்த குவாலிட்டி கரெக்டா இருக்கும். பிரைவேட்ல வந்து யாரு தரமா கொடுக்குறாங்கன்னு தெரியாதனால நம்ம ரெக்கமெண்ட் பண்ண முடியாது.
2: சரிங்க, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தென்னை மரம் வச்சிருக்கிற ஒரு பெரிய விவசாயி பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன வெறும் தென்னை மரம் மட்டும் வச்சிருக்கீங்க, இடையில வந்து நிறைய செய்யலாம்னு சொல்றாங்க, நிறைய பேர் அதை பத்தி கூக்குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, நம்ம நடுவில் ஏதாவது வச்சோம் அப்படின்னா இந்த தென்னை மரத்தோட வளர்ச்சி அது பாதிக்குது, அதுக்கு வந்து சத்து போதுமான அளவு இல்லைன்னு சொல்றாங்க. இன்னொரு விவசாயி வந்து தென்னை மரம் வச்சு வெற்றிகரமா நடுவில் வந்து ஊடு பயிர் செய்யக்கூடியவரை சந்திக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு வைக்கிற சத்து அதை எடுத்துக்குதுங்க, அதனால நல்லது தாங்கன்னு சொல்றாரு. இப்ப இந்த ரெண்டு பக்கம் விவசாயம் நம்ம பார்க்க முடியுது. ஒருத்தர் வந்து நான் தென்னை மரம் மட்டும்தான் வைப்பேன், ஏன்னா அதுக்கு வந்து வேற எதுவும் வச்சா சத்து கிடைக்க மாட்டேதுன்னு சொல்றாரு. இன்னொரு விவசாயி என்ன சொல்றாரு, ஊடு பயிர் போட்டாலும் இதை கவனிக்கும் போது தென்னை மரம் தன்னைத்தானே பாத்துக்குதுன்றாரு. இப்ப ரெண்டுத்துக்கு நடுவுல நம்ம எங்கேயாவது போக முடியுமா? எப்படிங்க? இது
1: மண்ணுங்கிறது வந்து ஜடப்பொருள் கிடையாது, அது கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் ஒரு தொகுப்பு. அப்ப அந்த நுண்ணுயிர்கள் மண்ணில் பெருகணும்னா பல அடுக்கு பல பயிர் விவசாயம் பண்ண முடியாது நடக்கும். ஏன்னா புல்லா இருந்தாலும் பூண்டா இருந்தாலும் அது உணவு சேமிச்சு தண்டில் வைக்கும், கார்பன் ஜூஸை வேறு கொடுக்கும். அப்போ என்ன நடக்கும், வேரில் அந்த ஜூஸ் சாப்பிட்றதுக்காக நுண்ணுயிர்கள் வேறு நோக்கி வரும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நுண்ணுயிரும் இருக்கும், அப்படி ஈர்த்து எல்லா நுண்ணுயிரும் இருந்தால் மட்டும்தான் மண் வளமாகும். அதனால தான் பல அடுக்கு பல பேர் செய்யணும்னு சொல்கிறோம். தென்னைன்னா தென்னைக்கான நுண்ணுயிர் மட்டும்தான் வரும், அது வந்து மண்ணை வளப்படுத்தாது. மண்ணை வளப்படுத்துனா பல அடுக்கு பல பேர் விவசாயம் வேணும். ஒன்று, தென்னைங்கிறது சல்லி வேர், அது 3 அடிக்கீழே ரூட்டு போகாது. அதே டிம்பர் மரங்கள் வேற பழமரங்கள்னா 10 அடி 15 அடி வரையும் வேறு ஆழமாக போகும், ஆணி வேறு. அதெல்லாம் இப்போ உள்ளே போகும்போது நடக்குன்னா அதுக்கு தேவையான சத்தெல்லாம் எடுத்து மரங்களை கொடுத்துட்டு கடைசியாக இலை உதிரும் போது சத்துக்கள்லாம் மேல்மண்ணு கிடைக்கும். ஒவ்வொரு பயிரும் ஒரு விதமான சத்துக்களை மேல்மண்ணில் விடும்போது இந்த மண் இயல்பாக வளமாகும் வழியும் வளம் குன்றாது, படிப்படியாக வளம் அதிகரிக்கும். அதனால் பல அடுக்கு பல பேர் விவசாயம் தான் தென்னைக்கே சப்போர்ட்டிவாக இருக்கும். இது வந்து தவறாக புரிஞ்சுக்கிறாங்க விவசாயிகள். இந்த மாதிரி இதில் போனீங்கன்னா சாயில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதில் வந்து அதோட சத்துக்கள் அதிகரிச்சது நீங்க பார்க்க முடியும்.
2: பல பயிர் சாகுபடி நீங்க சொல்ற மோனோ கல்ச்சர் அப்படின்றது ஒரு தவறான
1: சிந்தனை.
2: அதை வந்து ரொம்ப அறிவியல் பூர்வமாகவும் சொல்றீங்க, ஏன்னா நுண்ணுயிர்கள் நிறைய மண்ணுக்கு அடியில இருக்கு. ஒவ்வொரு நுண்ணுயிருக்கு வந்து ஒவ்வொரு விதமான ஒரு பயிரை பிடிக்கும். இப்ப நீங்க பல பயிர் வைக்கும் போது எல்லா பயிருக்குமான நுண்ணுயிரும் மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, மண் வளம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே பயிர் தான் வைக்கிறீங்கன்னா அந்த ஒரே வகையான நுண்ணுயிர் தான் இருக்கும், அது வந்து அந்த மண் வளத்திற்கு பத்தாது.
1: எந்த அளவுக்கு நுண்ணுயிர் மண்ணில் இருக்கும் அந்த அளவுக்கு தான் உங்களோட மண் வளமா இருக்கும். மண்ணுங்கிற ஜடப்பொருள் கிடையாது. ஒரு கைப்பிடி மண்ணில் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தொகை அதிகமாக நுண்ணுயிர் இருக்கணும், 700 கோடி மைக்ரோ ஆர்கானிக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. தரமான மண், அப்படியாப்பட்ட மண் தான் வந்து உங்களுக்கு வந்து சத்தை கொடுக்கும். நம்ம விவசாயத்தில் நம்ம உரம் கொடுக்கல, காடுகளில் யார் போய் உரம் போடுறா? பல பயிர் இருக்குது, அதோடய இடத்துல விழுந்து மக்குது,

0: அது சத்தா மாறுது. காட்டுல உள்ள ஒரு பழத்தை சாப்பிட்டீங்கன்னா, பலாப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நீங்க இங்கே வரவே வராது. காரணம் என்னன்னா, அங்கே சத்து இருக்குது. மண்ணில் விளையிற பொருள் சத்தா இருக்கு, டேஸ்டா இருக்குது. இங்கே சத்து இல்லாத மண்ணில் விளையிறது சத்து கிடையாது, டேஸ்ட் கிடையாது. இது சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பல அடுக்கு பல பேர் விவசாயில சத்தான மண்ணில் விளையிற பொருள் மட்டும்தான் தரமாக இருக்குது. இந்தியாவில் சாதாரண இப்போ விளையிற பழங்கள்லையோ காய்கறிலேயோ 60% புரோட்டீன் இல்லைன்னு நேஷனல் ஹெல்த் இன்ஸ்டியூட் சொல்கிறாங்க. ஹைதராபாத்தில் 87% மினரல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ எங்கள் சத்குரு வேடிக்கையாக சொல்லுவாங்க, உங்கள் தாத்தா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுருந்தா இன்றைக்கி நீ 8 ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா அதுக்கு ஈக்குவலான சத்து சாப்பிட முடியுங்கிறது. இப்போ சத்து இல்லை சக்கையை சாப்பிட்டுருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரி மோனோ கல்ச்சர் இல்லாமல் பல அடுக்கு பலவேர் பண்ணால் மட்டும்தான் சத்தான உணவை நம்ம சாப்பிட முடியும். இப்போ இந்த நோய் வந்ததுக்கு காரணமே இந்த சத்து இல்லாத உணவு சாப்பிட்டது தான். நம்ம வெறும் சக்கையை சாப்பிட்டுட்ருக்கோம். இப்போ இந்த நிகழ்வு வந்து அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட ஒரு விவசாயி இருக்காரு, நம்ம கெயிட் பண்ணி 2007 தென்னைக்குள்ளே பல அடுக்கு பல பேர் விவசாயம் பண்ணியிருக்காரு. அவருக்கு இந்தியாவிலேயே அந்த ஒரே விவசாயிக்கு தான் ஐநா விருது கொடுத்துருக்கு மண் வள மேம்பாட்டுக்காக.
1: ஓ,
0: உலகத்தில் 3 பேர் கொடுத்தாங்க, அதில் இந்தியாவில் அந்த ஒரு விவசாயி பொள்ளாச்சியில் இருக்கிறாரு. அந்த விவசாயி வந்து தென்னைக்குள்ளே பல அடுக்கு பல பேர் விவசாயம் பண்ணியிருக்காரு. அவரும் இந்த ப்ரோக்ராம் வந்து பேச போகிறார், என்னுடைய தோட்டம் எப்படி இருக்குது, எதுக்காக அவார்டு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு.
1: ஓ, அவரோட பெயர் என்னென்ன?
0: அவர் வந்து வள்ளுவன் பேர். அவர் 2007 ஈஷாவோட கைடன்ஸில் இயற்கை முறையில் பல அடுக்கு பல பயிர் விவசாயம் தென்னைக்குள்ளே பண்ணுறாரு. அவர் தோட்டத்தை தென்னைக்குள்ளே போனீங்கன்னா காடு மாதிரி இருக்கும், அவரில் எந்த வெள்ளையை தாக்குதலும் கிடையாது. தென்னையில் வெள்ளை ஏன் வருதுன்னா, தென்னைங்கிறது மோனோ கல்ச்சர் இருந்தீங்கன்னா அந்த வாசனைக்கு பூச்சிகள் இருக்கும். அவர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பல பயிர் இருக்கிறதுனால அந்த வாசனையை டைவெர்ட் ஆகி போயிடும் வெளியில.
1: தென்னந்தோப்பு வச்சிருக்கிற ஒருத்தர் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறாருன்னா நிச்சயமா அவருடைய தென்னந்தோப்பை ஒரு பல அடுக்கு மரங்களை மாத்தலாம்,
0: மாத்த முடியும். அதுல வந்து நீங்க வந்து அவரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அந்த விவசாயி எனக்கு வந்துங்க ரொம்ப மெனக்கிட முடியாது, தின வருமானம் வேண்டாம் அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜி என்னென்ன பயிர் கொண்டு முடியும்
1: இருக்கு,
0: இல்ல தினந்தன வருமானம் என்னென்ன பயிர் கொண்டு முடியும், அப்படி பல அடுக்க வந்து நீ
1: பழமரங்களா வேணும்
0: முயற்சி மாத்தணும்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா மாறும். நீங்க சொன்ன அந்த விவசாயிக்கு தான் இந்தியாவிலேயே அவருக்கு மட்டும்தான் ஐநா விருது கொடுத்துருக்குது. அவரோட நிலத்துல வந்து 1.7 அங்கே கனிமம் இருக்கிறது தான் விவசாயிக்கு அவார்டு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டோட ஆவரேஜ் 0.5, நேஷனல் ஆவரேஜ் 0.62, அவர் தோட்டத்தில் 1.7, அதுக்கு தான் அந்த அவார்டு யூனியன்
1: அவரை சந்திக்கணும்,
0: யூஎன் அவார்டு கொடுத்தாங்க.
1: சரிங்க,
0: அப்போ இந்த மாதிரி வந்து இந்த டெக்னாலஜியை இந்த ப்ரோக்ராமில் சொல்கிறாங்க.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பாரம்பரியத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம், முக்கியமா நீங்களும் உதவி செய்து வருகிறீர்கள், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ பாத்தீங்கன்னா நாட்டு ரகம், பாரம்பரிய நெல் ரகம் அப்படின்னு அதை நோக்கி போறோம், காய்கறியை பொறுத்த வரைக்கும் நாட்டு ரகமா தேடுறோம், இப்படி எல்லாம் வந்து பின்னோக்கி போயிட்டு இருக்கிறோம். அதுதான் நல்லது, நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு 1 ஆரஞ்சு சாப்பிட்டதுக்கு இன்னைக்கு 8 ஆரஞ்சு சாப்பிட்டா தான் அதற்கான சக்தி கிடைக்கும்னு சொல்லி சத்குரு சொன்னாருன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப நாட்டு ரகத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி வர மாதிரி இருக்கு, ஒரே மரத்துல 300 வகையான மாங்கனி ரகம் இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த நாட்டு ரகத்துல கொஞ்சம் தள்ளி வரமோன்னு ஒரு சந்தேகம் வருது. இந்த சந்தேகத்தை கேட்டுறேன், நிறைய பேருக்கு அது தோணலாம். அதே மாதிரி ஆப்பிள் வந்து அது காஷ்மீர்ல தானே வளரணும், ஏன்னா ஒரு ஆத்தூர் கிச்சிலி சம்பா அப்படின்னா அது ஆத்தூர்ல விளையிற கிச்சிலி சம்பா தாங்க, அதுக்குள்ள அந்த மருத்துவ குணம் எல்லாம் இருக்கும், இங்க இருக்காதுங்க அப்படின்னு தஞ்சாவூர்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது மாதிரி வந்து கொஞ்சம் குழப்பம் அதுல இருக்கு, இதுக்கான தீர்வு ஏதாவது இருக்கா? ஒரு இடம் சார்ந்து ஒரு பொருள் உற்பத்தி அப்படின்றது வந்து அதற்கான தனித்துவம் இருக்கு, அதை நம்ம இழக்கிறோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது.
0: 1300 வகை மாம்பழம் இந்தியாவில இருந்திருக்குது, நம்ம இப்போ எத்தனை சாப்பிட்றோம், அதெல்லாம் பாரம்பரியம். இப்போ எல்லாமே வந்து ஹைபிரிட் என்னென்னா, 2 வெரைட்டியை ஒட்டி அதுலேருந்து புதுசாக ஒரு வெரைட்டி ஒன்றுறது தான் ஹைபிரிட். நான் சொல்கிறது பாரம்பரிய வெரைட்டிகளை சொல்கிறேன். மைசூரில் ஒருத்தர் இருக்கிறார், சையது கனிகான்னு பேர். அவர்கிட்ட ஒரு 120 மாம்பழம் இருக்குது, 120 வெரைட்டி எல்லாமே. ஒரு மாம்பழத்தை சாப்பிட்டா ஆப்பிள் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ஒரு மாம்பழம் சாப்பிட்டா கேரட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்மள்கிட்ட இருந்துச்சு, இப்போ யாருக்குமே தெரியாது இந்த விஷயம்லாம். நான் சொல்கிற ஒட்டு வெரைட்டிங்க அவர் பாரம்பரியத்தை எடுத்து தான் வச்சிருக்கிறாரு. மரம் பேஸு, அதுக்கு சத்து கொடுக்கறது ஒன்று, ஆனால் பாரம்பரிய மேங்கோவை தான் ஒரு 700 வெரைட்டியை வந்து அந்த பகுதிகளில் வந்து மீட்டெடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த பாரம்பரிய வெரைட்டி தான் அது, ஹைபிரிட் வெரைட்டி கிடையாது. ஹைபிரிட் என்னன்னா 2 வெரைட்டியை ஒட்டி, ஒரு IHR போனேன், ஒரு மேங்காய் கொடுத்தாங்க சாப்பிடுங்கன்னு, சாப்பிட்டா காய் இனிக்குது பெரிக்க மாதிரி இருக்குது, அதுதான் ஹைபிரிட். அவங்க என்ன நினைக்கிறாங்க, மாம்பழத்தை சாப்பிடாம காயையே மக்கள் சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுதான் புதிய தொழில்நுட்பம்.
1: இந்த ஒட்டுன்றதுல அதுக்குள்ள நிறைய,
0: ஆமா
1: குழப்பிக்க வேணாம்,
0: நம்ம குழப்பிக்க வேண்டாம். அதுல வந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணி புதுசா ஒரு பிரீட் எல்லாம் கண்டுபிடிக்கல, இருக்கிற வெரைட்டியே ஒரே மரத்தை கிளைகள்ல ஒன்னு ஒண்ணு ஒட்டுறோம், அவ்வளவுதான்.
1: இந்த ஒட்டு செய்யறது நம்ம முன்னோர்கள் பண்ணிருக்கிறாங்க,
0: நம்ம முன்னோர்கள் பண்ணது தானே. இப்ப நம்ம கிளிம்புக்கு மாங்காங்கிறது ஒட்டு மாங்கான்னு தான் சொல்றோம்,
1: பேரே ஒட்டு மாங்கா,
0: ஒட்டு மாங்கா. இது வந்து நம்ம பாரம்பரிய ஒட்டு முறை தான், மாடிஃபை எதுவும் பண்ணல, பாலினேஷனை மாத்தி பண்ணல, எதுவும் பண்ணல,
1: இயற்கையான முறையில
0: ஆமா
1: செய்யப்படுற ஒரு விஷயம்,
0: ஒட்டு விஷயம், அவ்வளவுதான். நம்மள்ட்ட எல்லா வெரைட்டி, நம்ம நெல்லு சொல்கிறோம், 2,500 வகையான நெல் இருந்துன்னு சொல்கிறாங்க நம்மள்ட்ட. நம்ம தான் அதை வந்து ஒன்று ஒன்றா தொலைச்சிட்டோம். 150-200 வெரைட்டி
1: மீட் எடுக்கிறோம், மீட்
0: எடுத்துருக்குறோம். ஆனால் 2,000 வெரைட்டி நெல் இருந்துச்சு. அதனால புவிசார் குறியீடு ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் விளையிறது கண்டிப்பாக தனித்துவமான ஒரு சத்துக்கள் இதெல்லாம் இருக்கிறது. மஞ்சள்லாம் நம்ம ஈரோடு இதெல்லாம் சொல்கிறோம். மக்களுக்கு வந்து எல்லாத்தையும் சாப்பிடணும் ஒரு ஆசை இருக்குது. ஒரு ஆப்பிள் வந்து

0: ஃபாரின்லேருந்து அது எத்தனை நாள் கழிச்சு வருது என்னன்னு தெரியாம சாப்பிட்றது,
1: அது மேலே மெழுகு தடவி இருக்காங்க
0: என்னென்னோ பண்ணுறாங்க. இப்போ நம்ம வீட்லேயே ஒன்று விளைஞ்சி ஒன்று சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்லது. நம்ம வந்து அதை வந்து கமர்ஷியலாக பண்ணல, வீட்டுக்கு ஒன்று வச்சுக்கோங்க.
1: சில வீட்டில் ஆரஞ்சு கூட நல்லா
0: காய்க்குது, அது வந்து புளிப்பாக இருக்கும், நல்ல வெப்பமண்டல பகுதியில் விளையிறது தான் இனிப்பாக இருக்கும். ஆனால் இந்த ஆப்பிள் இஸ்ரேலில் விளையிற ஆப்பிள், அதனால இங்கே விளையும் போது அதே டேஸ்ட் இருக்குது, அதே இனிப்பு சுவை இருக்குது, ட்ரையில் வளருது. அதனால ஒரு மரம் வச்சுக்கிறது தப்பு, நம்ம வந்து கமர்ஷியலாக ஏக்கர் கணக்கில் போட சொல்ல, வீட்டுக்கு ஒரு மரம் வச்சுங்க சொல்கிறோம், விளைய வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதுக்காக 300-400 ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு போன மாதத்து இந்த மாதம் உணவு சாப்பிட்றது வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம்.
1: அதாவது இதில் வந்து தெளிவாக ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பொருள் ஈட்டுவதற்காக இதில் வந்து அறம் சாராத செயல்கள் எதுவும் அல்ல,
0: அல்ல
1: எல்லாம் அறம் சார்ந்து நடக்கிற
0: அறம் சார்ந்து இருக்குது. பொருள் ஈட்டணும்னாலும் அதுக்கும் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு சயின்டிஸ்ட் வராரு, பப்பாளியில் 10 லட்சம் 1 ஏக்கரில் பண்ணலாம்னு சொல்கிறாரு. அவர் வந்து அந்த எப்படி பண்ண முடியும் அந்த டெக்னாலஜி சொல்கிறாரு, அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் வர்றாரு ஒருத்தர். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா பொருளுமே இறைநிலை வந்து எந்தெந்த காலகட்டத்தில் என்ன வேணுமோ அதை தான் கொடுக்குது. நம்ம பப்பாளியை சாப்பிட்டா சூடு, மேங்கோவை சாப்பிட்டா சூடு நம்ம வந்து நிறுத்துறோம். அப்படி சூடாக இருந்தால் எதுக்கு இந்த வெய்ய காலத்தில் இறைவன் அதை படைக்கிறோம்? நமக்கு உடம்புக்கு தேவையானது சூடு தான், உடம்புக்கு தேவை. சூடு இல்லைன்னா நம்ம வந்து நம்ம இல்லை இல்லையா? அப்போ அதெல்லாம் வந்து விளக்கிறதுக்கு தான் டாக்டர்ஸும் வர்றாங்க. என்னென்ன பழங்களில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, அது எந்த உள்ளுறுப்புக்கு தேவை அப்படின்னு சொல்கிறதும் டாக்டர் வந்து பேச போகிறாங்க.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க, நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த உணவு காடு வளர்ப்பு குறித்து இம்மாதம் 14ஆம் தேதி SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அங்கே நடக்கக்கூடிய விழா பற்றியும் தெளிவான செய்திகள் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் கூட வேறு ஏதேனும் செய்திகள் தேவைப்பட்டால் இல்லை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி என்ன ஒரு முறை சொல்லுங்களேன்.
0: இந்த நிகழ்வில் பங்கு பெறணும்னா ஒரு முன்பதிவு பண்ணேன்னா அவங்களுக்கான சாப்பாடு ஏற்பாடுகளுக்காக இவங்க வர்றாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்துக்கும் நம்ம வந்து ஒரு புக்லெட் கொடுக்குறோம். விஞ்ஞானிகள் சொல்கிறது மட்டும் இல்லை, அதில் வந்து புத்தக வடிவிலையும் அவங்களுக்கு கொடுத்துறோம். நீங்கள் எப்படி அதை பயிர் பண்ணணும், எப்படி வந்து அதை மதிப்பு கூட்டலாம், எல்லாமே அந்த புக்கில் இருக்கும், அந்த புத்தகமும் அவங்களுக்கு கொடுத்துட்றோம். அது இல்லாமல் அன்னைக்கு சுவையான பலா பிரியாணி அவங்களுக்கு கொடுக்குறோம். இதுக்காக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, 800-9 800-9 800-9 800-9 நம்பரில் கூப்பிட்டு யாருனாலும் பதிவு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 200 ரூபா கட்டணம் இருக்குது, இது வந்து கமிட்மெண்ட் ஃபீயாக வச்சுருக்கிறோம். ஒரு விவசாயி பங்கு பெறணும்னா அந்த நிகழ்வில் எங்களுக்கு 1000 ரூபா செலவுது, நாங்கள் கமிட்மெண்ட்டுக்காக 200 ரூபா மட்டும் வாங்குகிறோம்.
1: ஒரு 8000 போட்டுக்கோங்க, ஒரு 9 போட்டுக்கோங்க, இன்னொரு 8000 போடுங்க, பக்கத்தில் ஒரு 9 போடுங்க, நீங்கள் வந்து இதில் பதிவு பண்ணிக்கலாம். பொதுவாகவே உணவு காடு வளர்ப்பு குறித்த செய்திகள் கேட்கணும் அப்படின்னாலும் இந்த எண்ணையை தொடர்பு கொள்ளலாம் எப்பயுமே அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பேசலாம்.
0: தமிழகம் முழுக்க 37 மாவட்டத்திலையும் முழு நேர பணியாளர்கள் இருக்காங்க, அவங்க வந்து ஃபாரஸ்ட்ரி அக்ரி முடித்த கிராஜுவேட்ஸ் தான் இருக்கு. அவங்க வந்து நேரடியாக விவசாயிகளுக்கு வந்து அவங்க நிலத்துக்கே போய் இலவசமாக ஆலோசனை பண்ணுறாங்க. மண் தண்ணி சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன மாதிரியான மரங்கள் வளர்க்கலாம், என்ன இடைவெளியில் வளர்க்கலாம், என்ன வெரைட்டியை சூஸ் பண்ணலாம், எல்லாமே அவங்க கைட் பண்ணுவாங்க. நம்மள்ட்ட இருக்கிற மரக்கன்னு அவங்க எடுத்துக்கலாம். டிம்பர் மரங்கள்லாம் ஒரு சின்ன கமிட்மெண்ட் ஃபீல் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதேமாதிரி பழ மரங்களும் நம்ம கமிட்மெண்ட் ஃபீல சின்ன அமௌண்ட் வாங்கிட்டு கொடுக்குறோம். இப்போ வந்து ஜாதிக்காய்னா 30 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம், அவகோடனா 500 ரூபா 3000 விற்கிது, நாங்கள் வெறும் 50 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இப்போ இதெல்லாம் வாங்கிக்கலாம், எங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ மிளகு செடி இருக்குது, நம்ம ஒரு 7 ரூபாய்க்கு தான் ஸ்டெம் கொடுக்குறோம், எங்கள்கிட்ட என்ன இருக்கோ பயன்படுத்திக்கலாம். இல்லாத வெளியில் நீங்கள் வந்து தரமான நர்சரியை பார்த்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். மெல்ல மெல்ல நாங்களும் அந்த நாட்டுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம்.
1: ரொம்ப நன்றிங்க.
0: நன்றிங்க.
2: நாம கேள்விப்பட்டது என்னவோ, திருச்சின்னா மலைக்கோட்டை, மதுரைனா மல்லி, மணப்பாறை முறுக்கு, திருநெல்வேலி அல்வா, பன்ரூட்டி பலாப்பழம் மற்றும் முந்தரி, சிறுமலை மலைவாழை, கம்பம் பன்னீர் திராட்சை, திண்டுக்கல் விருப்பாச்சி வாழைப்பழம், ஈரோடு மஞ்சள், செட்டிக்கோள சின்ன வெங்காயம், இப்படின்னு தான் பாரம்பரியமா பேசப்பட்டும் கேள்விப்பட்டும் வந்திருக்கும். அந்தந்த ஊர்ல தான் அந்த பொருள் நல்லா விளையும், தரமாவும் ருசியாவும் இருக்கும்னு நம்பப்படுறோம். ஆனா இதையெல்லாம் மாத்தி மக்கள் மனசுல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக உணவு காடு உற்பத்தியில ஒரு வேளாண் புரட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வரக்கூடிய காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களின் பணி சிறக்க வாழ்த்துவோம். ஐயாவின் அழைப்பை நேரடி அழைப்பாக ஏற்று வருகின்ற 14ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய உணவு காடு வளர்ப்பு தென்னிந்திய பழங்கள் திருவிழாவில் திரளாக கலந்து கொள்வோம், திறனை வளர்த்துக் கொள்வோம். இயற்கையோடு இணைவோம். இயற்கை வழி உழவர்கள் பங்கேற்கும் சிறப்பு தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது காவேரி கூக்குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் தமிழ்மாறன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு.

0: உடன் உரையாடினார் ஆர் வெங்கடேஸ்வரன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி குமுளூர் வேளாண் கல்வி நிறுவனத்தில் தற்போது குறுவை மற்றும் சம்பா பருவத்திற்கு ஏற்ற நெற்பயிர் ரகமான ASD 16 உண்மை நிலை விதை 2000 கிலோ இருப்பில் உள்ளது. ஒரு கிலோ நெல்லின் விலை 35 ரூபாய் ஆகும். இதேபோல திருச்சி 3 ஆதார விதை 5700 கிலோ இருப்பில் உள்ளது. இந்த நெல் ரகம் 1 கிலோ 41 ரூபாய். பசுந்தால் உரப்பயிர்களான தக்கை பூண்டு உண்மை நிலை விதை 200 கிலோ இருப்பில் உள்ளது. இதன் விலை 1 கிலோ 100 ரூபாய் ஆகும். வேளாண் பெருமக்கள் தங்களுக்கு தேவையான விதை நெல் விதையினை நேரில் சென்றோ அல்லது பார்சல் சர்வீஸ் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தொடர்புக்கு முதல்வர் வேளாண்மை கல்வி நிறுவனம் குமுளூர் 62 17 12 திருச்சிராப்பள்ளி மாவட்டம். தொலைபேசி எண் 98 42 65 29 34. என் மீண்டும் ஒருமுறை 98 42 65 29 34. மற்றொரு எண் 70 10 43 91 50. என் மீண்டும் ஒருமுறை 70 10 43 91 50 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு குமுளூர் வேளாண்மை கல்வி நிறுவன முதல்வர் அறிவிக்கின்றார். அறிவிப்பு கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 28 மணி. இனி கேட்கலாம்
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜெயகீதா ரவி. நம் நாட்டில் ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு 12 ஆண்டுகள் தொடர்ந்து நீண்டகாலம் பணியாற்றிய பெருமையை பிரதமர் திரு நரேந்திர மோடி பெற்றுள்ளார். 4399 நாட்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி சாதனை படைத்துள்ள பிரதமரை பாராட்டி மத்திய அமைச்சரவை இன்று தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. பிரதமரை பாராட்டும் விதமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டமும் புதுதில்லியில் நடைபெற்றது. 22 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் இதில் கலந்து கொண்டு பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இந்தியாவில் நீண்டகாலம் பதவி வகித்த பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்வதையொட்டி ஐரோப்பிய ஆணையம், இத்தாலி, சைப்ரஸ், டென்மார்க், தென்கொரியா, இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பல்கேரியா மற்றும் பின்லாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் பல்கேரியாவின் சோஃபியாவில் உள்ள தேசிய வரலாற்று அருங்காட்சியகத்தை இன்று பார்வையிட்டார். நாளை பின்லாந்து செல்லும் அவர் அங்கு நடைபெறும் குல்தாரா பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் வழங்கும் ஒளிபரப்பு சேவையிலிருந்து 3 செய்தி நிறுவனங்களின் சேவை நிறுத்தப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்வெட்டினால் பொதுமக்கள் படும் அவதி, பாலியல் வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு உள்ளிட்ட செய்திகளை ஒளிபரப்பியதால் இச்சேனல்களை மாநில அரசு முடக்கியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று புதுதில்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு விஜய் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோரை சந்தித்து பேசினார். தொடர்ந்து காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆகியோரையும் அவர் சந்தித்து பேசியுள்ளார். முன்னதாக தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார். தமிழகத்தில் அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் பணிபுரியும் பணியாளர்கள் நெல் மூட்டைக்கு 40 ரூபாய் பெறுவது தடுத்து நிறுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் திருப்புங்கூர் கிராமத்தில் தற்காலிக நெல் கிடங்கை இன்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழைக்காலங்களில் கொள்முதல் நிலையங்களில் நெல் விற்பனை செய்யும் விவசாயிகளுக்கு தனித்தனியாக தார்பாய்கள் வழங்கி நெல் மூட்டைகள் பாதுகாக்கப்படும் என்றார். மேட்டூர் அணையில்

0: போதுமான அளவு தண்ணீர் இல்லை என்றும் அணை திறப்பு குறித்து ஒரு சில நாட்களில் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பை வெளியிடும் என்றும் மாநில சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் சமய நல்லிணக்கம் தழைக்கக்கூடிய வகையிலேயே முடிவுகள் எடுக்கப்படும் என்றார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மின் தடங்கல்களை விரைந்து சீர் செய்யும் வகையில் 10 கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்களின் இயக்கத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் சென்னை பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணாக்கர் மற்றும் உறுதுணையாக இருந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று வழங்கினார். இதன்படி 2,090 பேருக்கு 72 லட்சம் ரூபாய் இன்று வழங்கப்பட்டது. பிரபல திரைப்பட இயக்குநரும் நடிகருமான பாரதிராஜா உடல்நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 84. 1977 ஆண்டு 16 வயது நிலை படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான இவர் பத்மஸ்ரீ உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார். அன்னாரது மறைவிற்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கிராமப்புற இந்தியாவின் ஆன்மாவையும் மனித உணர்வுகளின் ஆழத்தையும் வெள்ளித்திரையில் கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் புரட்சியை ஏற்படுத்தியவர் பாரதிராஜா என புகழாரம் சூட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், திரைப்பட நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உட்பட பல்வேறு துறைத்திரையினர் பாரதிராஜாவுக்கு அஞ்சலி செலுத்தினர். அன்னாரது இறுதிச் சடங்கு நாளை தேனியில் முழு அரசு மரியாதையுடன் நடைபெறவுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இன்று தொடங்கி வைத்தார். தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில், நெல்லை மாவட்டத்தில் உள்ள அடவி நயினார், குண்டாறு, கருப்பா நதி, ராமநதி மற்றும் கடனாநதி அணை பகுதிகளுக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மழை வெள்ளம் மற்றும் பேரிடர் தொடர்பான தகவல்களை தெரிவிக்க 1077 மற்றும் 04633290584 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு ரஞ்சித் சிங் தெரிவித்துள்ளார். துருக்கியில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியாவின் பிரணீத் கவுர் மற்றும் புசால் தலால் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிட்னியில் நடைபெறும் ஆஸ்திரேலிய ஒப்பன் பேட்மிண்டன் கலப்பு இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் துருவ் ராவத் மணிஷா இணை முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் நேயர்கள் கேட்க இருப்பது பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 தற்போதைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
2: Hello, I'm Conor O'Grady at the BBC Sports Centre with the latest World Cup news. The England boss, Thomas Tuchel, says that Bukayo Saka needs to be carefully steered back to full fitness. The Arsenal winger missed part of the climax of the Premier League season due to an Achilles injury.
3: I'm not concerned at all. He can train. He can handle more and more training. He gets used to more and more training. He can, without reaction, he can play more and more minutes. And we will continue this process in a very close feedback loop with Bukayo himself.
2: England play Costa Rica tonight in Orlando in their final warm-up match. The oldest player at this year's tournament is the Scotland goalkeeper, Craig Gordon. He's been describing how it feels to realise his World Cup dream at the age of 43.
4: Magnificent to be here after all the years of trying, not only personally but as a country, to get here. So, yeah, delighted to be here. It feels like it's getting real now. The first few weeks have been preparation, everything's been going really well. And now we're finally here. We're the last few days away from getting into the games for real now.
2: Mexico, along with the USA and Canada, is one of the host nations for the World Cup. Well, the former Mexico international Joaquin Beltran has told the BBC they're really excited for the tournament to start on Thursday.
5: We have three stadiums, Monterrey, Guadalajara and Mexico City, ready to receive the people of Colombia, Uzbekistan, Korea, South Africa. Everyone is talking about the 13 games we will host. So it's a very special time for us.
2: And for more World Cup news from the BBC, go to bbc.com/football.
6: World Football Update from the BBC.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் 2026 பற்றிய தற்போதைய நிலவரம்.

0: எங்கேயும் எப்போதும் நம்மை இசையால் கட்டியிருக்கும் 80-90களின் இடைக்கால பாடல்களை நேயர் பாடலா கேட்டு ரசிக்கலாம். இப்போது திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையில் நேயர்கள் பங்கேற்க
1: தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்கள் 0431 என்ற முன்னிணைப்பு எண்ணோடு 240-102-1 மற்றொரு 246-102-1.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 8:13. இரவு செய்தி நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் முதல் நேயர். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேந்து?
1: இரவு இசை இனிமேல் இனிவது திருச்சி காஜாப்பேட்டை ரசீத் பேசுறேன் சார்.
0: ரஷீத் ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து அன்புக்கு நான் அடிமை. அது தாலாட்டு கேட்காத பேருங்கு யார், அந்த பாட்டு கொடுங்க சார்.
2: அது அன்புக்கு நான் அடிமைங்களா? பாட்டுக்கு கொஞ்ச நேரத்துல குழம்பிட்டோம் இல்லீங்களா?
0: பாட்டுக்கு
2: அடிமையானதுனால.
1: ஆமா,
2: நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.
1: ரெண்டு பேருக்கும் நன்றி.
2: நன்றி நன்றி.

0: என்றும் பசுமையான 80-90களின் பாடல்களை நேயர் விருப்ப பாடலா கேட்டு ரசிட்டு இருக்கும் இரவு இசை. இனிமையில் அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார், எங்கிருந்துங்கய்யா?
1: லால்குடியில இருந்து கருங்குளர்மா.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: மூன்றாம் பிறையில இருந்து கண்ணை கலைமானே இந்த பாடலை போடுங்கம்மா.
0: நிச்சயமா பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கம்மா.

0: இரவு சினிமை கேட்டணிஞ்சிருக்கும் நேரம் 8:23. நேர்களை உங்களின் நினைவிற்கு எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 மணிக்கு அரங்கு இசையாக திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பண்ணிசை பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். TH வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி இன்றிரவு 10 மணிக்கு அரங்கு இசையாக எமது திருச்சிராப்பள்ளி வானொலியின் முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் கேட்க காத்திருங்கள். இரவு சினிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இனியும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்களுடன் நிகழ்ச்சியில் இணைவது மதுரையிலிருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: தனலட்சுமி அம்மா, என்ன பாடல் வேணும்?
1: பொண்டாட்டி தேவை படத்திலிருந்து SPV சித்ரா பாடிய RRO பாட்டு பாட நானும் தாயும் அல்ல
0: பாடல் கேட்கலாமா?
1: இனிப்புக்கு நன்றி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஐயா.
0: நன்றி.

0: நினைவுகளின் தாலாட்டாய் என்பது தொன்னூறுகளின் திரைசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கும் நேயர் விருப்ப பாடலாக இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம்.
1: நேச உள்ளங்களுக்கு பாச வணக்கங்கள். மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோர்ந்த ஆண்டனி.
0: சொல்லுங்க ஐயா, என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: பாரதிராஜ் நினைவு பாடலா ஒரு பாடல் வந்து கிராமத்து கதைகளை முன்னாடி கண்முன்னே நிறுத்தின ஒரு இயக்குனர் திருச்சிராப்பள்ளி வானொலி மூலியமா எனது கண்ணீர் மொழிகள் அஞ்சலி செலுத்துறேன். அந்த வரிசையில் அலைகள் ஓய்வில் திரைப்படுத்த தொகுதி இளையராஜா அண்ட் ஜெனிசியம்மா பாடிய காதல் ஓவி என்ற பாடல் தொகுதி. நன்றி சார். தேங்க்யூ சோ மச்.
0: நன்றிங்க ஐயா. இனிமேல் வந்ததுக்கு

இதயத்தின் ஆழத்தில் என்றும் வாழும் இனிய கீதங்களாய் இது இரவு இசை இனிமை. நேயர் விருப்ப பாடலாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இரவு இசை இனிமையில. அடுத்ததா விருப்ப பாடல் தெரிவிக்கிறோம். நேயர் வணக்கம். நேர்களே, உங்களுக்கு விருப்பமான 80-90களின் பாடல்களை கேட்டு ரசிக்க தொட்டு வாங்க சுழி 4-3-1 என்ற முன்னிணைப்பினோடு 246-102-1 240-102-1.

0: இரவு நமைதியோடு கலந்து வரும் விதமான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இரவு இசை இனிமையில் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகள்ல நிகழ்ச்சியில் நம்முடைய நேயம் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. பெரம்பலூர் மாவட்டம் இழுப்பக்குடி கண்ணன் பேசுறேங்கம்மா. இருவருக்கும் இரவு நேர வணக்கங்கள்.
0: இனிய இரவு வணக்கம் ஐயா. என்ன விருப்ப பாடல் கொடுக்கலாம்?
1: புதுநெல்லு புதுநாட்டு என்ற படத்தில் இருந்து கருத்த மச்சம் கஞ்சத்தனம் எதுக்கு வச்ச அந்த பாடலை ஒளிபரப்புமா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நன்றிங்க ஐயா. இனிப்பு வந்ததுக்கு பாடல் வழங்கிடலாம்.
1: நன்றிங்க அம்மா.

0: நேரம் 8:45 கேட்டிணைந்திருக்கிறோம். இது எஃப்எம் ரெயின்போ 102.1 இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து?
1: திருச்சி மாவட்டம் துறை வட்டம் பக்கத்தில் பேசுறேன்.
0: சுப்பையா, எப்படி இருக்கீங்க ஐயா?
1: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஸ்கூல் வேலை பார்த்துட்டு இருக்கேன். யூனிஃபார்ம்.
0: என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு இந்த பசுமொன் படத்துல வந்து பசுமொன் படம் தாமரை பூ சண்டையே வந்தது இல்லை, அந்த பாட்டை போடுங்க. இன்னைக்கு பாரதிராஜ் இறந்தால்
0: பாடல் கேட்கலாம். பாடல் கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி.

0: நேரம் 8:50, இரவு சினிமி கேட்டு நினைஞ்சிருக்கும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க சார்?
0: நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: நல்லா இருக்கு சார். நான் புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலூர் பஞ்சாயத்து மேலப்பட்டி ஜான் கிரெடி பேசுறேன் ஐயா.
0: ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து பாடம் வந்து படம் வந்து கிழக்கே போய் ரயில், பாட்டு வந்து பூவரசம்பு பூத்தாச்சு கேட்டா நல்லா இருக்கு. பாடம் இந்த பாட்டு கேட்கும் அனைவருக்கும் இருக்கா பாட்டு.
0: நன்றி நன்றி.

0: இரவு சினிமை கேட்டணிஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு நேயறிவர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: தஞ்சாவூர் மகனமுச்சாவில இருந்து குருமூர்த்தி பேசுறேன் சார்.
0: யாரு?
1: குருமூர்த்தி. நீண்ட நாள் நேர், 10 வருஷம் முன்னாடி நேரம் சார், பழைய நேர்.
0: சரி சரி, இப்ப காதுல சரியா உங்க பேர் இல்ல, அதனால தான் இன்னொரு தடவை கேட்டுட்டேன்.
1: குருமூர்த்தி. குருமூர்த்தி.
0: சரி சரி சரி, குருமூர்த்தி ஐயா, என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து கஸ்தூரி மானே கல்யாணத்தை புதுமை பெண் படத்துல இருந்து இந்த பாட்டு போடுங்க.
0: பாடல் கேட்கலாமா?
1: கண்டிப்பா கேட்கலாம் சார், எல்லா நேர்களுக்காக இந்த பாடல்.
0: நன்றி.

0: என்றும் பசுமையான 80s நினைவுகளை சுமந்து வரும் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம் இரவு இசை இனிமையில். இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்னால் விருப்ப பாடல் கேட்க முடியலன்னு வருத்தமே படாதீங்க. நாளை இரவு 8 உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள், இசைந்திருங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளோடு. நேர்களை நமது திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசை 936 கிலோஹெர்ட்ஸில் இன்றிரவு 10 அரங்கிசையில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். TH வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இன்னும் சில நொடிகளில் நியூஸ் அட் 9.
1: Good evening. This is Akashvani and I am Valsa Williams with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled. Says Vikasit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest-serving elected Prime Minister. Union Cabinet approves second phase of Ahmedabad Metro Rail Project, also gives nod to infrastructure projects in Amravati, Andhra Pradesh. Government approves 96 companies under third round of PLI scheme for textiles, nearly 13,000 crore rupees investment committed. Defence Ministry to procure 20 advanced jammers for Navy ships to enhance operational safety. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to second round of women's singles event at Australian Open. Prime Minister Narendra Modi today assured that the aspirations of 140 crore citizens of the country will definitely be fulfilled and emphasized that the National Democratic Alliance, NDA, has always strengthened the nation's trust. Mr. Modi was addressing the NDA conclave at Bharat Mandapam in New Delhi this evening. He said the people of the country entrusted the NDA government with their trust after the betrayal of the Congress. He said, for the first time, the people of the country have seen that when a government is run with the right intention, development also takes place at a rapid pace. He said the lifting of more than 25 crore people out of poverty during these 12 years of the NDA government reflects that its policies are correct and its direction is right.
2: Bharat ke logon ne pehli baar ye dekha hai ki jab sahi niyat se sarkar chalti hai to tez gati se vikas bhi hota hai. एनडीए सरकार के इन 12 वर्षों में 25 करोड़ से ज्यादा लोगों का गरीबी से बाहर निकलना ये दिखाता है कि हमारी नीतियां सही हैं, हमारी दिशा सही है. ये सफलता आज देश के हर उस व्यक्ति को एक भरोसा देती है कि एक न एक दिन उसके सपने भी पूरे होंगे.
1: The Prime Minister added that the people of the country have understood the importance of political stability at the national level. He said it is a testament to the maturity of the people that they have given him the opportunity to serve them for such a long time.
2: 2014 ke pehle ke kai dashak bahut asthirta aur uthal puthal se bhare hue the. Iska desh ko bahut nuksan bhi uthana pada. Lekin ab desh ki janta ek sthir sarkar ka kaam bhi dekh rahi hai. और उसकी निर्णायक क्षमताओं की प्रशंसक भी है. मैं आज देश की महान जनता को भी नमन करता हूं, जनता जनार्दन का आभार व्यक्त करता हूं.
1: Mr. Modi said every citizen of the country is

0: Peru's World No. 76, Ines Castillo. Sindhu's pre-quarterfinal match will be against compatriot and World No. 39, Isharani Barua. Tanvi Sharma also showed signs of returning to form with a 21-12-22-20 win over World No. 11, Chiu Pingchian of Chinese Taipei. Tanvi will face Malvika Bansod. The India Meteorological Department today said a wet spell is likely over northwest India till the 13th of this month under the influence of western disturbance. It has forecast isolated heavy to very heavy rainfall over northwest and northeast India during the next 5 to 7 days. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi assures aspirations of 140 crore Indians will definitely be fulfilled. Says Vikasit Bharat must be the dream of every single person. National Democratic Alliance lauds Prime Minister Narendra Modi on becoming India's longest serving elected Prime Minister. Union Cabinet approves second phase of Ahmedabad Metro Rail project, also gives nod to infrastructure projects in Amravati, Andhra Pradesh. Government approves 96 companies under third round of PLI scheme for textiles. Defence Ministry to procure 20 advanced jammers for Navy ships to enhance operational safety. And in badminton, PV Sindhu and Tanvi Sharma advanced to second round of women's singles event at Australian Open. That is all in the news at 9. Good night.
1: Akashwani. Manila Seidi Privu Vadangum.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் வேளாண்மை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் மற்றும் விவசாயிகள் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஆர் திருமாவளவன். வணக்கம் சார்.
3: வணக்கம் மேடம்.
2: மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள்ல வேளாண் துறைக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கு சார்?
3: நமது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்துடைய சாதனை வந்து ரொம்ப பெரிய அளவில் விவசாயிகள் அடைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா கடை கோடியில் உள்ள விவசாயிகள் வரைக்குமே மத்திய அரசின் செயல் திட்டங்கள் வந்து சென்றடைஞ்சிருக்கு. இதற்கு உதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்துதல், நவீன கால வளர்ச்சிக்கு ஏற்ப அவங்களுடைய தொழில்நுட்ப மேம்பாடு, இது அனைத்திலையும் மிகப்பெரிய பங்கு வந்து மத்திய அரசு செலுத்திக்கிட்டு வராங்க. இதற்கு ஆதாரமா நிறைய குறியீடுகள் இப்போ வந்து மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்கள் மூலமாகவும் வெளியிடப்பட்டு உள்ளது. இதுவே இதற்கு ஒரு சான்றாக அமையும்.
2: விவசாயிகளுடைய வளர்ச்சிக்காக வேளாண் துறை முன்னேற்றத்திற்காக அரசு வந்து பெரிய பங்காற்றியிருக்காங்க அப்படின்றது நீங்க சொல்றதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது. அரசோட திட்டங்களை செயல்படுத்துறதுல வேளாண் அறிவியல் நிலையத்தோட முக்கிய பங்களிப்பு என்ன சார்? ஏன்னா நீங்க தான் முக்கியமான ஒரு பங்காற்றுறீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். விவசாயிகளை நீங்க எப்படி அணுகிறீங்க சார்?
3: இந்திய அரசுடைய அமைச்சக பொறுப்புல பாத்தீங்கன்னா மேடம், வேளாண்மை அறிவியல் மையம் வந்து முக்கிய பங்காற்றுது. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து நம்ம நாடு முழுக்க உள்ள அனைத்து மாவட்டங்கள்லயும் இந்த வேளாண்மை அறிவியல் மையத்தை நேரடியாக நிர்வகிச்சு வராங்க. இந்த வேளாண்மை அறிவியல் மையங்களின் மூலமா விவசாயிகளுடைய அன்றாட அந்த பிரச்சனைகளை தீர்த்து அவர்களுடைய விற்பனை வாய்ப்புகள், சாகுபடி சம்பந்தமான சந்தேகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு கொண்டு சேர்ப்பது, இப்படி பல கட்டத்தில் வந்து இந்த வேளாண்மை அறிவியல் மையம் வந்து பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல குறிப்பா சொல்லணும்னா நம்ம பாரத நாட்டில் சுமார் 731 வேளாண்மை அறிவியல் மையங்கள் ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மத்திய அரசின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, புதுச்சேரி, ஆந்திர பிரதேசம் சேர்த்து இந்த ஒரு பகுதியில 76 வேளாண்மை அறிவியல் மையங்கள் வந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். எதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம் அப்படின்னா, வேளாண்மையின் உற்பத்தி திறன், லாபம் மற்றும் நிலைத்தன்மையை மேம்படுத்துதல், அப்புறம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த வளர்ச்சியை வந்து விவசாயிகள் எடுத்த கொண்டு போறதா எங்களுடைய இலக்கா இருக்கு மேடம்.
2: இப்ப விவசாயிகளுக்கு நீங்க வழங்கக்கூடிய அறிவுரைகள், விவசாயி வந்து ஒரு பொருளை வந்து மகசூல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அந்த முதல் கட்ட அறிவுரைகள் தொடங்கி உரங்கள் தொடங்கி என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க அவங்களுக்கு சொல்றீங்க சார்?
3: குறிப்பா இதற்கு உண்டான எங்களுடைய பணி செயல்பாடுகள் பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டது போல இதற்கு என்னென்ன ஒரு அளவீடு செஞ்சு அது எப்படி நாங்க செயல்முறைப்படுத்தணும்ன்றத மத்திய அரசு எங்களுடைய நேரடி வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா பாத்தீங்கன்னா முதல்ல நாங்க செயல்படுத்துறது வந்து பண்ணை அளவிலான சோதனைகள். அதாவது பண்ணை அளவுல என்ன சோதனை நடத்துவோம்னா ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஆன் ஃபார்ம் ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதாவது பல்வேறு வேளாண் முறைகளின் கீழ் குறிப்பிட்ட இடங்களுக்கு ஏற்ற தொழில்நுட்பங்களை வந்து கண்டறிஞ்சு அதை வந்து பயன்பாட்டுக்கு

0: கொண்டு வர்றதுக்காக இந்த பண்ணை அளவிலான சோதனைகளை வந்து செய்வோம். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து முன்னணி கள விளக்கங்கள், அதாவது ஆங்கிலத்துல ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்ப நீங்க சராசரியா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா விவசாய நிலங்கள்ல இந்த வேளாண்மை அறிவியல் மையங்கள் மூலியமா கிட்டத்தட்ட 34,432 சோதனைகள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. அதே போல 20,000 மேற்பட்ட தொழில்நுட்பங்களை வந்து நாங்க இந்த முன்னணி கள விளக்கங்கள் மூலியமா வேளாண்மை மற்றும் அது சார்ந்த துறைகளில் என்னென்ன கிடைக்கக்கூடியதோ அந்த உற்பத்தி திறனை வெளிப்படுத்தும் வகையிலையும் விவசாய மக்களிடம் நாங்க கொண்டு சேர்த்திருக்கோம்.
1: அதாவது எந்த பகுதியில எந்த பொருள் வந்து விளையும் அப்படின்றதுக்கு ஏத்த மாதிரி அந்தந்த பகுதி விவசாயிகளுக்கான அறிவுரைகள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா வழங்கப்படுது அப்படின்றத நம்ம வந்து கண்கூடா வந்து தெரிஞ்சுக்க முடியுது சார். விவசாயிகள் சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது என்ன, அதற்கான தீர்வுகளா நீங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? எடுத்துக்காட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தரமான விதைகள், தரமான உரங்கள், இந்த மாதிரி பொருட்கள் வந்து இந்த வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலா கொடுக்கப்படுதா, அதை பற்றி சொல்லுங்க சார்.
0: நான் சொன்னது போல ரெண்டு செயல்முறை விளக்கங்கள் அப்புறம் வந்து இந்த பண்ணை அளவிலான சோதனைகள் தவிர நாங்க வந்து இப்ப புதிய தொழில்நுட்பங்களை கொண்டு சேர்ப்பதிலேயே நாங்க முக்கிய பங்காற்று வரோம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இப்ப பயிற்சிகள் தரும், அதுல வந்து விவசாயிகள், பண்ணை பெண்கள், அப்புறம் கிராமப்புற இளைஞர்கள் மற்றும் விரிவாக்க பணியாளர்களுடைய திறன் மேம்பாட்டுக்காக தனியா பயிற்சிகள் ஏற்பாடு பண்றோம். விரிவாக்க செயல்பாடுகள்ல வந்து விவசாயிகளையும் பங்கேற்க செய்யறோம். இதை தவிர தரமான விதைகளுடைய உற்பத்தி செஞ்சு அதை வந்து விவசாயிகளிடமும் கொண்டு போய் சேர்க்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்தி எப்படி பண்றதுன்றதையும் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி நாங்க தொடர்ச்சியா பயணிக்கிறோம். தரமான கால்நடை இனங்கள் மற்றும் மீன் குஞ்சுகள் உற்பத்திலையும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் பங்கம் வந்து நாங்க விவசாயிகளுக்கு கொண்டு சேர்க்கிறோம். குறிப்பா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் சாதனைகள்ல கிட்டத்தட்ட வேளாண் அறிவியல் நிலையங்கள் பாத்தீங்கன்னா 60,000 மேற்பட்ட பயிற்சி திட்டங்களை நாங்க முடிச்சிருக்கிறோம். பயனாளிகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16,00,000 பேர் விவசாயிகள் வந்து இதன் மூலியமா பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல தரமான விதை உற்பத்தி சொன்ன பாருங்க, அதுல பாத்தீங்கன்னா 20,000 அதிகமான தரமான விதைகளை வந்து உற்பத்தி செஞ்சு விவசாயிகள்கிட்ட நாங்க வழங்கியிருக்கிறோம். தரமான நடவு பொருட்கள் உற்பத்திலுமே கிட்டத்தட்ட ஒரு 350,00,000 தரமான நடவு பொருட்களை வந்து உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு கிடைக்கப்பெற்று நாங்கள் வழிவகை செஞ்சிருக்கிறோம். அதே போன்று கால்நடை சார்ந்த மீன் குஞ்சுகள் உற்பத்தி போன்ற தொழில்களிலும் கிட்டத்தட்ட ஒரு 400,00,000 மீன் குஞ்சுகள் வந்து மற்றும் பசு மற்றும் செம்மறியாடு, வெள்ளாடு, எருமை போன்ற இனப்பெருக்க காளைகளுக்கும் மேம்படுத்தப்பட்ட விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வழங்கியிருக்கிறோம்.
1: நீங்க சொன்ன விஷயத்தில இருந்து தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் வந்து ஒரு விவசாயினா ஒரு விவசாயம் மட்டும்தான் செய்வாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்ற ஒரு சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. விவசாயி வந்து கால்நடை வளர்ப்போராகவும் இருக்கிறாரு, மீன் வளர்ப்போராகவும் இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கான வருமானம் வந்து அதிக அளவுல கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சூழலும் ஏற்படுது. கால்நடை வளர்ப்புக்காக விவசாயிகளுக்கு நீங்க என்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்குறீங்க சார்?
0: முக்கியமா நகரமயமாக்கலால இளைஞர்கள் எல்லாம் வந்து வேளாண்மை பற்றியோ இல்ல சிந்திக்கிறதோ இல்ல அவர்களுடைய தாய் தகப்பன் வந்து வேளாண்மையில ஈடுபட்டு இருந்தாலும் அவர்கள் வந்து கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு வந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இப்ப நம்ம மத்திய அரசுடைய முனைப்பால பாத்தீங்கன்னா ஆரியான் ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதாவது அட்ராக்டிங் அண்ட் ரீடைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர், வேளாண்மையில் இளைஞர்களை ஈர்த்தல் மற்றும் தக்க வைத்தல். இப்ப இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவில உள்ள 731 மாவட்டங்களில 97 மாவட்டங்கள் வரைக்கும் இதை நாங்க வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை தவிர ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் வந்து காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண்மைக்கான தேசிய கண்டுபிடிப்புகள் போன்ற முயற்சிகளையும் நாங்க முன்னெடுத்து வரோம். இயற்கை வள வேளாண்மை சம்பந்தமாகவும் இந்த வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்க ஈடுபடுத்தி கொண்டு வரோம்.
1: இயற்கை வேளாண்மை செய்யணும் அப்படிங்கறது வந்து பிரதமரும் வந்து அடிக்கடி சொல்லிட்டே இருக்காங்க, மத்திய வேளாண் அமைச்சரும் சொல்லிட்டே தான் இருக்காங்க. இயற்கையான உரங்கள் பயன்படுத்தப்படும் போது அதுல இருந்து கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்காத மகசூலா இருக்கும் அப்படின்றத அவங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் இப்ப இயற்கை விவசாயத்திற்கு மாறி இருக்கிறது, நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாமா சார்?
0: கண்டிப்பாங்க மேடம், மத்திய அரசின் திட்டத்திற்கு மேரா கௌரவ் மேரா கான் இந்த திட்டத்தில் பாத்தீங்கன்னா மை வில்லேஜ் மை பிரைட் என சொல்லக்கூடிய என் கிராமம் என் பெருமை ஒருங்கிணைந்த பண்ணை முறையில வந்து அனைவரும் ஈடுபடணும்ன்றதை ஊக்குவிச்சு கிட்டத்தட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் மொத்தம் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 25,000 பங்கேற்பு செயல் விளக்கங்கள் வந்து நடத்தப்பட்டிருக்கு. இதனால 100,000 பண்ணை குடும்பங்கள் இதன் மூலம் பயனடைந்துள்ளாங்க. ஒரு ஒரு கட்டத்திலையும் பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமம் வந்து நேரடியாக ஈடுபடுறதால கிராம சூழல்ல அனைவரும் வந்து இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறைக்கு மாறுறதுக்கும் விவசாயம் சார்ந்த தொழில ஈடுபடுறதுக்கும் ரொம்ப முனைப்ப காட்டுறாங்க.
1: நிச்சயமா சார், ஒருங்கிணைந்த பண்ணையை பத்தி ரொம்ப சிறப்பா வந்து நிறைய விளக்கங்களை சொன்னீங்க சார். ஒருங்கிணைந்த பண்ணையத்தினுடைய இன்னொரு அம்சமா வந்து கால்நடை வளர்ப்ப வந்து பார்க்கிறோம். ஏற்கனவே வந்து விவசாயிகளுக்கு வந்து பருவநிலை குறித்த முன்னெச்சரிக்கை இல்லாம சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க. சிறுதானியங்கள் குறித்த அந்த பயன்பாடு பற்றி அவங்களுக்கு எந்த அளவுக்கு சொல்லிருக்கீங்க சார்? கால்நடை வளர்ப்பு மற்றும் சிறுதானியத்தினுடைய பயன்பாடு இப்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் போது அதற்கான ஒரு விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுறாங்களா விவசாயிகள்?
0: எப்ப வந்து இயற்கை வேளாண்மையை சார்ந்த அப்புறம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் ஈடுபடுறாங்களோ

0: இப்ப வந்து மக்களிடையே வந்து ரொம்ப அவங்களுடைய சுகாதாரம் அவங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றின மிகப்பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. சிறுதானியத்தை நோக்கி இந்த உணவு பழக்க வழக்கங்களை நோக்கி வந்து மக்கள் வந்து மாறி வர்றதால இப்ப வேளாண்மை அறிவியல் நிலையங்களில் குறிப்பாக மனையியல் சார்ந்த பயிற்சிகள் வர்றப்ப சிறுதானியத்தை எப்படி வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களா மாத்தலாம், அதன் மூலியமா உடல்நிலையை பராமரிக்கிறது எப்படின்னு அதை கண்டறிஞ்சு நிறைய பேர் அதுல முக்கியமா மகளிர்கள் வந்து பெரிய அளவுல வந்து ஈடுபட்டு தொழில் முனைவோரா மாறி வெற்றிகரமா செயல்படுத்திக்கிட்டு வராங்க. மேடம்,
1: மகளிரை வந்து ஒரு தொழில் முனைவோரா ஆக்குறதுக்கான பயிற்சிகள் வேளாண் அறிவியல் நிலையத்துல வந்து வழங்கப்படுது அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து சொல்லியிருக்கீங்க, நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். இப்ப கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வேளாண் அறிவியல் மையங்கள் வாயிலாக சொல்லப்படுது சார்?
0: மத்திய அரசின் கீழ் அறிவிக்கப்பட்ட செயல் திட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முக்கியமா ரெண்டு திட்டத்தை வந்து ரொம்ப தீவிரமா செயல்படுத்துறாங்க. கால்நடைகளை தாக்கக்கூடியதுல இரண்டு நோய்களை கண்டறிஞ்சிருக்கிறாங்க. ஒன்னு வந்து வாய்க்கால் கோமாரின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ், இன்னொன்னு வந்து கன்று வீச்சு நோய் புரூசலோசிஸ் சொல்லுவாங்க. இந்த இரண்டு நோய்களுக்குமே பசு ஆதார்னு ஒரு எண்ணெய் கால்நடை சார்ந்த அந்த தொழில் ஈடுபடுற விவசாயிகளுக்கு வந்து கட்டாயமாக அதை பதிவு செய்யப்பட்டு நேரடியாக மத்திய அரசின் கீழ் இந்த இரண்டு நோய்களுக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டு மானிய உதவியும் அவங்க வந்து செயல்படுத்திட்டு கொண்டு வராங்க.
1: கால்நடை வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சார், எங்க தரமான ஒரு உயிரினங்கள் கிடைக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களும் நீங்க சொல்றீங்களா சார்?
0: குறிப்பா இந்திய அரசுக்கு கீழே நல்ல இனங்களை கண்டறிஞ்சு வெண்மை புரட்சிக்கு பிறகு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பால் உற்பத்தியில உலக அளவில் நாம தான் முதலிடத்துல இருக்கிறோம். இதற்கு முக்கிய காரணம் நாம வந்து வெண்மை புரட்சிக்கு பிற்பாடு பால் வளத்தை ஊக்குவிப்பதற்காக நம்ம வந்து கலப்பினத்துக்கு மாறணும். ஆனா இப்ப ஆரோக்கியத்தின் சூழலை நோக்கி போறதால எல்லாருமே வந்து கலப்பினத்திலிருந்து நாட்டு இனங்களுக்கு மாறிக்கிட்டு வராங்க. அதனால விற்பனை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் ஈடுபடுறதுல அதிகப்படியான ஈர்ப்பு வந்து நாட்டு ரகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கு. அது குறிப்பா கறவை மாடுகளா இருந்தாலும் சரி, நம்மளுடைய செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளா இருந்தாலும் சரி, இல்ல நாட்டுக்கோழி இனங்களா இருந்தாலும் சரி, இதற்கு மிகப்பெரிய விற்பனை வாய்ப்பு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது.
1: மத்திய அரசோட சாதனைகள்ல வந்து நிறைய விஷயங்களை சொல்லிட்டே வரீங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்தின் சார்பா வழங்கப்படக்கூடிய பயிற்சிகள் மற்றும் பங்களிப்புகளை பத்தி சொன்னீங்க. இப்போ என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுது சார் மத்திய அரசு சார்பில்?
0: சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த செயல் திட்டங்கள் நடைமுறையில் படுத்தப்பட்டாலும் குறிப்பா இப்ப வந்து மத்திய அரசு ரொம்ப தீவிரமா செயல்படுற ஒரு முக்கியமான திட்டங்களை பற்றி நான் உங்களோட பகிர்றேன். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த கழிவிலிருந்து செல்வம், ஆங்கிலத்துல வேஸ்ட் டு வெல்த் சொல்லுவாங்க. இப்ப என்ன கண்டறிச்சிருக்காங்கன்னா இந்தியாவில வந்து விவசாய கழிவுகள் மூலம் ஆண்டுக்கு சுமார் 18,000 மெகாவாட் அளவுக்கு வந்து மின்சாரத்தை நம்ம அதுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய திறன் இருக்கு. கழிவிலிருந்து அந்த கழிவை எப்படி செல்வமா மாத்துறதுன்னு முடிவெடுத்துறதுதான் இந்த திட்டத்துடைய அம்சம். எச்சங்களை பயன்படுத்தி அதை ஒரு சத்துக்கள் நிறைந்த இயற்கை உரங்களா மாத்தலாம் அப்படின்றத விவசாயிகிட்ட நாங்க கொண்டு போறோம். ரெண்டாவது வட்ட பொருளாதாரத்தை உருவாக்கணும்னு சொல்லி மத்திய அரசு பரிந்துரைக்கிறாங்க. இதோடைய சாராம்சம் ஆங்கிலத்துல சொல்வது போல 6R சொல்றாங்க. அதாவது ரெடியூஸ் குறைத்தல், ரீயூஸ் மீண்டும் பயன்படுத்துதல், ரீசைக்கிள் மறுசுழற்சி, ரிஃபம்பிஷ் புதுப்பித்தல், ரெக்கவர் மீட்டெடுத்தல், கடைசியாக ரிப்பேர் சொல்றாங்க பழுது பார்த்தல். இந்த 6 நீங்க பயன்படுத்தினீங்கன்னா ஒரு விவசாயிகள் வந்து அந்த விவசாய கழிவை உண்மையான மறுசுழற்சிக்கு உட்படுத்தி இந்த தரத்துல வந்து நம்ம சமரசம் செய்யாமல அதன் அசல் வடிவத்திலேயே திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வரலான்றதுதான் இதோட நோக்கம். மூணாவது முக்கியமா விவசாய கழிவுகள்ல வந்து என்னென்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா பயிர் சாகுபடிக்கு, கால்நடை வளர்ப்புக்கு, அறுவடைக்கு பிந்தைய கையாளுதல் மற்றும் தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், கரும்பு, எண்ணெய் வித்துகள் மற்றும் பால் பொருட்கள் ஆகியவற்றின் இந்த பதப்படுத்தல் பற்றி பயிர் வகைகளை வந்து குறிப்பா அதை கவனம் செலுத்தணும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாத்தீங்கன்னா மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்க்குலர் எக்கானமி ஏன் ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா இப்ப மத்திய அரசுடைய பரிந்துரையா வந்து இயற்கை உயிரி வேளாண் வளங்களை ஊக்குவிக்கும் கோபர்தன் திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இதனால மக்கள் பயோமாஸ் சொல்லக்கூடிய உயிரி பொருட்களை வச்சு அவங்க வந்து இந்த திட்டத்தின் மூலியமா வந்து கால்நடை சாணம், பயிர் எச்சங்கள், அப்புறம் வந்து உணவு கழிவுகள் இதெல்லாம் வந்து நீங்க செயற்படுத்தி உயிரி எரிவாயுவா மாற்றலாம். இது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமா வெற்றி அடைஞ்சு கிட்டத்தட்ட இந்த 2026 ஜனவரி 14 நிலவரப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவில கிட்டத்தட்ட 50% மேலான மாவட்டங்கள் வந்து 980 உயிரி எரிவாயு ஆலைகளை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளது. இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றினா சொல்லலாம்.
1: பயோகேஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு இருக்கு.
0: ஆமா, இது மட்டும் இல்லாம நமது இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் பயோகேஸ்க்கு பிற்பாடு அதனுடைய உற்பத்திக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஸ்லரின்னு சொல்லுவாங்க கழிவு, அதை பயன்படுத்தி மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்தலாம்னு சொல்லி விவசாயிகளுக்கு வந்து நாங்க கொண்டு சேர்க்கிறோம். விவசாய கழிவுகளை வந்து விவசாயிகள் மத்தியில அவங்களுடைய அளவுல இது எப்படி வந்து மாற்றுவதற்கான உட்கட்டமைப்பை வந்து மத்திய அரசே செயல்படுத்துது. ஒன்னு வந்து வேளாண் உட்கட்டமைப்பு சொல்லலாம், இன்னொன்னு கால்நடை சார்ந்த பராமரிப்பு உட்கட்டமைப்பு, ரெண்டு வகையா கொண்டு வர்றாங்க. வேளாண் உட்கட்டமைப்புல பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் செயல்படுத்தினதுல நல்ல வாடகை இயந்திரங்களை வந்து மத்திய அரசே கொடுக்கறது, செயலாக்க அலகுகளுக்கு தராங்க, நிறைய உணவு சேமிப்பு கிடங்குகள் தரம் பிரி

0: விளைவிக்கும் நிலையங்கள் தராங்க. இப்ப எங்க வேளாண்மை அறிவியல் மையத்துல கூட சீட் ஹப் வச்சு நடத்துறோம்.
1: அதனால வந்து தரமான விதைகள் நமக்கு கிடைக்கும்.
0: ஆமா, அந்த மாதிரி அதை உறுதி செய்வாங்க. அப்புறம் கோல்டு ஸ்டோரேஜ் குடோன்னு சொல்லுவாங்க. பல அறுவடைக்கு உண்டான பிந்தைய மேலாண்மை திட்டங்கள், போஸ்ட் ஹார்வெஸ்ட் டெக்னாலஜிஸ வந்து செயல்படுத்துறதுக்கும் கொண்டு வருவாங்க. நம்ம இப்ப இந்த திட்டங்களை முன்னெடுக்கிறதால நம்ம வந்து ஒரு சுயசார்பு இந்தியாவை கொண்டு வரலாம் என்றது புதிய வழிமுறைகள்ல சொல்றாங்க. முக்கியமா இதுல கடைசி திட்டங்கள்ல நிலையான வேளாண்மைக்கான நீர் மேலாண்மை, அதை வந்து மத்திய அரசு ஊக்குவிப்பதற்காக தான் தனியான ஒரு அமைச்சகத்தை உருவாக்குனாங்க. ஜல்சக்தி இயக்கத்தின் கீழ தான் இந்த நிறைய முன்னெடுப்புகளை கொண்டு வந்தாங்க. இந்த ஒரு ஒரு இல்லங்களுக்கும்
1: குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டது.
0: மிகப்பெரிய இலக்க பிரதான் மந்திரி கிசான் யோஜனா, நீர்நிலை மேம்பாடு, மழைநீர் சேகரிப்பு, பாரம்பரிய நீர்நிலைகளை வந்து புத்துயிர் பெற செய்தல், அப்புறம் நீர் செறிவூட்டல், இதன் மூலியமா எல்லா நீர் ஆதாரங்களையும் பெருக்கிக்கிட்டு வரும் சாதனைகள் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றது போல விவசாயிகள் கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதுல மிகப்பெரிய பங்கு ஆற்றிட்டு வரும்.
1: வேளாண் துறையின் திட்டங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்ப்பதில் முக்கிய பங்காற்றி வருவதா சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை நாளை கேட்கலாம்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 9:30. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
3: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
2: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
3: ஹே, இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
4: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
1: திருச்சிராப்பள்ளி வானொலியில் நேயர்கள் எப்போது கேட்கலாம் இனிய ராகம்.

0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இனிய ராகம்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: கேட்டுட்டு இருக்கும் இனிய ராகம்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக் எல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: நிறைவுபெற்றது இனிய ராகம். நேரம் 10 மணி.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேயர்கள் கேட்க இருப்பது அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். டி ஹெச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். முதலில் தஞ்சாவூர் பெரிய கோவில் பற்றிய பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். அதில் அஞ்சை களத்துள்ளார் என தொடங்கும் திருநாவுக்கரசர் திருத்தாண்டகம்.

அடுத்து கருவுற்ற நாள் என தொடங்கும் திருநாவுக்கரசர் தேவாரம், தொடர்ந்து மறுவார் கொன்றை என தொடங்கும் சுந்தரர் தேவாரம்.

அடுத்து செங்கீழ் எடுத்த என தொடங்கும் கந்தர் அலங்காரம், தொடர்ந்து அதிரும் கடல் என தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

நிறைவாக உண்டு என்னிடத்தில் எனத் தொடங்கும் சுவாமிமலை நவரத்ன மாலை, தொடர்ந்து காமியத்தழுந்தி எனத் தொடங்கும் அருணகிரிநாதர் திருப்புகழ்.

அரங்கிசையில் இதுவரை திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்கள் கேட்டும், டி ஹெச் வசந்தா அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். இத்துடன் இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு காலை மலர் 7:05 டெக் பைட்ஸ். தொழில்நுட்ப வளர்ச்சியும் மாறி வரும் போர் யுக்திகளும் என்ற தலைப்பில் நிகழ்ச்சியை இடம்பெற கேட்கலாம். 7:35 மருத்துவ நேரம் இதய மருத்துவர் டாக்டர் பா விஜயசேகர் அவர்கள் வழங்கும் நல ஆலோசனைகள் இடம்பெற கேட்கலாம். காலை 8 மணிக்கு வாட்ஸ்அப் வழி விருப்ப பாடல்களான இதய ராகம் ஒலிக்கும். 9 மணிக்கு அரங்கிசை. அக்கறை சகோதரிகள் எஸ் சுப்புலட்சுமி, எஸ் சொன்னலதா ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். ஆர் ரகு அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், வி ஸ்ரீ சுந்தர்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு. 10:30 ஒரு பட பாடல்கள். சிங்காரவேலன் படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 10:45 ஓடி விளையாடு. உயரம் தாண்டுதல் வீராங்கனை கே தனுஷியா அவர்கள் தரும் தகவல்களுடன் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து தேன் சிந்தம் நேரம் இடம்பெறும். 12 மணிக்கு குரளமுதம் இனிய உலகம் இனியும் தாங்குமா. 12:10 சங்கீத சாரல். ஆலங்குடி எஸ் சேகர் அவர்கள் பாடியுள்ள பன்னிசை பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 12:50 பாப் கார்னர் மொழிகளை கடந்த இசை அனுபவம் ஒலிக்கும். 1 மணிக்கு நேயர் விருப்பம் மதுரை கீதமாக கேட்கலாம். 2:15 வேளாண் அரங்கத்தில் கால்நடைகளுக்கான தாது உப்பு கலவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் சி கதிர்வேலன் அவர்கள். 2:30 மண்ணின் மனத்தில் மேடை நாடக பாடல்கள் வழங்குவோர் பொன் சுந்தரேசன் குழுவினர். நாளை மாலை 6:15 நலம் தரும் யோகா. இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் அகில் ஷர்மிலா அவர்கள் தரும் தகவல்களுடன். நாளை இரவு 7:10 ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் இடம்பெற கேட்கலாம். நாளை இரவு 9:30 நாடகமலர் அமுதக்கனி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் சேலம் கா ஜெகநாதன் அவர்கள். அமைப்பு எஸ் பெரியசாமி, லக்ஷ்மி பாஸ்கரன் ஆகியோர். 10:00 அரங்கேசை. வி பிரதீப்குமார் அவர்களின் பாட்டு ஒலிக்கும். டி வி ராமானுஜாச்சார்ல அவர்கள் வயலின், பி ஹரிக்குமார் அவர்கள் மிருதங்கம், திருச்சி கே முரளி அவர்கள் கடம். நிகழ்ச்சி நாளை இரவு 10:00 அரங்கேசையாக. ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே

அலைவரிசையில் மீட்டர் 320.5 936 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நாளை அதிகாலை மணி 5:45 நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். அதுவரை எமது எஃப்எம் ரெயின்போ 102.1 ஒலிபரப்பும் நிகழ்ச்சிகளை கேளுங்கள் நேயர்களே. வணக்கம். ஜெய் ஹிந்த்.